நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 வைசாக மாதம் 14 தேதி 2026 ஆண்டு மே மாதம் 4 தேதி இன்று திங்கட்கிழமை. எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 மெகா ஹர்ட்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன.

நாளொரு குரல். புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை, இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. வாழ்க்கை துணை நலம் என்ற 6 அதிகாரத்தில் அமைந்துள்ள இக்குறளுக்கான விளக்கம், புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காளை போல் நடக்கும் பெருமித நடை இல்லை என்பதாகும்.

நேயர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க. காலம் நிற்பதும் இல்லை, விற்பதும் இல்லை. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

காலை 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல், பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சுழல் அறிவும், மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் நீல நிற குப்பை தொட்டி. வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.

காலை 7:03 புதுவை புதுமை அறிவோம் அறிவியல் அறிவியல் பார்வையில் மண் உரை வழங்குபவர் முனைவர் ஆர் குமரன் அவர்கள். 7:25 நலமாய் வாழ ஒவ்வாமைக்கும் ஆஸ்துமாவிற்குமான வேறுபாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:03 முதல் 8:15 வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம்ம புதுவை 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9:03 திரையிசை 10:03 கெட் செட் கோ கேம் ஷோ 11:03 மெலடி மேஜிக் 12:03 வரலாற்றில் இன்று 12:50 புதின பக்கங்கள் ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 1:03 ஹாய் ஸ்நேகிதியே குக்கரி ஷோ பிற்பகல் 2:18 காலத்தை வென்ற கானங்கள்.

பிற்பகல் 3:00 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் கோடைக்கால சரும நோய்கள் குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் மற்றும் தோல் மருத்துவத்துறையின் தலைவர் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 முதல் 5:00 வரையிலும், 5:30 முதல் 6:10 வரையிலும் திரையிசை, 6:25 முதல் 7:00 வரையிலும் இரவு, 7:30 முதல் 7:15 வரையிலும், 7:35 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே, இரவு 7:30 செய்தி அறிக்கை, 8:30 திரையிசை. இரவு 8:30 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி, 9:15 தேன் சிந்ததே வானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 புதுவை வானொலியின் எஃப் எம் ரெயின்போ 102.8 அனைத்து நிகழ்ச்சிகளும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 மதியம் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.

மாலை 6:10 முதல் 6:25 வரை புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7 முதல் மதியம் 1 வரையிலும் மணிக்கொரு முறையும். பிற்பகல் 2:15, 3 மாலை 4, 5, இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். காலை 8:15, பிற்பகல் 2, இரவு 9 மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:40. நேர்களே, இனி 1215 கிலோஹெர்ட்ஸ் நமது முதன்மை அலைவரிசையில் இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்உலா, 8:03 தகவல் தளம், 8:30 முதல் 9 வரை

வரையிலும் 9-10 மணி முதல் 10 மணி வரையிலும், 10-10 மணி முதல் 11 மணி வரையிலும், 11:10 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், 12:10 மணி முதல் 1 மணி வரையிலும், பிற்பகல் 1:10 மணி முதல் 1:50 மணி வரையிலும், 2:30 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரையிலும், இரவு 7:10 மணி முதல் 8 மணி வரையிலும், இரவு 9:15 மணி முதல் 10 மணி வரையிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த நேரடி கலந்துரையாடல் ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதனிடையே காலை 9 மணி, 10:03, 11:03 நண்பகல், 12 மணி, மதியம் 1 மணி, 1:50 ஆகிய நேரங்களில் திரையிசை, பிற்பகல் 2:18 என்றும் இனியவை, 3:10 திரையிசை, 3:25 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், 3:30 சங்கீத சாரல், டாக்டர் என் ராஜம், என் சங்கீதா ஆகியோர் வாசித்துள்ள இரு வயலினிசை, மாலை 4:03 திரையிசை, 4:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி, வானொலி பழைய பாடல்களின் பொற்காலம் சித்திரம், அமைப்பு எஸ் நவரத்னா அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி நாகர்கோயில். மாலை 5:03 பொன்மாலை பொழுது, 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மாலை 6 மணிக்கும் இரவு 7 மணிக்கும் திரைசை, இதனிடையே 6:25 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல்,

இரவு 8 மணிக்கு புதின பக்கங்கள். ராஜன் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். 8:15 திரைசை, 8:30 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி. 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசையின் ஒலிபரப்பு அனைத்தும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6:00 பிற்பகல் 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 மதியம் 2:00, 3:05 இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 7:15 தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் 6:25 வரை ஒலிபரப்பாகும்.

மேலும் காலை 8 மணி, 10 மணி, 11 மணி, பிற்பகல் 2:15, மாலை 4 மணி, 5 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள் நேயர்களே.

0: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
1: பக்கவாதம் வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
2: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
1: கண்டிப்பா தேவையில்லை.
2: என்றும் அக்கறையுடன்
1: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
3: மச்சா, எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா வண்டி ஓட்டணும், அதுக்கு ஒரு வழி என்ன சொல்ல?
4: இது கேள்வி.
5: ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்கா?
4: இல்லீங்க.
5: சிக்னல் ஒழுங்கா ஃபாலோ பண்ணுவியா?
4: இல்லீங்க.
5: இந்த ரோட் ரூல்ஸ் ஆவது ஃபாலோ பண்ணுவியா?
4: இல்லீங்களே.
5: திரும்பும் போது இண்டிகேட்டரு?
4: இல்லீங்களே.
5: அடேய், லைசென்ஸ் ஆவது வச்சிருக்கியாடா?
4: வாடகையே ஆகாதுங்க.
5: நீ எல்லாம் வண்டியே ஓட்டக்கூடாது.
3: சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா பயணம் தொடருவோம்.
6: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி

0: மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேர்களே, அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சற்று நேரத்தில்.

0: நேரம் 6:10 7:00.
1: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க. இதில் காலம் நிற்பதுமில்லை விற்பதுமில்லை. கருத்துக்களை வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் M.E. கிருஷ்ணகுமார் அவர்கள்.
2: இந்த பிரச்சனை தீரவே தீராது என்று கூறிய எத்தனையோ பிரச்சனைகள் வெயில் முன் பணி போல் காணாமலே போயிருக்கிறது. எனக்கு வேலை கிடைக்கவில்லையே என வருந்தியவர்கள் எல்லாம் உயர்ந்த பதவிகளை பெற்றிருக்கிறார்கள். திருமணம் நடைபெறாது என எண்ணியவர்கள் எல்லாம் இன்று குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். சாலையோரத்தில் பெட்டி கடை வைத்திருந்தவர்கள் இன்று ஒரு சாலை முழுவதும் வணிக நிறுவனத்தை வைத்து வளத்தை பெருக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இவையெல்லாம் எப்படி சாத்தியமானது? காலம் எல்லாவற்றையும் மாற்றும் ஆற்றல் உடையது. காலம் யாருக்கு எவ்வளவு கொடுக்க இருக்கிறது என யாருக்கும் தெரியாது. நிலையில்லாத வாழ்வை நிலையானது என எண்ணி வாழ்வோரே கோடிக்கணக்கில் சொத்து சேர்க்க விரும்புகின்றனர். உறவுகளையும் நட்புகளையும் பற்றி எண்ணாது வாழ்கின்றனர். உழைக்கும் காலத்தில் உழைக்காமல் வாழ்வோர் பின்னர் உழைக்க முடியாத முதுமை காலத்தில் உழைத்து வருந்துகின்றனர். மண்ணுக்கடியில் புதைந்து விட்டாலும் கூட விதைகள் சோர்ந்து போவதில்லை. முளைவிட்டு செடியாகி மரமாகி பலருக்கும் பயனை விளைவிக்கின்றன. புதைத்தவனுக்கே செல்வத்தை அள்ளி தருகின்றன. மரங்கள் அப்படியென்றால் நம் வாழ்வில் எத்தனை பேருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டாமா? நம்மை பிரசவித்த தாய்க்கு நன்றி கூறியிருப்போம். ஆனால் அந்த மருத்துவமனையில் இருந்த மருத்துவருக்கும் செவிலியருக்கும் எந்த வகையில் நன்றியுணர்வை வெளிப்படுத்தினோம்? ஏதாவது உதவி செய்தோமா? நம்மை பிரசவிக்க உதவியவர்களுக்கு தான் உதவி செய்ய வேண்டும் என்பது இல்லை. அந்த உடையில், அந்த வடிவில், அந்த செயலில் ஈடுபடுவோர் எவர்க்காயினும் நாம் நன்மை செய்யலாம். அவ்வாறே உங்களுக்கு உதவி செய்தோர் யார் யார் என நினைத்து பாருங்கள். நமக்காக விடியற் காலையில் எழுந்து காய்கறிகள் வாங்கி வந்து விற்பனை செய்வோர், காலையிலேயே பால் கறந்து கொண்டு வந்து பால் கொடுக்கும் பால்காரர், நம்மை பள்ளிக்கோ வேலைக்கோ அழைத்து செல்லும் பேருந்து தொடர்வண்டி ஓட்டுநர்கள், சாலையில் நம் பாதுகாப்பை உறுதி செய்யும் காவல்காரர்கள், பள்ளியிலோ அலுவலகத்திலோ நம்முடைய நிறுவனத்தை இரவு பகல் பாராது பாதுகாக்கும் வாயிற் காவலர்கள், செல்லும் வழியிலெல்லாம் அழகான தோட்டங்கள் அமைத்து செடிகளால் வரவேற்பு நிகழ்ச்சி நடத்திய தோட்டக்காரர்கள், காலையிலேயே நம் வரவிற்கு முன் பெருக்கி துடைத்துவிட்டு சுத்தமாக வைத்திருக்கும் தூய்மை தொழிலாளர்கள், பள்ளிக்கூடமாயின் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியர்கள், இடைவேளையில் அன்புடன் பேசும் நண்பர்கள், அங்கு இளைப்பாறும் நேரத்தில் சிற்றுண்டி கொடுக்கும் வணிகர்கள் என எத்தனையோ பேர் நமக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் காலத்தின் கொடைதானே. அவர் பணியை செய்ய மறந்தாலும் நம் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளாகிவிடும் என்பதனை உணர்ந்து அனைவருக்கும் உதவி செய்து வாழ வேண்டும். உதவி செய்வது என்னாலும் வீணாகிவிடாது. வானத்திலிருந்து விழும் மழைத்துளி வீணாவதில்லை, மண்ணை வளமாக்கி விடுகிறது. கடலில் விழும் மழைத்துளி கூட கடலின் உப்புத்தன்மையை பெருக்க விடாது பாதுகாத்து விடுகிறது. இந்த உலகில்

0: எதுவும் வீணாக படைக்கப்பட்டதில்லை. காலம் ஒவ்வொருவருக்கும் உரிய வாய்ப்பினை அளிக்கும். தோல்வி என்னும் பாடத்தை படிக்காமலே வெற்றி என்னும் தேர்வினை எழுதிவிட முடியாது. உரிய காலத்தில் உரிய பணியினை உணர்ந்து செய்ய வேண்டும். மனம் போன போக்கில் செயல்படக்கூடாது. அன்பு மனம் எப்பொழுது எதிரியாகும் என கூற முடியாது. அது தனக்கு விருப்பமான ஏதோ ஒன்றில் சிக்கிக் கொண்டால் அங்கு நம்மை அழைத்து சென்றுவிடும். முறிந்து போவதை விட வளைந்து கொடுப்பது நல்லது என வளைந்து கொடுக்கும் கிளைகள்தான் மரத்தோடு ஒட்டி கிடக்கும். மற்றவை வளராமலே மடிந்துவிடும். எனக்கு மட்டும் இவ்வளவு ஒளியா? காலத்தின் கோலம் கொடுமையானது. என்னை காக்க மாட்டாயா என கடவுளிடம் ஒருவன் முறையிடுகிறான். உடனே கடவுள், உன்முன் நான் கடவுளாக நிற்பதற்கு எத்தனை உளியின் அடிகளை தாங்கினேன் தெரியுமா எனக் கேட்டார். வலி இல்லாமல் வாழ்க்கை இனிக்காது. எனவே காலம் யாருக்காகவும் நிற்பதில்லை, விற்பதும் இல்லை என உணர்ந்து துணிவோடு வாழ்வோம்.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் காலம் நிற்பதும் இல்லை விற்பதும் இல்லை கருத்துக்களை வழங்கினார் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

கேட்ட பாடல் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடியது. நேரம் 6:19 நிமிடம், 45 நொடிகள். எஃப் எம் ரெயின்போவின் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் கேட்கலாம் ஸ்வரூப் அவர்கள் பாடிய பாடல்.

நேரம் 6:25:44 FM ரெயின்போ புதுவை 102.8 தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் எஸ் சரளா அவர்கள் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 21 நாள் திங்கட்கிழமை. நேரம் 6:35. நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இன்று மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை, தா செந்தில்குமார் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: கண்ணம்மா, பொண்ணம்மா, அந்த மண்புழு உரத்தை தக்காளி செடி வெண்டைக்காய் செடியில நல்லா களைவெட்டையில நல்லா அழகா வைங்க. அந்த வேறு கடியில நல்லா பதமா வைங்க. சரியா?
2: சரிங்க அண்ணா, நீங்க சொல்ற மாதிரி வச்சிடுறேன்.
3: கருத்தமுத்து, எப்பா கருத்தமுத்து,
1: காத்தமுத்து, வாபா வாபா, வந்துட்டியா கொள்ளைக்க?
3: என்னப்பா, நேத்து தான் 50 கிலோ மண்புழு உரம் வாங்கிட்டு வந்த.
1: ஆமா,
3: இன்னைக்கு உன்னுடைய காய்கறி தோட்டத்துல அதை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டியா?
1: ஆமா, ஆளு வச்சு வெண்டைக்காய் தக்காளியில மண்புழு உரத்தை போட சொல்லிட்டமா.
3: ஓஹோ, வெண்டைக்காய் தக்காளி செடிக்கு மண்புழு உரத்தை போட சொல்லிட்டேன்.
1: நானும் போட்டுக்கிறேன்.
3: ஓஹோ, எப்பா மேலாப்புல போடாதப்பா, கொஞ்சம் லேசா மண்ணை பறிச்சு அதுக்குள்ள போடணும்பா.
1: ஓஹோ,
3: மண்புழு உரம் வந்து முழுமையா நம்மளுடைய செடியெல்லாம் எடுத்துக்கணும்னா கொஞ்சம் மண்ணுக்குள்ள இருந்தா தான்ப்பா நல்லது.
1: நீ சொல்ற மாதிரிதான் போடணும். காந்தமுத்த, கண்ணம்மா பொண்ணம்மா, அலுப்பு தீர அப்படியே ஒரு பாட்டு பாடிக்கிட்டு தான் வேலை செய்யறது.
2: சரிங்க அண்ணா.

0: அவங்க வேலை செய்யட்டும்.
1: சரி சரி,
0: நீ வாப்பா அப்படி வந்து உட்காருப்பா.
1: சரி வா காதமுத்து, வேப்ப மரத்தில உட்காருவோம். நல்லா காத்து, குளிர்ச்சியா, நல்ல உடம்புக்கு சுகமா, நல்லா இருக்கும்.
0: ஆமாப்பா, வேப்ப மரத்து இலையில ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், கட்டிங் கட்டிங்காக இருக்கும். எந்தெந்த இலையெல்லாம் அந்த கூர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கோ அந்த இலையில தான் ஆக்சிஜன் அதிகமாக வெளில வரும்.
1: ஆ, சொல்லிக்கிறப்பண்ணே.
0: ஆமாம், வேப்ப மரத்து காற்று அதனால தான் நமக்கு ரொம்ப நல்லது.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம்,
0: நமக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து வேப்ப மரத்து கீழே கிடைக்கும்பா. சரி சரி வாப்பா உட்காருவோம்.
1: காதமுத்தா, இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறது எப்படின்னு கொஞ்சம் விவரமாக சொல்லுப்பா எனக்கு.
0: நேற்று நம்ம என்ன செஞ்சோம், குழி முறையில் எப்படி வந்து மண்புழு வளர்க்கலாம்,
1: ஆமாம்,
0: அப்புறம் மர பொட்டியில் எப்படி வளர்க்கலாம்,
1: ஆமாம்,
0: அப்புறம் வந்து சிமெண்ட் தொட்டியில் எப்படி வளர்க்கலாம், இதெல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டோம். இப்போ நாம் என்னென்னலாம் வந்து இடுபொருள்கள் போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்ப்பா.
1: சரி சரி
0: சரியா. பொதுவாக நம்ம கொல்லக்காட்டில் நம்ம காய்கறி கழிவாக இருக்கட்டும், இல்லை வேளாண்மை கழிவாக இருக்கட்டும், இந்த மாதிரி கழிவுகள் இருக்குல்ல, இதெல்லாம் நம்ம சேகரித்து வச்சுக்கணும்.
1: சரி சரி சரி.
0: கால்நடை கழிவு உட்பட, ஏன்னா பச்சை சாணம் ரொம்ப நல்லது இந்த மண்புழு உற்பத்தியில.
1: காதமுத்தா, விவசாய ஆபீஸ்ல ஏதோ விவசாயத்துக்கு மானியம் தரேன்னு சொன்னாரு, அதனால நான் கொஞ்சம் வேலை ஆபீஸுக்கு போனேன். நீ கொஞ்சம் சுருக்கமா சொல்லுப்பா எனக்கு.
0: சரிப்பா சரிப்பா, சுருக்கமா சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி சரி.
0: முதல்ல அந்த மண்புழு படுக்கையை பத்தி சொல்லிடுறேன்ப்பா.
1: சரி சரி.
0: ஏன்னா இப்ப ஒரு தொட்டியில நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அடிபாகத்துல சின்ன கல்லு அப்புறம் மணல், இத கொஞ்சம் போட்டுக்கணும்ப்பா.
1: சரி.
0: ஒரு 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு போட்டுக்கிட்டியா?
1: போட்டுக்கலாம்.
0: அப்புறம் 15-20 சென்டிமீட்டர் உயரத்துக்கு ஈரப்பதத்துடன் இருக்கக்கூடிய இந்த வண்டல் மண் அதை பரப்பிடணும்ப்பா. சரியா?
1: சரி.
0: அப்புறம் வண்டல் மண்ணின் மீது மண்புழுக்களை விடணும். அந்த மண்புழு படுக்கைய தான் சொந்த இருப்பிடம் போல அந்த மண்புழுக்கள் நினைச்சுக்கும்.
1: ஓஹோ.
0: குழிய 2 மீட்டர் அகலம், 1 மீட்டர் ஆழம், அப்புறம் 1.25 மீட்டர் உயரம், இந்த அளவுல வச்சுக்கிட்டு

0: இந்த மண்புழு படுக்க இருக்குல்ல,
1: ஆமா,
0: அதுல 15 லிருந்து 20 சென்டிமீட்டர் அந்த அளவுல அமைக்கணும்பா.
1: ஓஹோ,
0: இப்ப கையளவு மாட்டு சாணத்தை படுக்கையின் மீது நல்லா தூவணும்.
1: சரி,
0: 5 சென்டிமீட்டர் உயரத்துக்கு
1: சரி
0: இந்த வைக்கலை எடுத்துக்கிட்டு அந்த வைக்கலை நல்லா பொடுசா வெட்டிக்கிட்டு அதை போடணும். அப்படி இல்லைன்னா இயற்கை கழிவுகள் ஏதாவது கிடைச்சதுன்னா அதை கூட நம்ம போடலாம்.
1: ஓஹோ,
0: அடுத்த 30 நாட்களுக்கு தேவைப்படும் போதெல்லாம் நாம தண்ணி தெளிக்கணும். ஈரப்பதான் நம்ம மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். படுக்க வறண்டு போயிடக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப சொத சொதப்பாவும் இருந்துடக்கூடாது.
1: சேரு போல,
0: ஆமா, அதுமே இருக்கக்கூடாது. பறவைகள்டேந்து நம்ம வந்து படுக்கையை காப்பாத்திக்கணும் அப்படின்னா இந்த தென்னை மட்டை இல்ல பண ஓலைய வச்சு கோணி பைய வச்சு கூட நம்ம மூடி பாதுகாக்கணும். ஏன்னா எலி வந்து மண்புழுவை சாப்பிடும், அப்புறம் கரையாம், அப்புறம் வந்து எறும்பு,
1: காகம் பருந்தெல்லாம் சாப்பிடும்.
0: காகம் பருந்து என்னென்னலாம் மண்புழுக்கு எதிரி இருக்குதோ அதெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடும். அதனால மண்புழுக்களை நம்ம ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கணும்பா.
1: ஓ, சரி சரி
0: சரி. எப்போ வந்து மண்புழு உரம் கிடைக்கும் தான் நீ கேட்ட.
1: ஆமா,
0: இப்போ நம்ம படுக்கையை ரெடி பண்ணிட்டோம்.
1: ஆமா,
0: அதில் மண்புழு விட்டாச்சு.
1: ஆமா,
0: அதுக்கு தேவையான உணவை கொடுத்தாச்சு.
1: ஆமா,
0: தண்ணி தெளிச்சுக்கிட்டே வர்றோம் இல்லையா.
1: ஆமா,
0: இப்போ அடர் காபி நிறத்துல பொடி பொடியா அந்த குருணை குருணையா அள்ளி பார்த்தோம்னா எடையே இல்லாத மாதிரி இருக்கும். மண்ணு மாதிரி இருக்காது, அப்படியே கொஞ்சம் வெயிட் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தென்படும். இதுதான் வந்து மண்புழுக்களுடைய எச்சம். இதுதான் நமக்கு தேவையான மண்புழு உரம். சரியா? இப்ப இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது எப்ப இருந்து ஆரம்பிக்கும்னா 60 நாளைக்கு அப்புறம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம்.
1: 60 நாள் ஆகும்.
0: ஆமாப்பா, 60 நாளைக்கு அப்புறம் நாம என்ன செய்யணும்னா, சில பேர் 45 நாள் கூட எடுக்கிறாங்க, இருந்தாலும் 60 நாளைக்கு அப்புறம் நல்லா கிடைக்கும்.
1: இருந்தாலும் உரம் நல்லா மக்கனாதான் நல்லா இருக்கும்.
0: எடுக்க போறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் வச்சுக்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே நம்ம தண்ணியை விடக்கூடாது. கொஞ்சம் ட்ரை பண்ணிடணும். கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சுன்னா இந்த மண்புழுக்கள் என்ன செய்யும், மேலே இருந்து கீழே நோக்கி போக ஆரம்பிச்சு. அப்ப நம்ம வந்து அந்த மண்புழு உரத்தை அப்படியே வெட்டி மேலாப்புல எடுக்கும் போது அதுல ஏதாவது வேணா 1-2 மண்புழு வேணா இருக்கலாமே ஒழிய பாக்கி மண்புழு எல்லாம் கீழே ஓடிடும். இப்ப நம்ம அதை சுரண்டி எடுத்துட்டு திரும்பவும் நமக்கு வேணும்னா திரும்பவும் நம்ம அதே மாதிரி பெட் அமைச்சு திருப்பி திருப்பி நம்ம மண்புழு உரத்தை தயார் பண்ணிட்டே இருக்கலாம். அல்லது இது வரைக்கும் தயார் பண்ண மண்புழு உரம் போதும், நம்ம பெட்டை களைச்சிடலாம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்ப மண்புழு உரத்தை எடுத்த பிறகு அந்த 4 மூலையிலையும் கொஞ்சம் நல்லா ஈர சாணத்தை எடுத்து அதை அப்படியே நேசா புதஞ்ச மாதிரி அப்படி வச்சிட்டோம்னா இந்த கீழே இருந்ததுல மண்புழு அது எல்லாம் உடையாந்து அந்த ஈர சாணத்துல வந்து உள்ள நுழைஞ்சிடும். அதுங்களுக்கு ஈர சாணம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு பிறகு அந்த ஈர சாண உருண்டை இருக்குல்ல, அதை அப்படியே எடுத்து ஒரு வாளி தண்ணியில அப்படியே நம்ம போட்டோம்னா அந்த சாணம் எல்லாம் தண்ணியில கரைஞ்சிரும். அந்த மண்புழு அப்படியே ஒரு பந்து மாதிரி அப்படியே தண்ணியில கிடக்கும். அந்த மண்புழுக்களை அப்படியே எடுத்து நாம மண்புழுவை வந்து 1 கிலோ 400 ரூபாய்க்கு மேல கூட விற்பனை பண்ணிக்கலாம். அல்லது புதுசா பெட் போடணும்னாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம்.
1: ஓஹோ, பாத்தமுதா, 1 கிலோ 400 அளவுக்கு வருதா?
0: ஆமாப்பா, ஒரு பெட்டை நீ தயார் பண்ணினா குறைஞ்சபட்சம் 2 கிலோவுக்கு மேல இருக்கும்பா.
1: அடேப்பா, பரவாயில்ல, நல்ல லாபம் கண்டுபிடிக்கலாம்.
0: அதுலயே உனக்கு 1000 ரூபா நின்னுடும்பா. இப்ப இந்த மாதிரி வந்து நம்ம மண்புழுவை தயார் பண்ணிட்டோம்ல, இந்த மண்புழுவை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, இயற்கையான முறையில அந்த மண்புழு உரத்து கூட அந்த மண்புழுக்களோட முட்டையெல்லாம் வேற இருக்கும். அதனால ரொம்ப வெயில போய் வச்சிடக்கூடாது. கொஞ்சம் நிழலோட்டமா வச்சுக்கணும், அது கொஞ்சம் ஈரம் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கணும். ரொம்ப காஞ்சி போய் ட்ரையாகவும் போயிடக்கூடாது. இந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா அதில் உள்ள சத்து பாதுகாக்கப்படும்பா.
1: சரி சரி சரி.
0: நம்ம மண்புழு உரம் பயன்படுத்துகிறப்போ கூட மண்ணில் வந்து கொஞ்சம் பள்ளம் பறிச்சுட்டு உள்ளே போட்டு அதுக்கு மேலே மண்ணை மூடி அப்படி பயன்படுத்துறது தான் நல்லது.
1: ஓஹோ,
0: அப்போ தான் வந்து பயிரும் நல்லா ஈஸியாக மண்புழு உரத்தை எடுத்துக்கும்.
1: கதமுத்தா, இந்த மண்புழு உரம் போகிறதெல்லாம் என்னென்ன சத்தெல்லாம் அடங்கியதுப்பா?
0: கத்தமுத்து, மண்புழு உரத்துல வந்து கரிமச்சத்து இருக்குது, தழைச்சத்து இருக்குது, மணிச்சத்து இருக்குது, சாம்பல் சத்து இருக்குது, சோடியம் சத்து இருக்குது, கால்சியம், மெக்னீசியம், தாமிர சத்து, இரும்பு சத்து, துத்தநாக சத்து, கந்தக சத்து, எவ்வளவு சத்து இருக்கு தெரியுமா?
1: சத்து இருக்குதுவா?
0: ஆமாப்பா, நிறைய சத்துக்கள் இருக்கு. எளிமையான ஒரு விஷயம் தான் மண்புழு உரம் தயாரிக்கிறது.
1: பரவாயில்ல,
0: நீ அடுத்த தடவைலாம் வெளியில போய் வாங்கிட்டு வராதப்பா.
1: வெளியில வாங்க மாட்டேன்ப்பா.
0: நீனே தயார் பண்ணி நெல்லு வயலா இருக்கட்டும், கரும்பு வயலா இருக்கட்டும், காய்கறி பயிரா இருக்கட்டும், வாழைத்தோட்டமா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் மண்புழு உரத்தை நம்ம பயன்படுத்தலாம்ப்பா.
1: காத்தமுத்த, மண்புழு உற்பத்தி பண்றதை பத்தி நல்லா தெளிவா சொன்ன, மண்புழு உரம் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவா சொன்ன. அந்த மண்புழு உரம் எப்படி செடிகளுக்கு பயன்படுத்தணும்னு நல்லா தெளிவா சொன்னப்பா. நீ சொன்ன மாதிரி செஞ்சு

0: செலவு கம்மி பண்ணிய, நிறைய அதிக சம்பாதிச்சிய, மண்புழு உரம் தயாரிக்கிற ஃபேக்டரியே வைக்க போறோம்பா.
1: சரிப்பா சரிப்பா, நீ பெரிய லெவல்ல பண்ணு,
0: சரி சரி,
1: நல்லா லாபம் அட. இயற்கையான முறையில நம்ம உரம் தயாரிக்கிறோம்னா அது நமக்கு மட்டும் இல்லப்பா, நம்ம ஊருக்கு மட்டும் இல்லப்பா, நம்ம நாட்டுக்கே நல்லதுப்பா. சரி கருத்த முத்தையா, அப்ப கிளம்பட்டுமா?
0: சரி சரி, பாத்து போயிட்டோப்பா.
2: நேர்களே, உழவர்களுக்கான செய்திகளில் இதுவரை மண்புழு உரம் தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன். நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. மாநிலம் முழுவதும் 62 மையங்களில் இப்பணிகள் மேற்கொள்ள அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதனைத் தொடர்ந்து 30 நிமிடங்களுக்கு பின்னர் காலை 8:30 மணியிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் எண்ணப்படும். கடைசி சுற்று வாக்குகளை எண்ணும் பணி, தபால் வாக்குகளை எண்ணும் பணி முடிந்தவுடன் தொடங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. ஒவ்வொரு வாக்கு எண்ணும் மையத்திலும் ஒரு பகுதியில் தபால் வாக்குகளும் மற்றொரு பகுதியில் வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவு செய்யப்பட்ட வாக்குகளும் அதற்கான மேஜைகளில் எண்ணப்பட உள்ளன. இப்பணிகளை தனித்தனியே கண்காணிப்பதற்கென உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் நிலையில் அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் மாநில காவல்துறை, மத்திய பாதுகாப்பு படை என 3 அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் அசம்பாவிதங்களை தடுக்க மாநிலம் முழுவதும் 1 லட்சம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கிடையே மாவட்டங்களில் வாக்கு எண்ணும் பணிக்காக விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை 5 மையங்களில் நடைபெறவுள்ளது. அங்கு அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையானது இன்று நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாவட்டத்தில் மதுரை கிழக்கு மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு ஒத்தக்கடை அரசு வேளாண்மை கல்லூரியிலும், உசிலம்பட்டி மற்றும் சோழவந்தான் தொகுதிகளுக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திலும் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேபோல மதுரை வடக்கு மற்றும் தெற்கு தொகுதிகளுக்கு தியாகராசர் பொறியியல் கல்லூரியிலும், மதுரை மத்திய தொகுதி மற்றும் மேற்கு தொகுதிகளுக்கு மதுரை கல்லூரியிலும், திருப்பரங்குன்றம் மற்றும் திருமங்கலம் தொகுதிகளுக்கு திருமங்கலம் அரசு கலைக் கல்லூரியிலும் என மொத்தம் 5 இடங்களில் வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மதுரையில் உள்ள 5 வாக்கு எண்ணும் மையங்களிலும் காவல்துறை பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மையத்திற்கும் சுமார் 500 காவலர்கள் வீதம், மொத்தமாக 5 மையங்களுக்கும் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். மேலும் மதுரையில் உள்ள அனைத்து மையங்களிலும் வாக்கு எண்ணிக்கைக்காக இறுதிக்கட்ட பணிகள் அனைத்தும் முடிக்கப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இதற்காக முகவர்கள், வேட்பாளர்கள் வந்து செல்வதற்கு தனித்தனி இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மேலும் ஒவ்வொரு மையத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது. மதுரையிலிருந்து S. ரகுராஜா.
0: சேலம் மாவட்டத்தில் 11 சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சேலத்தில் 11 சட்டப்பேரவைத் தொகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டப்பேரவைத் தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி 4 மையங்களில் நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் கருப்பூரில் 4 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும், அம்மாப்பேட்டை பகுதியில் 3 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும், ஆத்தூரில் 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. சேலம் மாவட்டம் எடப்பாடி மற்றும் சங்ககிரி சட்டமன்ற தொகுதிகளில் பதிவான வாக்குகள் வீராச்சிப்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெறவுள்ளது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையை முன்னிட்டு வாக்கு எண்ணிக்கை மையங்களில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட்டுள்ள அலுவலர்கள் உரிய அடையாள அட்டையை காட்டிய பின்னர் பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். வாக்கு எண்ணிக்கை மையங்களில் செல்போனுக்கு அனுமதி இல்லை என்பதால் நுழைவாயிலேயே தீவிர சோதனை நடைபெற்று செல்போன்கள் இருந்தால் வாங்கி வைக்கப்பட்டு வருகிறது. இதேபோன்று முகவர்கள் வருவதற்காக பிரத்யேக வழி ஏற்படுத்தப்பட்டு அவர்களும் உரிய பரிசோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்படுகின்றனர். நடப்பாண்டு வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் மற்றும் அரசியல் கட்சி முகவர்கள் என அனைவருக்கும் QR கோடு அடையாளத்தை

0: வழங்கப்பட்டுள்ள நிலையில் அனைத்து அடையாள அட்டைகளும் முறையாக பரிசோதித்த பின்னரே அனைவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். சங்ககிரியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: தமிழகத்தில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியும் அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் 234 தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியுள்ளன. தாவேகா சார்பில் 233 தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியிலும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். பிஜேபி மூத்த தலைவர் டாக்டர் எல் முருகன் அவிநாசி தொகுதியிலும் அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதியிலும் தாவேகா தலைவர் திரு விஜய் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் காரைக்குடி தொகுதியிலும் போட்டியிடுகின்றனர். இந்த கட்சிகளுக்கிடையே 4 முனை போட்டி நிலவும் சூழ்நிலையில் மாநிலத்தின் தேர்தல் முடிவுகளை அறிந்து கொள்ள மக்கள் ஆர்வமாக உள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணி முதல் முன்னணி நிலவரங்கள் மற்றும் முடிவுகளை results.eci.gov.in என்ற இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். இசிஐ நெட் செயலியிலும் தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்களை அறிந்து கொள்ளலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: மக்கள் தீர்ப்பு நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும் மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
1: நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்டமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் வலியுறுத்தியுள்ளார். ராஞ்சியில் நேற்று நடைபெற்ற உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பேசிய அவர், நீதித்துறை அமைப்பை மிகவும் எளிதில் அணுகக்கூடியதாகவும் வலுவானதாகவும் மாற்றுவதில் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு அவசியம் என்று கூறினார். இந்த மாநாட்டில் நீதித்துறையில் உள்ள சவால்கள், சீர்திருத்தங்கள் மற்றும் வழக்கறிஞர்களின் பங்களிப்பு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி ஆகிய 14 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரின் அதிகபட்ச வெப்பநிலை 38 டிகிரி செல்சியஸ் முதல் 39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் திருப்பூர் மாவட்டம் அவிநாசி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமப்புற பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் பெய்த பலத்த மழையால் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான 30,000 வாழை மரங்கள் சேதமடைந்துள்ளன. இருவரிச் செய்திகள். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ஹோர்மோஸ் நீரிணை அருகே கச்சா எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரானின் சிறிய படகுகள் நேற்று தாக்குதல் நடத்தின. கைலாஷ் மானசரோவர் யாத்திரைக்கான பாதையாக உள்ள உத்தரகண்ட் மாநிலம் லிபுலே கணவாய் பகுதியை நேபாளம் உரிமை கோருவதற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயம். இளநிலை மருத்துவ படிப்புக்கு நேற்று நடைபெற்ற நீட் தேர்வை 97% எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. சாத்தான்குளம் காவல் சரகத்திற்குட்பட்ட பகுதியில் லாரியில் கடத்தி வரப்பட்ட 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருளை காவல்துறையினர் நேற்று பறிமுதல் செய்தனர். கரூரிலிருந்து நேற்று சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த ஆம்னி பேருந்து சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து காந்திபுரத்தில் கண்டெய்னர் லாரியுடன் மோதியதில் 15 பேர் காயமடைந்தனர். தெற்கு ரயில்வேயின் சென்னை கோட்டத்தில் 2025-26 நிதியாண்டில் ரயில்களில் பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்ததாக 12.24 லட்சம் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 65,000 கோடி ரூபாய் அபராதம் வசூலிக்கப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே காமாட்சியம்மன் முன்னீஸ்வரர் கோவில் சித்திரை திருவிழாவின் ஒரு பகுதியாக காமாட்சியம்மன் குதிரை வாகனத்தில் எழுந்தருளும் முக்கிய நிகழ்வு நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப்

0: நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் இரவு மணி 7:30 நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கன்பூர் பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்க விரிவான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. நீதித்துறை சீர்திருத்தங்களில் வழக்கறிஞர்கள் தீவிர பங்காற்ற வேண்டும் என்று மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், சேலம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:55, 13 நொடிகள். FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம்.
3: மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் நீல நிற குப்பை தொட்டி.
2: வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
4: குப்பைகளை கையாளும் போது ஒவ்வொரு குப்பையையும் ஒவ்வொரு நிற குப்பை தொட்டியில் பயன்படுத்துவது அவசியம். அந்த வகையில் இன்று நீல நிற குப்பை தொட்டியில் என்னென்ன குப்பைகளை போட வேண்டும், என்னென்ன குப்பைகளை போடக்கூடாது என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்க குப்பைகளை அவற்றின் தன்மைக்கேற்ப பிரிப்பது மிக மிக அவசியம். இதில் நீல நிற குப்பை தொட்டி மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. மறுசுழற்சி செய்யக்கூடிய உலர்கழிவுகளை, அதாவது ட்ரை வேஸ்ட், இதனை சேகரிப்பதற்காக நீல நிற குப்பை தொட்டி மிகவும் பயன்படுத்தப்படுகிறது. இவை எளிதில் அழுகாத ஆனால் மறுசுழற்சி மூலம் மீண்டும் புதிய பொருட்களை உருவாக்குவதற்கும் மாற்றுவதற்கும் இந்த கழிவுகள் இந்த குப்பை தொட்டியில் முறையாக அப்புறப்படுத்துவதன் மூலம் செய்ய முடியும். நீல நிற குப்பை தொட்டியில் என்னென்ன குப்பைகளை போடலாம்? பிளாஸ்டிக் பொருட்கள், பிளாஸ்டிக் பாட்டில்கள், கவர்கள், பால் கவர்கள், பிளாஸ்டிக் டப்பாக்கள் என அனைத்தையும் போடலாம். அது மட்டுமின்றி காகிதங்கள், செய்தித்தாள்கள், அட்டைகள், புத்தகங்கள், காகிதப்பைகள், உலோகங்கள் மாதிரியான பொருட்கள், குளிர்பான டப்பாக்கள், அலுமினிய தாள்கள், இரும்பு பொருட்கள், உடைந்த அல்லது பழைய கண்ணாடி பாட்டில்கள் மற்றும் ஜாடிகள், இதை எல்லாத்தையும் நீங்கள் நீர நிற குப்பை தொட்டியில் போட முடியும். இதனை எப்படி கையாளணும்? உணவுப் பொருட்கள் ஒட்டியுள்ள பிளாஸ்டிக் டப்பாக்கள் அல்லது பால் கவர்களை நேரடியாக அப்படியே நீல நிற குப்பை தொட்டியில் போடாமல் தண்ணீரில் ஒரு முறை அலசி உலர்த்திய பின்பே நீல நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும். அழுக்கான கழிவுகள் மற்றும் மறுசுழற்சி செய்ய முடியாத இந்த பொருட்களையெல்லாம் அப்படியே போடுவதன் மூலம் மீண்டும் அதனை மறுசுழற்சி செய்ய முடியாத நிலை ஏற்படும். அதனால் நாம் பயன்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக் கழிவுகள் முறையாக சுத்தம் செய்த பின்னரே நீல நிற குப்பை தொட்டியில் போட வேண்டும். பிளாஸ்டிக் பாட்டில்கள் மற்றும் அட்டை பெட்டிகளை அப்படியே போட்டால் குப்பை தொட்டியில் இடம் இருக்காது. அதனால் அதனை முழுமையாக நசுக்கி மடக்கி குப்பை தொட்டியில் போடுவதால் அதிக இடத்தை நாம் மிச்சப்படுத்த முடியும். எவற்றையெல்லாம் நீல நிற குப்பை தொட்டியில் போடக்கூடாது? ஈரக்கழிவுகள், உணவு கழிவுகள், காய்கறி தோள்கள், பழத்தோள்கள், மீதமிருந்த உணவுகள், இவற்றையெல்லாம் இதில் போடக்கூடாது. மருத்துவ கழிவுகள், பயன்படுத்திய முகக்கவசங்கள், ஊசிகள், மருந்துகள், இவற்றையும் இதில் போடக்கூடாது. மின்னணு கழிவுகள் என சொல்லக்கூடிய இவேஸ்ட், எலக்ட்ரானிக் வேஸ்ட், பேட்டரிகள், ஒயர்கள், இவற்றையும் நீல நிற குப்பை தொட்டியில் போடக்கூடாது. குப்பைகளை முதலிலேயே பிரிப்பதன் மூலம் துப்புரவு பணியாளர்கள் அவற்றை எளிதாக மறுசுழற்சி நிலையங்களுக்கு அனுப்ப முடியும். உடைந்த பாட்டில்களையோ உடைந்த கண்ணாடி துண்டுகள் நேரடியாக குப்பை தொட்டியில் வீசுவதன் மூலம் துப்புரவு பணியாளர்களுடைய கைகளை அது கீறி காயப்படுத்திவிடக் கூடும். அதனால் உடைந்த பாட்டில்களை முறையாக அப்புறப்படுத்த வேண்டும். பிளாஸ்டிக் நிலத்திலோ அல்லது நீரிலோ கலப்பதை தடுத்து மண்ணின் வளத்தை பாதுகாக்க வேண்டும். மறுசுழற்சி செய்யப்பட்ட பிளாஸ்டிக் மூலம் புதிய பொருட்களை குறைந்த செலவில் தயாரிக்க முடியும். பிளாஸ்டிக் மக்குவதற்கு 400 முதல் 1000 ஆண்டுகள் வரை ஆகும்.

0: இது நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதை தடுக்கிறது. பிளாஸ்டிக் எரிப்பதன் மூலம் டயாக்சின் போன்ற நச்சு வாயுக்கள் வெளியேறி புற்றுநோய் மற்றும் சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதனால் குப்பையை முறையாக நீல நிற குப்பை தொட்டியில் பிரித்து முறையாக மறுசுழற்சி செய்வோம். குப்பையை பிரித்தெடுப்போம், பூமியை காப்போம். இது வெறும் வாசகம் மட்டுமல்ல, இது நம் கடமை. நீல நிற குப்பை தொட்டியை சரியாக பயன்படுத்துவது ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு முதல் படியாகும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம். மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையில் நீல நிற குப்பை தொட்டி. வாசித்தவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள்.
2: தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பெங்களூரை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்சி சை ஸ்பேஸ் தனது முதன்மை செயற்கைக்கோளான மிஷன் திருஷ்டியை நேற்று ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கான் 9 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதன் மூலம் இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறை ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. புதுச்சேரி, கேரளம், தமிழ்நாடு, அசாம் மற்றும் மேற்குவங்கம் ஆகிய சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. புதுச்சேரியில் 3 மையங்களிலும், தமிழகத்தில் 62, அசாமில் 40, கேரளத்தில் 43, மேற்குவங்கத்தில் 77 மையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதற்கான பாதுகாப்பு உள்ளிட்ட அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 30 எம்எல்ஏக்களை தேர்வு செய்ய கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நடந்த தேர்தல் நாளன்று 34 தேசிய கட்சி வேட்பாளர்கள், 63 மாநில கட்சி வேட்பாளர்கள், 80 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் 117 சுயேட்சைகள் என மொத்தம் புதுச்சேரியில் மட்டும் 294 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தை சந்தித்தனர். புதுச்சேரி பிராந்தியத்தின் 23 தொகுதிகளில் பதிவான ஓட்டுகள் தாகூர் கலைக்கல்லூரி, மோதிலால் நேரு தொழிற்பயிற்சி மையம் மற்றும் மகளிர் பொறியியல் கல்லூரி வளாகங்களில் அமைக்கப்பட்டுள்ள 3 ஓட்டு எண்ணிக்கை மையங்களில் உள்ள ஸ்ட்ராங் ரூம்களில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. காரைக்கால் பிராந்தியத்தின் 5 தொகுதிகளுக்கான ஓட்டுகள் அண்ணா கல்லூரியிலும், மாகே பிராந்திய ஓட்டுகள் ஜவஹர்லால் நேரு அரசு உயர்நிலைப் பள்ளியிலும், 7 பிராந்திய ஓட்டுகள் SRK அரசு கல்லூரியில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. முதலில் இன்று காலை 8 மணிக்கு தபால் ஓட்டுகளின் எண்ணிக்கை துவங்கும். தொடர்ந்து காலை 8:30 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் பதிவான ஓட்டுகள் எண்ணிக்கை ஆரம்பமாகிறது. எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும், யார் எதிர்கட்சியாக அமர்வர், புதிய முகங்கள் எத்தனை பேர் சட்டசபைக்கு செல்வர் என்ற அனைத்து கேள்விகளுக்கும் இன்று பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி கம்மன் கழகத்தின் 59வது ஆண்டு கம்மன் விழா வரும் வெள்ளிக்கிழமை மே 8ஆம் தேதி புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் தொடங்குகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதிபதியுமான நீதியரசர் சுப்பிரமணியன் தலைமை வகிக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வரவேற்புரை நிகழ்த்துகிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கம்மன் விழாவை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் இலக்கிய பேச்சாளர்கள் திரு சுக்கி சிவம், திரு பாரதி கிருஷ்ணகுமார், திரு கம்பவாரதி, இலங்கை ஜெயராஜ் தலைமையில் வழக்காடு மன்றம், பேராசிரியர் ராமச்சந்திரன் தலைமையில் பட்டிமன்றம் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கம்மன் கழக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வகணபதி, கம்மன் கழக செயலர் திரு VP சிவக்கணந்து தலைமையில் கம்மன் கழகத்தின் நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
2: நேரம் 7:02 FM ரெயின்போ புதுவை 102.8 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் தொடர்வது.
1: அறிவோம் அறிவியல். இன்றைய நிகழ்ச்சியில் அறிவியல் பார்வையில் மண் உரையினை கேட்கலாம். வழங்குகிறார் முனைவர் ஆர். குமரன் அவர்கள்.
4: சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்பது திருக்குறள். உலகம் சுழன்றாலும் உழவுத் தொழிலின் பின்தான் நிற்கிறது. அதனால் எத்தனை தொழில் செய்தாலும் உழவுத் தொழிலே சிறந்தது. அத்தகைய உழவுத் தொழிலுக்கு பிரதான தேவையே மண். எனவே நாம் அந்த மண் வளத்தை மாசடைய செய்யாமல் காப்பது நம் கடமையாகும். உலகின் மண்ணினை அதன் தன்மைகளைக் கொண்டு பல வகைகளாக பிரிக்கின்றனர். இவ்வாறு அமைவதற்கு காரணிகளாக மழை, வெப்பம் மற்றும் காற்றோட்டம் போன்றவைகள் இருக்கின்றன. இந்த காரணிகளில் மண்ணின் தன்மை மற்றும் இயல்புகளின் வேறுபாடுகள் ஏற்படுகின்றன. மண்ணின் இயல்புகளைக் கொண்டு மண் சார்ந்த நிலங்களை மென்புலம், பின்புலம், வன்புலம் மற்றும் ஓர்நிலம் என்று வகைப்படுத்துகின்றனர். மண்ணானது நிலத்தின் பெரும் பகுதியை உள்ளடக்கிய தளர்வான மேற்பரப்பு பொருள் மண் என்று அழைக்கப்படுகிறது. இது

கனிம மற்றும் மண் போன்றவையாகும். இவற்றை தவிர காடுகளில் உள்ள மண், பாலைவன மண், உப்பு மண், காரம் மண், சதுப்பு நில மண் ஆகிய குறிப்பிடத்தக்க முக்கியமான மண் வகைகளாகும். முதல் வகை மண்ணை பற்றி பார்ப்போம். மணல். இது வானிலை மாற்றங்களினால் பாறைகளின் சிறிய தூள்களை கொண்டுள்ளது. மணல் மண் என்பது தாவரங்கள் வளர்வதற்கு மிகவும் குறைவான மண் வகையாகும். ஏனெனில் இது மிக குறைந்த ஊட்டச்சத்துக்கள் மற்றும் மோசமான அல்லது குறைவான நீர் வைத்திருக்கும் திறனை கொண்டது. இது தாவரத்தின் வேர்கள் தண்ணீரை உறிஞ்சுவது கடினமாக்கிறது. இந்த வகை மண் வடிகால் அமைப்பிற்கு ஏற்றது. கிரானைட், சுண்ணாம்பு மற்றும் குவார்ட்ஸ் போன்ற பாறைகளின் சிதைவால் உருவாகிறது. மணல் லேசானது, சூடானது, வறண்டது மற்றும் அமிலத்தன்மையுடன் ஊட்டச்சத்து குறைவானதாக உள்ளது. அடுத்ததாக களிமண். களிமண் மண் ஒரு கடினமான மண் வகையாகும். களிமண் குளிர்காலத்தில் ஈரமாகவும் குளிர்ச்சியாகவும் கோடையில் வறண்டதாகவும் இருக்கும். இந்த மண் 20% அதிகமான களிமண்ணால் ஆனது. மேலும் களிமண் துகள்களுக்கு இடையே காணப்படும் இடைவெளிகளில் களிமண் மண்ணில் அதிக அளவு தண்ணீர் உள்ளது. இந்த மண் மிகவும் அதிக நீர் சேமிப்பு குணங்களை கொண்டுள்ளதால் ஈரப்பதம் மற்றும் காற்றை ஊடுருவிச் செல்வதையும் கடினமாக்கிறது. மூன்றாவது வகையாக மண் வண்டல் மண். வண்டல் மண் என்பது அதிக கருவுறுதல் மதிப்பீட்டை கொண்ட லேசான மற்றும் ஈரப்பதத்தை தக்க வைக்கும் மண்ணாகும். இதில் நடுத்தர அளவிலான துகள்கள் உள்ளன. அவை நன்கு வடிகால் மற்றும் ஈரப்பதத்தை நன்றாக வைத்திருக்கும். இது மணலை விட சிறியது, களிமண்ணை விட பெரியது. இது ஆறு, ஏரி, குளம், குட்டை மற்றும் பிற நீர்த்தக்கங்களில் அருகில் காணப்படுகிறது. வண்டல் மண் மற்ற வகை மண்ணை விட ஒப்பிடும்போது இது வளமானது. எனவே வண்டல் மண் விவசாய நடைமுறைகளுக்கு சிறந்தது. நெல், கரும்பு, வாழை மற்றும் தோட்டப்பயிர்களுக்கு இது சிறந்தது. நான்காவதாக கரிசல் மண். கரிசல் மண் பெரும்பாலும் தண்ணீரை உறிஞ்சும் ஒரு வகை மண். இதில் கரிமப் பொருள் அதிக அளவில் உள்ளதால் அதிக அளவு ஈரப்பதம் உள்ளது. இந்த மண்ணில் பருத்தி, கரும்பு, வாழை, உளுந்து போன்ற பயிர்கள் நன்கு வளரும். விவசாயத்திற்கு மிகவும் ஏற்ற மண்ணாக இது உள்ளது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது செம்மண், சிகப்பு மண் என்று அழைக்கப்படுகிறது. இது டெர்ரா ரோசா என்று அழைக்கப்படுகிறது. வெப்பமண்டல மற்றும் இதய மண்டல பகுதிகள் போன்ற காலநிலை மற்றும் வெப்பம் மற்றும் ஈரப்பதம் உள்ள பகுதிகளில் சிகப்பு மண் காணப்படுகிறது. இது பொதுவாக வளமான மற்றும் விவசாயத்திற்கு சிறந்தது. இரும்பு ஆக்சைடுகளை கொண்ட பாறைகளின் வானிலையில் இருந்து இந்த சிகப்பு மண் உருவாகிறது. இதில் மக்கிய எரிவிட்டு நீர்ப்பாசன வசதி மூலம் அனைத்து பயிர்களையும் பயிரிடலாம். கடைசியாக நாம் காண இருப்பது சரளை மண். சரளை மண் என்பது மற்ற மண்வகைகளுடன் ஒப்பிடுகையில் சரளை மண் தோட்ட செடிகளுக்கு நல்ல வடிகால் மற்றும் தண்ணீர் தக்க வைக்கும் கலவையாக வழங்குகிறது. இந்த மண் துருப்பிடித்த மண் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மண்ணில் பூக்கள், நிலக்கடலை, நெல், கம்பு, சோளம் போன்ற பயிர் வகைகளை பயிரிட ஏற்றதாக காணப்படுகிறது. எனவே இது விவசாயத்திற்கு ஏற்ற மண்ணே. அடுத்தபடியாக மண்ணின் pH அளவு பற்றி அறிவோம். pH என்பது மண்ணின் ஹைட்ரஜன் அயனிகளின் செறிவை குறிக்கும். மண்ணில் pH 7 கீழ் அமிலம் என்றும் 7 மேல் காரம் என்றும் அறியலாம். pH 7 என்பது நடுநிலையான pH அளவாகும். பெரும்பாலான தாவரங்களுக்கு உகந்த pH அளவு சற்று அமிலமாக, அதாவது pH அளவு 5.5 முதல் 6.5 வரை தேவைப்படுது. இயற்கை வேளாண்மையில் வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடின் ஒரு முக்கிய தேக்கமாக மண் காணப்படுகிறது. பாரம்பரிய விவசாயத்திற்காக காடுகள் அழிக்கப்பட்டதால் இந்த தேக்கத்தை அதிக அளவில் அழித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பேணத்தகுந்த மற்றும் இயற்கை வேளாண்மையானது மக்களின் மண்ணின் இயற்கை தாதுக்களை தக்க வைத்துக் கொள்வதன் மூலமாகவும், மண்ணெரிப்பை குறைப்பதன் மூலமாகவும் மற்றும் மண்ணின் இயற்கை தன்மை மேம்படுத்துவதன் மூலமாகவும் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள உதவுகிறது. இயற்கை வேளாண்மை இயற்கை உரங்களை பயன்படுத்தி சரியான மகசூல் பெறுவதோடு மண்ணின் வளமும் பராமரிக்கப்படுகிறது. பொதுவாக தொடர்ச்சியாக விவசாய பணிகளில் மண்ணில் நாம் செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக மண் வளம் குறைந்து போகும். இதற்கு நாம் மண்ணிற்கு சற்று ஓய்வளிக்க வேண்டும். வருடத்திற்கு குறைந்தது 3 மண்ணை விவசாய பணியின்றி உழுது வைப்பதன் வாயிலாக நல்ல காற்றோட்டம் மண்ணிற்கு கிடைப்பதோடு காட்டில் உள்ள வாயுக்கள் பரிமாற்றம் நடைபெற்று மண் வளம் பெறும். அடுத்ததாக மண் எவ்வாறு மாசடைகிறது என்பதை பார்ப்போம். மண் மாசடைய காரணங்களாக நாம் வரிசைப்படுத்துபவை காடுகளை அழித்தல், விவசாய நடவடிக்கைகள், சுரங்கத் தொழில்கள், மண்ணில் புதைத்தல், தொழில்மயமாதல், கட்டுமான பணிகள் மற்றும் அணுமின் விரயங்கள். காடுகளை அழித்து நிலமாக மாற்றுவது சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு மிக முக்கிய காரணியாக விளங்குகிறது. அவ்வாறு மாற்றப்படும் நிலங்களை எத்தகைய நடவடிக்கைகள் மூலமாக செழிப்பு நிலமாக மாற்ற முடியாது. மக்கள் தொகை அதிகரிப்பாலும், கால்நடை அதிகரிப்பாலும், உணவு உற்பத்தி அதிகரிப்பாலும் அதற்கான விவசாயிகள் அதிக நச்சுத்தன்மை கொண்ட உரம் மற்றும் பூச்சி மருந்துகளை பயன்படுத்துகின்றன. இந்த வேதிப்பொருட்களை அளவிற்கு அதிகமாக பயன்படுத்துகின்ற போது நிலம், அதாவது மண், நச்சுத்தன்மை அடைகிறது.
அமைகிறது. சுரங்கங்களின் கனிமங்களை வெட்டி எடுக்கும் போது, சுரங்கங்கள் அமைக்கப்படும் போதும் பூமிக்கு அடியில் நில அமைப்புகள் தோன்றுகிறது. இதன் மூலம் நிலம் அதாவது மண் மாசடைகிறது. மக்களின் வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு ஆண்டிலும் டன் கணக்கில் குப்பைகள் உற்பத்தி செய்கின்றன. நெகிழி, காகிதம், பழைய துணிகள்

மரக்கழிவுகள் குவிக்கப்படுகின்றன. மறுசுழற்சி செய்ய முடியாத கழிவுகள் நிலத்தில் புதைக்கப்பட்டு மண் மாசு அதிகரித்து காரணமாக உள்ளது. கழிவுகளை நிலத்தில் கொட்டுவதால் மண் தரம் குறைவாக மாறும். சுற்றுச்சூழலில் கொட்டப்படும் பல திட திரவ வாயு பொருட்கள் மண்ணின் தன்மையை மாற்றிவிடுவதால் நில மாசு என்று அழைக்கப்படுகிறது. சுற்றுச்சூழல் செயல்பாடுகளின் பாதுகாப்பு விதி 1997 Protection of Environmental Operations Act 1997 என்ற விதிமுறைகளை மத்திய அரசு நிர்ணயித்தது. இதன் மூலம் மண்ணின் தரத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மண் மாசடைவதன் வகைகளாக திடக்கழிவு, பூச்சிக்கொல்லி மருந்து மற்றும் ரசாயன உரங்கள், காடுகள் அழிப்பதால் ஏற்படும் மண் மாசு ஆகும். தாள்கள் மற்றும் அட்டை வகைகள், நெகிழிப் பொருட்கள், கண்ணாடி பாட்டில்கள், உணவுப் பொருட்கள், பயனடைந்த வாகனங்கள், பழுதடைந்த மின்னணு பொருட்கள், நகராட்சி கழிவுகள் மற்றும் மருத்துவ கழிவுகள் போன்றவை திடக்கழிவுகளாக அடங்கும். விவசாய உற்பத்தி பெருக்குவதற்காக கொண்டு வந்த வேதியியல் பொருட்கள் இன்று பூச்சிகள் மற்றும் புழுக்கள் மட்டுமின்றி மனிதர்களையும் கொள்ளும் சக்தி வாய்ந்தவர்களாக மாறியுள்ளன. மேலும் நிலத்தையும் அதாவது மண்ணையும் மாசுபடுத்துகின்றன. பல வழிகளில் மனிதன் மரங்களை பயன்படுத்துகிறான். மரங்கள் கார்பன் டை ஆக்சைடு என்ற கரியமில வாயுவை கிரகித்துக் கொண்டு பிராணவாயுவான ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. மரங்கள் வெட்டப்படும் போது உயிர் வாயுவான ஆக்சிஜன் அளவு சுற்றுச்சூழலுக்கு குறைகிறது. மரங்கள் வெட்டப்படுவதால் மண் அரிப்பு ஏற்படுகிறது. காடுகள் அழிக்கப்படுவதால் நிலத்தின் மண் மாசடைகிறது மற்றும் மண் நீரை ஈர்க்கும் திறன் குறைந்து வறண்டு காணப்படுவதால் மண்ணுள் சேகரிக்கப்பட்ட நீர் நீராவியாக வெளியேறி மண் நீரட்ட தன்மையாக மாறியுள்ளது. தொழில் மயமாதலில் நுகர்ச்சி அதிகரிப்பால் புதிய தொழிற்சாலை ஏற்படுகிறது. இதற்காக காடுகள் அழிக்கப்படுகின்றன. ஆராய்ச்சியின் விளைவாக புதிய உரங்கள், வேதிப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு உற்பத்தி செய்து அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன. அதன் காரணமாகவும் நிலப்பகுதி அதிகம் மாசடைகிறது. மக்கள் தொகை வளர்ச்சி, நகர்ப்புறமாதல் காரணமாக கட்டடங்கள் வளர்ச்சி அதிகமாக உள்ளது. அதனால் மணல், மரம், கம்பி, சிமெண்ட், செங்கல், பிளாஸ்டிக் பொருள் ஆகியவற்றில் கழிவுகள் குப்பைகளாக புறநகர்ப்பகுதி கொட்டப்படுகின்றன. இதன் காரணமாக நிலத்தின் மேற்பரப்பு அதாவது மண்பரப்பு மாசடைகிறது. அணுமின் நிலையங்களில் உள்ள கழிவுகளான கதிர்வீச்சுப் பொருட்கள், நச்சுத்தன்மை கொண்ட தீமை விளைவிக்கும் வேதிப்பொருட்கள் மனித நலத்தை பாதிக்கின்றன. இப்பாதிப்பை தவிர்க்க இவை பூமிக்கடியில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்படுகின்றது. இதன் மூலமும் மண் மாசடைகிறது. மண் மாசடைதலின் விளைவுகளை பற்றி பார்ப்போமானால் நில மாசுபாட்டின் மிகவும் மோசமான நிலத்தின் மேல்பகுதியான மண் மாசடைதலாகும். ரசாயன உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்பாடு இதற்கு முக்கிய காரணமாகும். மண்ணின் வளம் குறைவதுடன் விவசாய நிலம் மற்றும் கால்நடை மேய்ச்சல் நிலம் பாதிக்கப்படுகிறது. பூச்சிக்கொல்லி மருந்துகள் பூச்சிகளை மட்டுமின்றி மனித இனத்தையும் அழிக்கின்றது. வேதியியல் உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தி விளைவிக்கும் உணவுப் பொருட்களை உண்பதால் சுவாச கோளாறுகள், தோல் புற்றுநோய் போன்ற உடல்நல பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்புள்ளது. கழிவுப் பொருட்களை பூமிக்குள் புதைப்பது அல்லது எரியூட்டுவது காரணமாக காற்று மாசடைய வாய்ப்புள்ளது. அளவிற்கு அதிகமாக நச்சுப் பொருட்கள் வளிமண்டலத்தில் கலப்பதால் காற்று நச்சுக்காற்றாக மாறுகிறது. நச்சுக்காற்றை சுவாசிப்பதன் மூலமாக சுவாச நோய்கள் உண்டாகின்றது. 10 ஆண்டு காலத்தில் விலங்குகளின் எண்ணிக்கை பெரிதளவு பாதிக்கப்பட்டுள்ளது. அவைகளின் இருப்பிடத்திற்கு இயற்கை சூழலுக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. நிலத்தின் மீது மனிதர்களின் தொடர் நடவடிக்கைகளால் மண் மாசடைந்து வனவாழ் உயிரினங்கள் மிக தொலைவில் நகர செய்துள்ளது. வாழ தோதுவான நிலை இல்லாததால் பெருமாள் வனவாழ் உயிரினங்கள் அழிவு நிலைக்கு தள்ளப்பட்டன. சில உயிரினங்கள் அழிந்துவிட்டன. தொழிற்சாலை கழிவுகளை மறுசுற்றி செய்யாமல் மண்ணில் மேற்பரப்பில் கொட்டுவதன் விளைவாக வீடுகளில் பயன்படுத்தப்படும் அதிகப்படியான சோப்புகள் போன்ற வேதிப்பொருட்கள் பயன்பாட்டாலும் மண் வளம் பாதிக்கப்பட்டு மண்ணை மேம்படுத்தும் மண்புழு போன்ற உழவு நண்பன் என்று சொல்லக்கூடிய உயிரினங்களின் அழிவதற்கு வழிவகுத்து மண்ணின் தன்மையை கெடுகின்றன. மேலும் மாசடைந்த காற்றை வளிமண்டலத்தில் சென்று அடைந்து மழையுடன் கலந்து அமில மழையாக பூமிக்கு வந்து அடைந்து மண்ணின் மேற்பரப்பு அமிலத்தன்மை அடைய காரணமாகி தாவரங்கள் வாழ தன்மையற்றதாக மாறுகின்றது. அமில மழை பொழிவதற்கு முக்கிய காரணமாக தொழிற்சாலையிலிருந்து வெளியாகும் நச்சு புகையே என கருதப்படுகிறது. மண் மாசடைய காரணமான நெகிழி அதாவது பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பயன்பாட்டை குறைத்தல் அல்லது மறுசுழற்சி அல்லது மறுபயன்பாட்டுதல் என்ற அறிவினை அடைதல் முக்கியமாகும். இயற்கையாகவே அழிந்து மண்ணுக்குள் சேதம் விளைவிக்காத தாவர வழி பொருட்கள் பயன்படுத்துவது உதாரணமாக பிளாஸ்டிக் என்ற நெகிழிக்கு பதிலாக துணி, சணல், காகிதம் போன்ற பொருட்களால் செய்யப்பட்ட பொருளை பயன்படுத்தல் இவை எளிதில் மக்குவதுடன் மண்ணுக்கு நல்ல உரமாகவும் செயல்படும். மண்ணின் மேற்பரப்பில் பூச்சிக்கொல்லி மருந்துகளை குறைத்து பயன்படுத்துதல் அதாவது தவிர்த்தல் அல்லது விவசாய உற்பத்திக்கு ரசாயனம் சாராத பூச்சிக்கொல்லி மருந்துகள் உரங்களை பயன்படுத்த வேண்டும். பல வகை பயிர்களை பயிரிட்டு மண் வளம் காத்தல் வேண்டும். பயிர் சுழற்சி முறை மூலம் மண் வளத்தை கூட்டுதல் வேண்டும் அல்லது மாற்றுப்பயிர் மேலாண்மைக்கு செய்ய வேண்டும். மண்ணின் மேற்பரப்பில் உள்ள தேவையற்ற குப்பைகளை எரித்தோ அல்லது புதைத்தோ அப்புறப்படுத்த வேண்டும். விவசாய உற்பத்திக்கு மண்ணின் தன்மை கெடாத நெகிழி அல்லது பிளாஸ்டிக் இல்லாத பொருட்களை பயன்படுத்தல் வாயிலாக மண்ணின் வளத்தையும் தரத்தையும் பாதுகாக்க முடியும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை என்ற வள்ளுவரின் குரலில் தன்னை தோண்டுவாரையும் தன் மீது குப்பைகளை கொட்டுபவரின் நிலம் அதாவது மண் பொறுத்திருக்கும். அத்தகைய மண் மீது நாம் தேவையற்ற மாசுகளை கொட்டுவதை தவிர்த்தால் நம் மண்ணில் பாதுகாக்க முடியும். மண்ணில் மக்கிப்போ

0: ஆகாமல் இருக்கும் பாலித்தீன் கழிவுகள் மழைநீரை மண்ணுக்குள் இறங்க விடாமல் தடுத்து மண் வளத்தை குறைத்து சுற்றுச்சூழலை மாசடை செய்கின்றன. மண் தனது நீரை தக்க வைக்கும் திறனை இந்த நெகிழி என்ற பாலித்தீன் பொருட்கள் தடுக்கின்றன. மேலும் இந்த பிளாஸ்டிக் பொருட்களால் மழை நீர் மண்ணுக்கடையில் செல்லும் திறன் பாதிக்கப்படுவதால் நீரை சேமிக்க முடியாமல் நிலத்தடி நீர் மட்டம் பெரிதும் பாதிப்படைவதால் விவசாய உற்பத்தி பெரிதும் பாதிப்படைகிறது. எனவே நாம் மண் வளம் காத்திட கண்டிப்பாக நெகிழி என்ற பிளாஸ்டிக் பயன்பாட்டினை தவிர்க்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும். மட்காத பிளாஸ்டிக்கை தவிர்ப்போம், மண் வளத்தை காப்போம்.
1: இதுவரை அறிவியல் பார்வையில் மண் உரையினை கேட்டீர்கள். வழங்கினார் முனைவர் ஆர். குமரன் அவர்கள். இத்துடன் இன்றைய அறிவோம் அறிவியல் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. வணக்கம் நேயர்களே.
2: நேயர்களே, இன்னும் சற்று நேரத்தில் கேட்கலாம் தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.
3: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெறவுள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மேற்குவங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. இதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. இன்று காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்குகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்படும். அதைத் தொடர்ந்து காலை 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கும். காலை 10 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 234, கேரளத்தில் 140, அஸ்ஸாமில் 126 மற்றும் புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்படுகின்றன. மேற்குவங்கத்தில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் இன்று 293 தொகுதிகளின் வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. அங்குள்ள ஃபால்டா தொகுதிக்கு மட்டும் மே 21 அன்று மறுதேர்தல் நடத்தப்பட்டு மே 24 அன்று வாக்குகள் எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் கர்நாடகாவின் பெகால்கோட், தெற்கு தேவாங்கரே, நாகாலாந்தின் கோரிடாங், திரிபுராவின் தர்மாநகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரஹூரி, பாராமதி ஆகிய சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்படுகின்றன. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் NR காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்று அக்கட்சித் தலைவர் திரு ரங்கசாமி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சேலத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தங்களது அணிக்கு சாதகமாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் ராணுவ பணி ஒன்றிணையும் இடம் என்ற மையக் கருத்துடன் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. செயல்பாட்டு ரீதியான சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான அதிநவீன உள்நாட்டு தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தவும் அவற்றை ஒருங்கிணைக்கவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய தளமாக அமையும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதில் குறு, சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் உள்ள ராணுவ படைப்பிரிவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் என பலதரப்பினரும் பங்கேற்கின்றனர். இந்த கண்காட்சியில் 280 மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்த உள்ளன. உத்தரகாண்ட் மாநிலத்தின் லிபுலே கணவாய் வழியாக கைலாஸ் மானசரோவர் யாத்திரை நடத்தப்படுவதற்கு நேபாளம் எதிர்ப்பு தெரிவித்துள்ளதற்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. நீண்டகாலமாக பயன்பாட்டில் உள்ள இந்த பாதையின் மீது நேபாளம் உரிமை கோருவது அந்த நாடு தன்னிச்சையாக செய்து கொண்ட ஒரு கற்பனையான விரிவாக்கம் என்றும் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் இந்தியா கூறியுள்ளது. இந்த ஆண்டு லிபுலே கணவாய் வழியாக யாத்திரை நடத்துவதற்கு இந்தியாவும் சீனாவும் தயாராகி வரும் நிலையில் இதுகுறித்து தங்களிடம் ஆலோசிக்கவில்லை என்றும் அந்த பகுதி தங்களுக்கே சொந்தம் என்றும் கூறி நேபாள வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தது. நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக

0: தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்த 22,75,011 மாணவர்களில் 22,05,035 பேர் தேர்வை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக எண்ணிக்கையிலான மாணவர்கள் தேர்வில் பங்கேற்றிருப்பது அவர்களின் அர்ப்பணிப்பையும் இந்த தேர்வு முறையின் மீது அவர்கள் வைத்துள்ள நம்பிக்கையையும் காட்டுவதாகவும் தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: மக்கள் தீர்ப்பு. நேயர்களே, சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் வழங்கும் வகையில் எமது செய்தி பிரிவு இன்று காலை 9 மணி முதல் மக்கள் தீர்ப்பு 2026 என்ற சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியை நடத்த உள்ளது. பத்திரிகையாளர்கள், அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று தேர்தல் முடிவுகள் குறித்தும், மாவட்டம் வாரியாக தொகுதிகளின் முன்னணி நிலவரம் குறித்தும் எமது செய்தியாளர்களுடன் விவாதிக்க உள்ளனர். இதேபோல் தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு செய்தி அறிக்கைகளும் மணிக்கு ஒருமுறை ஒலிபரப்பாக உள்ளன. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சிகளை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஜமைக்கா நாளிதழ் ஒன்றிற்கு அவர் அளித்துள்ள பேட்டியில், இந்த உறவு இரு நாடுகளுக்கும் இடையிலான பொதுவான வரலாற்றை அடிப்படையாக கொண்டது என்று குறிப்பிட்டுள்ளார். இருநாட்டு மக்களுக்கும் நன்மை பயக்கும் வகையிலும் ஒரு சமத்துவமான உலகை உருவாக்கவும் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். 180 ஆண்டுகளுக்கும் மேலாக ஜமைக்காவுடன் தொடர்புடைய இந்திய வம்சாவளியினர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் மிக முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜமைக்கா, சூரினாம் மற்றும் ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ ஆகிய நாடுகளில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள திரு ஜெய்சங்கர் முதற்கட்டமாக நேற்று ஜமைக்காவின் கிங்ஸ்டன் நகருக்கு சென்றடைந்தார். மிக குறைந்த வயதிலேயே இந்தியா இலங்கைக்கு இடையே உள்ள சுமார் 29 கிலோமீட்டர் நீளமுள்ள பாக் ஜலசந்தியை நீந்தி கடந்து உலக சாதனை படைத்துள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த இஷாங் நேற்று அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரை ராஞ்சியில் சந்தித்தார். இஷாங்கின் மகத்தான சாதனையை பாராட்டிய ஆளுநர், இந்த சாதனை மூலம் மாநிலத்திற்கும் நாட்டிற்கும் பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார். 3ஆம் வகுப்பு மாணவனான இஷாங் சிங் கடந்த April 30 இலங்கையின் தலைமன்னாரிலிருந்து தமிழ்நாட்டின் தனுஷ்கோடி வரை உள்ள கடல் பகுதியை 9 மணி நேரம் 50 நிமிடங்களில் நீந்தி கடந்து சாதனையை நிகழ்த்தியுள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூர் மாவட்டம் ரத்தன்பூர் கிராமம் அருகே நடைபெற்ற சாலை விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர், ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து அரசு அதிகாரி ஒருவர் கூறுகையில், மோதிகாரியிலிருந்து முசாஃபர்பூர் நோக்கி அதிவேகமாக வந்த கார் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் மோட்டார் சைக்கிளில் வந்தவர் சாலையில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தார். அதன் பிறகு கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கண்டெய்னர் லாரி மீது மோதியதில் காரில் பயணம் செய்த 4 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் என்று கூறினார். ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில், இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கும் சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று சமூக வலைதள பதிவில் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுடன் அமெரிக்க பிரதிநிதிகள் நடத்தி வரும் பேச்சுகள் அனைவருக்கும் நன்மை அளிக்கும் முடிவுக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக ஈரானின் 14 அம்ச திட்டத்தை பரிசீலித்த திரு டிரம்ப், அது ஏற்றுக்கொள்ளத்தக்கது அல்ல என்று கூறியிருந்தார். மனித குலத்திற்கு அவர்கள் செய்த தீமைகளுக்கு இன்னும் தகுந்த விலையை ஈரான் கொடுக்கவில்லை என்றும் கடுமையாக அவர் தெரிவித்திருந்தார். ஒடிசா மாநிலம் கந்தர்கர் மாவட்டத்தில் ராஜ்கங்பூர் பகுதியில் IPL சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக 5 பேரை அம்மாநில காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். நம்பகமான தகவலின் அடிப்படையில் ராஜ்கங்பூர் பகுதியில் காவல்துறை குழுவினர் அதிரடி சோதனை நடத்தி இந்த சூதாட்ட கும்பலை கைது செய்ததாக காவல் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அவர்களிடமிருந்து 6 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணத்தை போலீசார் பறிமுதல் செய்ததோடு ஒரு வங்கிக் கணக்கையும் முடக்கி வைத்துள்ளனர். மேலும் சூதாட்டத்திற்கு பயன்படுத்தப்பட்ட 5 மொபைல் போன்களும் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டன. இதுகுறித்து ராஜ்கங்பூர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறது. தலைநகர் தில்லியில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இன்றும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மழையுடன் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கத்திரி வெயில் இன்று தொடங்குவதால் அடுத்த சில நாட்களுக்கு மாநிலத்தில் வெப்ப

0: அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி 4 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. அகமதாபாத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 9 விக்கெட் இழப்பிற்கு 163 ரன் எடுத்தது. 164 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய குஜராத் அணி ஒரு பந்து மீதம் இருக்கையில் 6 விக்கெட் இழப்பிற்கு 167 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று மும்பையில் 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் மும்பை அணி லக்னோ அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கம், அஸ்ஸாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணியும் இன்று நடைபெற உள்ளது. இந்தியா ஜமைக்கா இடையிலான உறவு என்பது பழமையையும் புதுமையையும் உள்ளடக்கியது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் அமைதியை ஏற்படுத்த ஈரானுடன் நடைபெற்று வரும் பேச்சுவார்த்தை மிகவும் ஆக்கப்பூர்வமானதாக உள்ளது என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் ஒடிஷா அணி இன்று பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:25. FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் ஒவ்வாமைக்கும் ஆஸ்துமாவிற்குமான வேறுபாடுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி லோக்நாத் அவர்கள்.
4: எல்லாருக்கும் வணக்கம். அலர்ஜியும் ஆஸ்துமாவும் ஒன்னா இல்ல வேறுபாடா, அது பத்தி நம்ம பார்ப்போம். ஒவ்வாமைன்றது அலர்ஜி, அலர்ஜி ஒரு வகை தான் நம்ம ஆஸ்துமான்னு சொல்றோம். அலர்ஜின்றது எப்படி வேணா நம்மளுக்கு எந்த உறுப்பு வேணா பாதிப்பு ஏற்படுத்தும், முக்கியமா வந்து மூக்கு தோல் பாதிப்பு ஏற்படுத்தும். ஆஸ்மான்றது நம்ம நுரையில் சுவாசக்குழல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் நம்ம ஆஸ்மான்னு சொல்றோம். இந்த அலர்ஜின்றது பொதுவான விஷயம் தான். அலர்ஜினா என்னன்னா நம்மளுக்கு இம்யூனிட்டி வந்து ஓவரா ரியாக்ட் பண்ணது நம்ம ஆஸ்மான்னு சொல்றோம். ஏதாவது ஒத்துக்காத பொருள் படும் போது நம்மளுக்கு ஓவரா ரியாக்ட் பண்ணுது, அதுல ஒரு வகை தான் நம்ம ஆஸ்மான்னு சொல்றோம். ஸோ இந்த அலர்ஜின்றது எப்படி வேணா நம்மளுக்கு வெளிப்படும். நம்ம ஸ்கின் எடுத்துட்டீங்கன்னா நம்ம தோல் ஏதாவது ஒத்துக்காத பொருள் பட்டுச்சுன்னா நம்மளுக்கு அரிப்பு வரும், படம் வரும். இதே நம்ம வந்து சுவாசிக்கும் போது தூசி சுவாசிக்கும் போது மூக்கில் படும் போது நம்மளுக்கு அரிப்பு உண்டாகும், மூக்குல இருந்து நீரா ஊத்தும், தும்மல் வரும். அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து கண்ணில் ஏதாவது படம் போது எரிச்சல் வரும், நமிச்சல் வரும், அதே சைனஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. அதே வந்து தலைப்பகுதி எல்லாமே வீக்கம் அடைஞ்சு தலைவலி வரும், நீரா ஊத்தும், அந்த மாதிரி தான் சைனஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதுல வீக்கம் அடைஞ்சா, சளி வந்தா, தசை சுருக்கம் வந்தா நம்மளுக்கு இந்த பாதை வந்து குறுகலா மாறிடும். குறுகலா மாறும் போது காத்து உள்ள போக முடியாம கஷ்டப்படும் போது பேஷண்டும் வந்து மூச்சு விட கஷ்டப்படுவாங்க. குறுகல் பாதையில காத்து அதிக காத்து போச்சுன்னா சத்தமும் வரும். இந்த மாதிரி ஆஸ்மா இருக்கவங்களுக்கு மூச்சு வாங்குதல், வீசிங் ப்ராப்ளம் போன்றது வரும். இதுதான் ஓவாமை ஆஸ்மாவுக்கும் உள்ள வேறுபாடு. இப்போ அலர்ஜி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் ஆஸ்மா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா அலர்ஜி நம்ம வந்து இருக்கவங்களுக்கு வைத்தியம் பண்ணல, அடிக்கடி அவங்களுக்கு அதிகம் தூசிப்படுறது, ஒழுங்கா அவங்களை பாத்துக்க முடியல அப்படின்னா நீண்ட காலம் அப்புறம் அவங்களுக்கு ஆஸ்மாவை மாற வாய்ப்பு உண்டு. அதனால அலர்ஜி இருக்கவங்களுக்கு முன்னாடியே அவங்க எதனால வருதுன்னு கண்டுபிடிச்சு வைத்தியம் பண்ணா அவங்களுக்கு இந்த ஆஸ்மா என்ற நோய் வராம பாத்துக்க முடியும். அப்புறம் ஆஸ்மா இருக்கவங்க கண்டிப்பா எல்லாருக்கும் அலர்ஜி இருக்கணும் அவசியம் கிடையாது. எடுத்தவொடனே அவங்களுக்கு அலர்ஜி வந்து ஆஸ்மா மூலமா கூட வெளிப்படும், அதுவும் ஒருத்தவங்களுக்கு வேறுபடும். இப்போ அவங்களுக்கு தூசி போகப்படுதுன்னா அவங்களுக்கு அலர்ஜி வந்து ஆஸ்மா மூலமா முதல்ல வெளிப்படும். இப்போ ஏற்கனவே அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு ப்ராப்ளம், அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கு பரம்பரையா வரக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வாமை பிரச்சனை ஆரம்பிச்சு மெதுவா போக போக போக அவங்களுக்கு இந்த ஆஸ்மாவாக மாறும் வாய்ப்பு உண்டு. இந்த ஒவ்வாமை பிரச்சனையே வந்து சில டைம்ல ரொம்ப அதிகமா ஆகும். ஏதாவது சீ ஃபுட் சாப்பிடும் போது, ஏதாவது எறா சாப்பிடும் போது சில பேருக்கு என்ன ஆகும்னா ரொம்ப அலர்ஜி அதிகமாகி முகம் ஃபுல்லா வீங்கிக்கும், தாடை ஃபுல்லா வீங்கிக்கும். அந்த மாதிரி டைம்ல வந்து இந்த தொண்டை பகுதி ஃபுல்லா வீக்கம் அடைஞ்சு ஃபுல்லா சுவாசக்குழாயும் அடைச்சிக்கும். அதுவும் வந்து நம்மளுக்கு வீசிங் இருக்க மாதிரி இருக்கும், ஆனா அது வந்து அனஃபிலட்டிக் ரியாக்ஷன் சொல்லுவாங்க. உடம்பு ஃபுல்லா தடுப்பெடுப்பா வரும், முகம் ஃபுல்லா வீங்கிக்கும், தாடை ஃபுல்லா வீங்கிக்கும், உதடு ஃபுல்லா வீங்கிக்கும். ஸோ இது வந்து ஆஸ்மாவுக்கும் வேற வேற. இந்த மாதிரி கண்டிஷனா உடனே வந்து டாக்டர் கிட்ட அணுகி உடனே வந்து எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு நம்ம கேஷுவலிட்டி போயிட்டு நம்ம வைத்தியம் பண்ற மாதிரி இருக்கும். இதுவும் ஆஸ்மாவும் வேறு வேறு.
5: நன்றி, வணக்கம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.

இன்றைய நிகழ்ச்சியில் ஒவ்வாமைக்கும் ஆஸ்துமாவிற்குமான வேறுபாடுகள் குறித்து விளக்கம் அளித்தார். புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் நுரையீரல் மருத்துவர் டாக்டர் பி. லோக்நாத் அவர்கள்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் இனிய காலை வணக்கத்துடன். இன்றைய வணக்கம் மக்களை நிகழ்ச்சியில் உங்களுடன் நான் சங்கீதா. நேரம் 7:30 நேயர்களே, வணக்கம் மக்களே. நிகழ்ச்சியில பொதுவாகவே நாம ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வியோட ஆரம்பிப்போம், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் இல்லைன்னா ஜிகே கேள்வியோட ஆரம்பிப்போம். ஸோ இன்னைக்கான ஃபேஸ்புக் கேள்வி உங்களுக்கு என்ன அப்படிங்கறத இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? அதாவது இன்னைக்கு வந்து சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் கடைபிடிக்கப்படுது. ஸோ இது எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருது? இதுதான் உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில நீங்க நம்மளுடைய ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற ஃபேஸ்புக் பேஜ்ல இருக்கக்கூடிய வணக்கம் மக்களே போஸ்டர்ல இருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்ல நீங்க இதற்கான பதில சொல்லலாம். சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? நேர்களே, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா May 4th, அதாவது இன்றிலிருந்து வந்து அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கத்திரி வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னிலிருந்து May 28th வரைக்கும் கத்திரி வெயில் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ பொதுவாகவே நமக்கு வந்து இந்த வெயில் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கத்திரி வெயில ரொம்பவே நீங்க வந்து ஹைட்ரேட்டடா இருக்கணும், நம்ம எல்லாருமே ஹைட்ரேட்டடா இருக்கணும். ஸோ அதிகமா நீர் சத்து மிகுந்த காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இளநீர், நுங்கு இதெல்லாம் கூட அப்பப்ப எடுத்துக்கோங்க. ஸோ முக்கியமா வந்து பகல் நேரமான 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்குமே நம்ம வெளியில போறதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இங்க நான் உங்களுக்காக சொல்ல வருது. முக்கியமா வெளியே போறது அப்படின்னும் போது, நடந்து போறீங்க அப்படின் போது கொடையோட போங்க, டூ வீலர்ல இல்ல வண்டியில போறீங்க அப்படின் போது கேப், ஹெல்மெட் இதெல்லாம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க அப்படிங்கறதா இன்னைக்கு உங்களுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ கத்திரி வெயில் அப்படிங்கறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வெயில இருந்து நம்ம பாதுகாத்துக்கிறது ரொம்பவே முக்கியம் அப்படிங்கறதோட இப்ப நிகழ்ச்சியில உங்களுக்காக பாட்டு கேட்கலாம், இரும்பு திரைப்படத்திலிருந்து.

0: மச்சான், எந்த பிரச்சனையும் இல்லாம சூப்பரா வண்டி ஓட்டணும், அதுக்கு ஒரு வழி என்ன சொல்ல?
1: இது கேள்வி.
2: ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுற பழக்கம் இருக்கா?
1: சிக்னலை
2: ஒழுங்கா
0: ஃபாலோ பண்ணுவியா?
3: சாலை விதிகளை மதிப்போம், விபத்தில்லா பயணம் தொடர்வோம்.

நேர்களை இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் வேலை வாய்ப்பு செய்தி. மத்திய அரசின் கீழ் செயல்படும் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங் கன்சல்டன்ஸ் நிறுவனத்தின் அறிவிப்பு. அக்கவுண்டன்ட் 14, அசிஸ்டன்ட் பிரிவில் HR 2, அட்மின் 2, செக்ரட்டரியல் சர்வீஸ் 6 என மொத்தம் 24 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி BBA அல்லது ICAI அல்லது ICMAI முடித்திருக்கணும். இதற்கான வயது வரம்பு 6/5/2026 18 முதல் 28 வரை இருக்கணும். இதற்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெறும். இதற்கான விண்ணப்ப கட்டணம் ₹876, SC ST பிரிவினருக்கு ₹625. ஸோ இதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன் மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்கணும். ஸோ இதற்கான வெப்சைட் அட்ரஸ் என்ன அப்படின்னா careers.mecon.limited.co.in careers.mecon.limited.co.in இதுதான் இதற்கான வெப்சைட் அட்ரஸ். ஸோ இதற்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இதற்கான கடைசி நாள் இம்மாதம் 6ஆம் தேதி. நேர்களை மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி உங்களுக்கு என்ன அப்படின்னா, தென்கிழக்கு நிலக்கரி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. சுரங்க சர்தார் 577, அசிஸ்டன்ட் போர்மேன் 435, துணை சர்வேயர் 43 அப்படின்னு மொத்தம் 1055 இடங்கள் நிரப்பப்பட இருக்கு. இதற்கான கல்வி தகுதி வந்து டிப்ளமா மட்டும்தான். வயது வரம்பு 8/4/2026 18 முதல் 30 வரை. தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, நேர்முக தேர்வு நடைபெறும். விண்ணப்ப கட்டணம் ₹1180, SC ST பிரிவினருக்கு கட்டணம் கிடையாது. ஆன்லைன் மூலம் மட்டும்தான் இதுக்கும் நீங்க விண்ணப்பிக்கணும். இதற்கான வெப்சைட் அட்ரஸ் என்ன அப்படின்னா SECL-CIL.in SECL-CIL.in அப்படிங்கிற வெப்சைட் அட்ரஸ்ல இதற்கான முழு விவரங்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 14ஆம் தேதி தான் இதற்கு நீங்க விண்ணப்பிக்க கடைசி நாள். சோ சீக்கிரமா போய் இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணிடுங்க.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
6: கேட்டுட்டு இருக்கீங்க நேர்களை 102.8 FM ரெயின்போவின் வணக்கம் மக்களே நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்ததாக உங்களுக்காக என்ன அப்படின்னா, மறுபடியும் உங்களுக்காக ஃபேஸ்புக் குவஸ்டினை வந்து நான் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது? இந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லலாம் ஆகாஷ்வாணி புதுச்சேரி அப்படிங்கிற நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு போங்க. அங்கே வணக்கம் மக்களே போஸ்டர் இருக்கும், அதில் உங்களுடைய பதிலை கமெண்ட்ல நீங்க சொல்லலாம். சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது?

7:53 32 நொடிகள் ஆயாச்சு. இன்னைக்கு வணக்கம் மக்களே நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ நிகழ்ச்சியோட நிறைவா நான் கேட்ட கேள்விக்கு பதில தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. ஸோ நான் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் எந்த ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு கேட்டிருந்தேன். இதற்கான சரியான பதில் 1999. ஸோ 1999ல இருந்தான் சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் மே 4 இந்த தினம் கடைபிடிக்கப்படுது. சமூகத்தை பாதுகாப்பதற்காக தங்கள் உயிரை பணயம் வைத்து பணியாற்றும் தீயணைப்பு வீரர்களின் அர்ப்பணிப்பை போற்றும் வகையிலும், பணியின் போது உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையிலும் இந்த நாள் வந்து கடைபிடிக்கப்படுது. ஸோ இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1998 ஆஸ்திரேலியாவில் ஏற்பட்ட பயங்கரமான காட்டுத்தீயில 5 தீயணைப்பு வீரர்கள் உயிரிழந்தது தொடர்ந்து டிசம்பர் 1998 இதற்கான முன்மொழிவு செய்யப்பட்ட 1999 இந்த தீயணைப்பு வீரர்கள் தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டு வருது. ஸோ இதற்கான சின்னம் வந்து சிவப்பு மற்றும் நீல நிற ரிப்பன்கள் இந்த நாளின் அடையாளமாகவும் இருக்கு. இதுல சிவப்பு நெருப்பையும் நீலம் தண்ணீரையும் குறிக்குது. ஸோ இன்னைக்கான கேள்விக்கான பதில் 1999 அப்படிங்கறது சரியான பதில யார் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அன்புராணி சென்னையிலிருந்தும், கர்நாடகா சின்ன திருப்பதியிலிருந்து பிரகாஷ், முள்ளக்காடு பாபு, கொருக்காத்தூர் ஞானமுருகன், கடலூர் விளக்கப்பாடியிலிருந்து செந்தில் முருகன், தொட்டாம்பாளையம் கோகிலா பழனிசாமி, கொழுமக்கொண்டான் ராமகிருஷ்ணன், அரியலூர் வீரதுரை, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், பொன்னியம்மன்மேடு வண்ணகணேசன், எரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், பெரியவளையம் ரவிச்சந்திரன், சாந்தி கெடார் அன்பு, ஓட்டியிலிருந்து சுரேஷ், மதுரை சண்முக சுந்தரம், சென்னை அந்தோனிராஜ், சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிரபு, செஞ்சி சிங்கவரம் கலைவாணி கணிஷ்மா, அரியலூர் அமிர்தராயன்பேட்டையிலிருந்து பாரிவள்ளல். ஸோ இவங்க எல்லாருமே சரியான பதில் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எஃப்எம் ரெயின்போ சார்பாக பாராட்டுக்கள் மற்றும் வாழ்த்துக்களோட வரப்போற

0: நேயர்களை இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரி மாநிலத்தின் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை பலத்த பாதுகாப்புடன் தொடங்கியது. புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் 91.23% வாக்குகள் பதிவாகி வரலாற்று சாதனை படைக்கப்பட்ட நிலையில், முதலில் தபால் வாக்குகள் எண்ணும் பணிகளும், அதனைத் தொடர்ந்து 8:30 முதல் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. புதுச்சேரி, காரைக்கால், மாகை,

ஹரியானம் ஆகிய நான்கு பிராந்தியங்களில் உள்ள ஆறு மையங்களில் இந்த வாக்கு எண்ணிக்கை துவங்கி நடைபெற்று வருகிறது. இதற்காக 5000 மேற்பட்ட பாவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு 3 பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மையத்திற்குள் வரும் முகவர்கள் மற்றும் அலுவலர்கள் தீவிர சோதனைக்கு பின்னரே அனுமதிக்கப்பட்டனர். குறிப்பாக கைபேசி உள்ளிட்ட மின்னணு சாதனங்களுக்கு தடை செய்யப்பட்டது. இன்று அதிகாலை முதலே அனைத்து கட்சிகளின் முகவர்கள் வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வருகை தந்தனர். முகவர்கள் முன்னிலையில் பாதுகாக்கப்பட்ட அறைகள் திறக்கப்பட்டு அங்கிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சரிபார்க்கப்பட்டன. பின்னர் தொடர்ந்து வாக்கு எண்ணும் பணிகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன. தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பொதுமக்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தின் results.eci.gov.in என்ற அதிகாரப்பூர்வ இணையதளம் மற்றும் ECI நெட் செயலி வாயிலாக நேரலையில் முடிவுகளை காணலாம். MBBS பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நுழைவுத் தேர்வு நேற்று நாடு முழுவதும் நடைபெற்றது. காரைக்கால் தேர்வு மையங்களில் மாவட்ட ஆட்சியர் திருமதி இஷிதா ராட்டி, மாகே தேர்வு மையங்களில் மண்டல நிர்வாகி திரு சிவராஜ் மீனா ஆகியோர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டனர். கடந்த April 9 அன்று காரைக்கால் மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதனை அடுத்து அனைத்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் VVPAT பெட்டிகளும் பாதுகாப்பாக 3 பாதுகாப்புடன் கூடிய ஸ்ட்ராங் ரூம்களில் வைக்கப்பட்டுள்ளதையும் அவற்றில் பொருத்தப்பட்டிருந்த சீல்கள் முறையாக உள்ளனவா என்பதையும் காரைக்கால் மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட தேர்தல் அதிகாரியுமான திருமதி இஷிதா ராட்டி நேற்று ஆய்வு செய்தார். மேலும் வாக்கு எண்ணிக்கை செயல்முறை தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள் மற்றும் வழிகாட்டுதல்களுக்கு இணங்க நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள், வாக்கு எண்ணிக்கை பணியில் ஈடுபட உள்ள அலுவலர்கள், காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் எண்ணிக்கை நாளான இன்று அதில் பங்கேற்க உள்ள அரசியல் கட்சிகள், வேட்பாளர்களின் எண்ணிக்கை, முகவர்களுக்கு செய்யப்பட்டுள்ள வசதிகள் ஆகியவற்றையும் திருமதி இஷிதா ராட்டி பார்வையிட்டார். இந்த ஆய்வின் போது காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் திரு பாலு உடனிருந்தார். IPL 20 கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் கொல்கத்தா அணிகளுக்கிடையே ஹைதராபாத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் கொல்கத்தா அணி 7 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஹலோ வணக்கம் மக்களே, ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. நான் ஆர்ஜே ரத்னா. நேரம் 8:04. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில நாம தெரிஞ்சுக்கக்கூடிய பல விஷயங்கள் என்ன அப்படின்னா, கல்மரங்கள் கண்ணாடி வீடு, பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த புதுச்சேரியில் இந்தியாவில் தலை சிறந்த பூங்காக்களில் ஒன்றாக கருதப்படும் புதுச்சேரி தாவரவியல் பூங்கா பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம். நேர்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.
1: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 8:09 ஒரு நொடிகள் ஆயிட்டு இருக்கு. புதுச்சேரி தாவரவியல் பூங்கா பத்தி சொல்லிட்டு இருந்தா இல்லையா, புதுச்சேரி தாவரவியல் பூங்கா இது புதுச்சேரியின் மையத்துல புதுச்சேரி பழைய பேருந்து நிலையத்துக்கு அருகில் அமைஞ்சிருக்கு. இதன் பரப்பளவு பாத்தீங்க அப்படின்னா சுமார் 22 ஏக்கர். இந்த பூங்கா கலோலியல் பூங்கா என்றும் ஒரு காலத்துல அழைக்கப்பட்டிருக்கு. 1826 தலை சிறந்த தாவரவியலாளர் பிரோடேட் என்பவர் பல அரிய மற்றும் முக்கிய தாவரங்களை சென்னை, கொல்கத்தா, இலங்கை மற்றும் ரீயூனியன் தீவு ஆகிய இடங்களிலிருந்து கொண்டு வரப்பட்டு, அதாவது 1500 தாவரங்கள் கிட்டத்தட்ட உட்பட கொண்டு வந்திருக்காரு. மேலும் 1831 மேலும் பல மரங்கள் மற்றும் செடிகள் நட்டு புறநமைத்து புதிய பொலுவுடன் ஊட்டப்பட்டிருக்காங்க. இந்த பூங்காவில் இவருடைய நினைவு சின்ன பூங்காவின் உள்ளே அமைந்து உள்ளதை நம்ம காணலாம். தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: நேயர்களை இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Counting of votes begin for assembly elections in Assam, West Bengal, Kerala, Tamil Nadu and Union Territory of Puducherry. Counting of votes also underway for by-polls in seven assembly constituencies.

0: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை.
1: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
2: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடை பத்தி தானே சொல்றீங்க?
1: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்.
2: பர்னிச்சருக்கு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.
0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 8:31:27 ஆயிடுச்சுக்கு. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில புதுச்சேரி தாவரவியல் பூங்கா பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. 1960 பிரெஞ்சு அரசிடம் இருந்து புதுவை முழு அதிகாரம் பெற்ற பிறகு மாநில தோட்டக்கலை நிர்வாகத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டு இங்கு இருக்கும் பெரும்பாலான மரங்களுக்கு அறிவியல் பெயருடன் பெயர் பலகை இருப்பதை நம்மளால பார்க்க முடியும். தாவரவியல் பெயர், பொது பெயர், தமிழ் பெயர், தாவரத்தின் குடும்ப பெயர் அப்படின்னு நம்மளால பார்க்க முடியும். இந்த பூங்காவின் மேலும் சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கான தொடர்வண்டி, இசை நடன நீரூற்று, ஆறு நீரூற்று, பாறைகள் நிறைந்த ஜப்பானிய தோட்டம், நீர்வாழ் காட்சியகம், விதை அருங்காட்சியகம், கல்மர பூங்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். நேர்களே தொடர்ந்து நினைச்சிருங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

வெல்கம் பேக் டு த ஷே ஃப்ரம் ரெயின்போ புதுவை நூற்றி 2.8 நம்ம புதுவை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 8:37 34 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம புதுவை நிகழ்ச்சியில நம்ம புதுச்சேரியில இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்கா பத்தி தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லையா. இந்த பூங்காவில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கான தொடர்வண்டி 1974 டிசம்பர் மாதம் 3 வந்து துவங்கப்பட்டிருக்கு. இந்த தொடர்வண்டிக்கு புலவர் சுப்பிரமணிய பாரதியார் பெயர் தான் வந்து வைக்கப்பட்டிருந்தாங்க. ஆரம்பத்தில் 2 பெட்டிகளை மட்டுமே வைத்து துவங்கப்பட்டது. இன்று மறுசீரமைக்கப்பட்டு இன்று வரும் குழந்தைகளுக்கு பயன்பாட்டிற்காக இயங்கி வருது. புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் அமைந்துள்ள தாவரவியல் பூங்கா மலர் கண்காட்சிகளும் தாவர கண்காட்சிகளும் இங்கு சிறப்பு பெற்றதா விளங்குது. அது மட்டுமல்லாமல் இந்த பூங்காவில் சுமார் 3500 மேற்பட்ட மரங்கள் மற்றும் அரிய வகை தாவர இனங்கள் 28 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருது. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது நம்ம புதுவை. நேரம் சரியாக 8:42 42 நொடிகள். ஆயிற்றுக்கு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்கா பத்தி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. இந்த தாவரவியல் பூங்கா பசுமை பூங்கா எனவும் பரவலாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. பூங்காவின் மூலோபாய மைய இருப்பிடமும் அதன் தனித்துவமான அம்சங்கள் மட்டுமல்லாமல் அவை புதுச்சேரியின் காலனித்துவ கடந்த காலத்திற்கும் அதன் தற்போதைய நகர்ப்புற அமைப்பிற்கும் இடையே ஒரு குறியீட்டு பாலமாக செயல்பட்டு வருது. தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம புதுவை.

ஐடி ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 8:55 9 நொடிகள்.
1: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிலங்கோ சைபால் இதயில் அடையா சைபால் செத்து புண்ணா சைபால்
2: சைபால்
3: சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: வீட்டில் இருக்கிற பெரியவங்க பேச்ச கேளு அப்படின்னு சொல்றது உண்டு. அது மட்டும் இல்லை, பெரியவங்க சொல்கிறபடி நடந்துக்கோ அப்படின்னு புத்திமதி சொல்லுவாங்க. இப்படி இதை வந்து ஒரு இளைஞனுக்கு அறிவுரையாக சொன்னோம். அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், அட போங்க சார், அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆசாமிங்க, இந்த காலத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நமக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவன். அதுக்கப்புறம் அவனை விடாப்படியாக உட்கார வச்சு நாம் கேள்விப்பட்ட ஒரு கதையை அவங்கக்கிட்ட சொன்னோம். அவனை கேளுப்பா இதைன்னு. அது என்ன கதைன்னா, ஒரு பாரசீக மன்னன், அவன் தன்னுடைய பரிவாரங்களோட இளைஞர்களையும் அழைச்சிக்கிட்டு இஸ்தான்பூர்லேருந்து கப்பர்நாகம் பட்டணத்துக்கு புறப்பட்டானான். மொத்தம் 7 நாள் பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி அங்கே போய் சேரணுமா. சரி, அப்படி அந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த பாரசீக மன்னனுடைய தாத்தாவை புதைச்ச இடம் அந்த ஊரில் இருக்குதான். தாத்தா இறந்த 100வது நாள் நினைவு சடங்கு அந்த ஊருக்கு போய் நடத்த வேண்டியிருக்குது. பாலைவன பகுதிங்கிறதுனால இளைஞர்கள் மட்டும்தான் அந்த பயணத்தில் பங்கெடுத்துக்கணும், வயசானவங்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது மன்னனுடைய கண்டிப்பான உத்தரவு. அதனால் மன்னன் தன்னுடைய பரிவாரங்களையும் இளைஞர்களையும் அழைச்சிக்கிட்டு புறப்பட்டான். ஒரு நாள் பிரயாணம் முடியறதுக்குள்ளே பாலைவன புயல் பயங்கரமாக வீச ஆரம்பிச்சுட்டுது. புயல்னால் ரொம்ப கடுமையான புயல், ஒட்டகங்கள்லாம் திசை மாறி போயிட்டுது. மன்னனும் கொஞ்சம் பேரும் வழி மாறி போயிட்டாங்க. யார் யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. தண்ணி தாகம், சில பேர் செத்து போயிட்டாங்க.

0: மன்னனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. தண்ணி இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியல. வயசில் குறைஞ்ச ஒரு இளைஞன், மன்னா தண்ணி இருக்கிற இடத்த நான் சொல்கிறேன், இங்கேருந்து தென்கிழக்கு திசையில் 2 கல் தொலைவு போனால் தண்ணி கிடைக்கும்னா. அவன் பேச்சை நம்பி அவன் சொன்ன திசையில் குறிப்பிட்ட தூரம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவன் சொன்னது மாதிரியே அங்கே தண்ணி இருக்குது. மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி தெரியும்ப்பா உனக்கு இங்கே தண்ணி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை பார்த்து கேட்டார். மன்னா, என்னை மன்னிச்சு விடுறதா இருந்தால் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் ஒரு தவறு பண்ணிவிட்டேன்னா. நீ எந்த தவறும் பண்ணியிருக்க மாட்டே. எங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்து உயிரை காப்பாற்றிருக்கிற, அதனால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், உண்மையை சொல் அப்படின்னார் ராஜா. பையன் மெதுவாக உண்மையை சொன்னான். அது வந்து, மன்னா, என்னோடய தந்தை உங்கள் தாத்தாவோட 100வது நினைவு நாளை பார்க்க வருவேன்னு புளியோதரம் பண்ணார். நான் மறுத்தேன். வயசானவங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறது ராஜா உத்தரவுன்னு சொல்லி பார்த்தேன். அவர் கேட்கலை, ரொம்ப அடம் பண்ணார். நான் பார்த்தேன், அவர் ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டி ஒரு ஒட்டகத்து மேலே சாப்பாட்டு மூட்டைகளோடு சேர்த்து வச்சு கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். தண்ணி கஷ்டம் வந்தப்போ அவர்கிட்ட சொன்னேன். அவர் தான் சாக்கு பையில் ஒரு ஓட்டை போட சொன்னார். துவாரம் போட்டேன், அது வழியாக பார்த்துட்டு தான் தண்ணி இருக்கிற இடத்த சொன்னார். அது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். மாலை நேரத்தில் இந்த சிச்சிலி பறவைகள் தண்ணி குடிச்சுட்டு தான் தூங்கும். நான் வந்து சாக்கு துவாரம் வழியாக பார்த்தப்போ தென்கிழக்கு திசையிலேருந்து அந்த பறவைகள்லாம் வந்தது தெரிஞ்சுது. அதனால் அங்கே வந்து தண்ணி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு. ஆனால் அந்த இளைஞன் மன்னன் உடனே அந்த பெரியவரை சாக்கு புயலிருந்து வெளியில் கொண்டாந்தான். பெரியவங்க எப்போவுமே அனுபவசாலிகள், அவங்க துணை இல்லாமல் பிரயாணம் பண்ணது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை இந்த பெரியவர் இப்போ நம்ம கூட இருக்கிறார், இனி இவர் தான் எனக்கு அமைச்சர் அப்படின்னு. நான் நினைவு நாளை நல்லபடியாக கொண்டாடி விட்டு எல்லோரும் நாட்டுக்கு திரும்பினாங்களாம். இந்த கதையை சொல்லிவிட்டு, அனுபவ பாடசாலைகளில் படித்த முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிரில் உட்காந்துருந்த இளைஞனுக்கு புத்தி சொன்னோம். சரி சார், இவ்வளவு தூரம் சொல்கிறீங்க, ஏற்கனவே ஒரு பெரியவர் சொன்ன புத்திமதியை கேட்டுட்டு தான் நான் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அவன் என்ன புத்திமதி சொன்னார் அவர் அப்படின்னு கேட்டோம். உங்ககிட்ட வந்து புத்தி கேட்க சொன்னார், அதோட பலன் இந்த 5 நிமிஷ அவஸ்தை அப்படின்னா.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: தொடர்வது 9 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் இன்று தொழில்நுட்ப மாநாட்டை தொடங்கி வைக்கிறார். தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் இராணுவ பணி ஒன்றிணையும் இடம் என்ற மைய கருத்துடன் இந்த மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் மற்றும் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், புத்தொழில் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதும் உள்ள இராணுவ படைப்பிரிவைச் சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் என பல தரப்பினரும் பங்கேற்கின்றனர். இந்த மாநாட்டில் நடைபெறும் கண்காட்சியில் 280க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் தங்களது நவீன கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்களை காட்சிப்படுத்தப்பட உள்ளன. புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளம், அசாம், மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தல்களில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது. முதலில் தபால் வாக்குகள் எண்ணப்பட்டன. அதனைத் தொடர்ந்து காலை 8:30 மணி அளவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் உள்ள வாக்குகள் எண்ணும் பணி தொடங்கியது. இன்று காலை 10 மணி முதல் முன்னிலை நிலவரங்கள் தெரிய வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை அமைதியாக நடைபெறுவதை உறுதி செய்ய பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் 234, கேரளத்தில் 140, அசாமில் 126, புதுச்சேரியில் 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் இன்று காலை முதல் தொடர்ந்து எண்ணப்பட்டு வருகின்றன. இதேபோல் கர்நாடகாவின் பகல்கோட், தெற்கு தாவணகிரி, நாகாலாந்தின் கொரிடாங், திரிபுராவின் தர்ம்நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ராகுரி, பாராமதி ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் பதிவான வாக்குகளும் இன்று எண்ணப்பட உள்ளன. புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவருமான திரு ரங்கசாமி சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளும் தங்களது அணிக்கு சாதகமாக வந்துள்ளதை சுட்டிக்காட்டி தேசிய ஜனநாயக

கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்று புதுச்சேரியில் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. காரைக்கால் அறிஞர் அண்ணா கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்தில் முதற்கட்டமாக தபால் வாக்குகளை முகவர்கள் முன்னிலையில் எண்ணும் பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. நாடு முழுவதும் நேற்று நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கு நீட் நுழைவுத் தேர்வை சுமார் 97% மாணவர்கள் எழுதியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், 37 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த தேர்வை எழுத விண்ணப்பித்திருந்த 22,75,011 மாணவர்களில் 22,05,035 பேர் தேர்வை எழுதியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கு சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று திரு டிரம்ப் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். தலைநகர் டெல்லியில் நேற்று மாலை பல்வேறு இடங்களில் திடீரென இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:15 FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது திரை இசை.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

நேரம் 9:13 55 எஃப்எம் ரெயின்போவின் திரை இசை நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NS B ரோட், திருச்சி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: திரைசை நிகழ்ச்சி நிறைவாக கேட்கலாம் சலீம் திரைப்படத்திலிருந்து பாடல். நேரம் 9:55, 17:17.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரி மாநிலத்தின் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை பலத்த பாதுகாப்புடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் கடந்த ஏப்ரல் 9 நடைபெற்ற தேர்தலில் 91.23% வாக்குகள் பதிவாகின. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் தலைவருமான திரு ரங்கசாமி முதல் சுற்றில் 1927 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். தட்டாஞ்சாவடி தொகுதியில் நேயம் மக்கள் கழகத்தின் வேட்பாளர் திரு விநாயகம் 2 இடத்திலும், சுயேட்சை வேட்பாளர் திரு சேது 3 இடத்திலும், முன்னாள் முதலமைச்சரும் புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான திரு வைத்தியலிங்கம் 4 இடத்திலும் உள்ளனர். முத்தியால்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் திரு வையாபுரி மணிகண்டன் முன்னிலையில் உள்ளார். அதேபோல் அரியாங்குப்பம் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ஐயப்பன் என்கிற முத்தப்பன் முன்னிலை வகிப்பதாகவும், 7 சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திரு கொல்லப்பள்ளி அசோக் 8896 வாக்குகள் பெற்று 2 சுற்றில் முன்னிலையில் உள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்துள்ளன. மாகையில் சுயேட்சை வேட்பாளர் திரு அசோக்குமார் 428 வாக்குகள் பெற்று முன்னிலையில் வகிப்பதாகவும், இதேபோல் காரைக்கால் நெடுங்காடு தொகுதி சுயேட்சை வேட்பாளர் டாக்டர் விக்னேஷ் முதல் சுற்றில் 1102 வாக்குகள் பெற்று முன்னிலை வகிப்பதாகவும் தெரிய வருகிறது. புதுச்சேரி சட்டப்பேரவைக்கு 30 எம்எல்ஏக்களை தேர்வு செய்ய கடந்த ஏப்ரல் 9 நடந்த தேர்தல் நாளன்று 34 தேசிய கட்சி வேட்பாளர்கள், 63 மாநில கட்சி வேட்பாளர்கள், 80 பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகளின் வேட்பாளர்கள் மற்றும் 117 சுயேட்சைகள் என மொத்தம் புதுச்சேரியில் மட்டும் 294 வேட்பாளர்கள் தேர்தல் களத்தில் உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் பிராந்தியத்தின் 5 தொகுதிகளுக்கான ஓட்டுகள் அண்ணா கல்லூரியிலும், மாகே பிராந்திய ஓட்டுகள் ஜவஹர்லால் நேரு அரசு உயர்நிலைப் பள்ளியிலும், ஏனாம் பிராந்திய ஓட்டுகள் SRK அரசு கல்லூரியில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்ட பின்னர் தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. முதலில் இன்று காலை 8 தபால் ஓட்டுகளின் எண்ணிக்கை தொடங்கியது. தொடர்ந்து காலை 8:30 மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களில் பதிவான ஓட்டுகள் எண்ணிக்கையும் ஆரம்பமானது. எந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும், யார் எதிர்கட்சியாக அமர்வர், புதிய முகங்கள் எத்தனை பேர் சட்டசபைக்கு செல்வர் என்ற அனைத்து கேள்விகளுக்கும் இன்று பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி கம்மன் கழகத்தின் 59 ஆண்டு கம்மன் விழா வரும் வெள்ளிக்கிழமை மே 8 அன்று புதுச்சேரி கம்மன் கலையரங்கில் தொடங்குகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரும் உச்சநீதிமன்ற மேனாள் நீதிபதியுமான நீதியரசர் சுப்பிரமணியன் தலைமை வகிக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வரவேற்புரை நிகழ்த்துகிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கம்மன் விழாவை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து

நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் இலக்கிய பேச்சாளர்கள் திரு சுகி சிவம், திரு பாரதி கிருஷ்ணகுமார், திரு கம்பபாரதி இலங்கை, திரு ஜெயராஜ் தலைமையில் வழக்காடு மன்றம், பேராசிரியர் மு ராமச்சந்திரன் தலைமையில் பட்டிமன்றம் நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கம்மன் கழக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வகணபதி, கம்மன் கழக செயலர் திரு வி பி சிவக்கொழுந்து தலைமையில் கம்மன் கழகத்தின் நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 11 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ரெயின்போ புதுவை 102.8 இது கேட் சைட் கோன ஆர்ஜிரத்னா நிறம் 10:04:28 நொடிகள். இன்னைக்கு நம்ம கேட் சைட் கோ நிகழ்ச்சியில உங்களுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்க கேம் என்ன அப்படின்னா, இந்தியாவில் உள்ள மாநிலங்களும் அதன் தலைநகரங்களும் தான் இன்னைக்கு நம்ம கேட் சைட் கோ நிகழ்ச்சியில பயணிக்க போகுது. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா, இட்டாநகர் எந்த மாநிலத்தின் தலைநகரம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா, வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற எனக்கு தொடர்ந்து கேளுங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கேட் செட் கோ.

0: தினந்தோறும் அகத்தி இலையையும் அகத்தி பூவையும் சமைத்து உணவில் சேர்த்துக் கொண்டால் உடலில் தோன்றும் வெப்பம் தணிவதோடு பித்தம் நீங்கும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்ஸ் கோ நியர்ஜி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:10:57 ஆயிற்றுக்கு. இந்தியாவில் உள்ள மாநிலங்களும் அதன் தலைநகரங்களும் கேட்டிருந்தேன். இட்டாநகர் என்ன மாநிலத்தின் தலைநகரம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க வாட்ஸ்அப்பில். யார் யாரெல்லாம் எங்கேருந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தூத்துக்குடி முல்லைக்காடுலேருந்து பாபு, செஞ்சி சிங்கவரத்துலேருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்மா, அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், சோ சண்முகசுந்தரம், ஐஸ்வர்யா, மித்ரன், அக்ஷய, மீனாட்சி, மதுரை, மணிநகர்லேருந்தும் நமக்கு கரெக்ட் ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கே போயிடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ராஞ்சி எந்த மாநிலத்தின் தலைநகரம்? ராஞ்சி எந்த மாநிலத்தின் தலைநகரம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற எண்ணுக்கு.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 2.8 கேட் செட் கோ நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:15:47 ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம கேட் செட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவில் உள்ள மாநிலங்களும் அதன் தலைநகரங்களும் வைத்துதான் ஒரு கேம் வந்து பயணிக்குது இல்லையா. கேட்டிருந்தேன் ராஞ்சி எந்த மாநிலத்தின் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். ஜார்க்கண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்மா, தூத்துக்குடி முல்லகாட்லேருந்து பாபு. இவங்க இருவருக்குமே பாத்தீங்க அப்படின்னா நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். அடுத்த கேள்விக்கே போயிடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இம்பால் எந்த மாநிலத்தின் தலைநகரம்? இம்பால் எந்த மாநிலத்தின் தலைநகரம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற எண்ணுக்கு.

வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:20:40 ஆயிட்டு இருக்கு. இந்தியாவில் உள்ள மாநிலங்களும் அதன் தலைநகரங்களும் வைத்துதான் இன்னைக்கு நம்ம கேட் சைட் கோ நிகழ்ச்சி பயணிக்குது. உங்களுக்கான ஒரு கேள்வி கேட்டிருந்தால் யா, இம்போல் எந்த மாநிலத்தின் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். இதுக்கான பதில் கரெக்டா சொல்லியிருக்காங்க செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்மா, சோஷ் அன்பக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி மதுரை மணிநகர்லேருந்தும் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இவங்க இருவருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஷில்லாங் எந்த மாநிலத்தின் தலைநகரம்? ஷில்லாங் எந்த மாநிலத்தின் தலைநகரம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்று எனக்கு

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:26:58 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம கேட் சைட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவில் உள்ள மாநிலங்களும் அதன் தலைநகரங்களும் வைத்துதான் இன்னைக்கு நம்ம கேம் விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா. ஷில்லாங் எந்த மாநிலத்தின் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தா மேகாலயா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா நமக்கு வந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. யார் யாரெல்லாம் எங்கிருந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்தோனிராஜ் சென்னையில இருந்து, சோ சண்முக சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன் அக்ஷய மீனாட்சி மதுரை மணிநகர்ல இருந்து, அருந்தாங்கில இருந்து ஐயப்பன் அண்ட் தூத்துக்குடி முல்லக்காட்டுல இருந்து பாபு. இவங்க எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி அப்படின்னா கோஹிமா எந்த மாநிலத்தின் தலைநகரம்? கோஹிமா எந்த மாநிலத்தின் தலைநகரம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா 7598510505 என்ற எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:02 ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம கேட் செட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவில் உள்ள மாநிலங்களும் அதன் தலைநகரங்களும் வைத்துதான் ஒரு கேம் பயணிக்குது இல்லையா. கோஹிமா எந்த மாநிலத்தின் தலைநகரம் அப்படின்னு கேட்டிருந்தேன், நாகாலாந்து அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. யார் யாரெல்லாம் எங்க இருந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா, சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி மதுரை மணிநகர்ல இருந்தும், அந்தோனிராஜ் சென்னையில இருந்தும், அறந்தாங்கில இருந்து ஐயப்பன், அண்ட் செஞ்சி சிங்கவரம் மற்றும் கலைவாணி கனிஷ்மா, அண்ட் தூத்துக்குடி முல்லக்காட்டுல இருந்து பாபு, இவங்க எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணாங்க. நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு

திஸ்பூர் எந்த மாநிலத்தின் தலைநகரம்? திஸ்பூர் எந்த மாநிலத்தின் தலைநகரம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற எனக்கு. இனிய இசை மேட்டு இது 102.8.

வெல்கம் பேக் டு த ஷோ எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நேரம் சரியாக 10:37:55 ஆயிட்டுருக்கு. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில் இந்தியாவில் உள்ள மாநிலங்களும் அதன் தலைநகரங்களும் வைத்து தான் இன்னைக்கு நம்ம கேம் வந்து பயணிக்குது. கேட்டிருந்தேன் தீஸ்பூர் எந்த மாநிலத்தின் தலைநகரம் அப்படின்னு கேட்டிருந்தேன். அசாம் மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. யார் யார் எங்கேருந்து அப்படின்னா, சோ சண்பகசுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி மதுரை மணிநகர்லேருந்தும், அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், செஞ்சி சிங்கவரம் கலைவாணி மற்றும் கனிஷ்மா, தூத்துக்குடி முல்லக்காட்டிலிருந்து பாபு, இவங்க எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு நம்ம போயிடலாம். காந்திநகர் எந்த மாநிலத்தின் தலைநகரம்? காந்திநகர் எந்த மாநிலத்தின் தலைநகரம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்று எனக்கு. இனி ஐஎஸ்ஐ மேட்டு 102.8.

0: தினந்தோறும் அகத்தி இலையையும் அகத்தி பூவையும் சமைத்து உணவில் சேர்த்துக் கொண்டால் உடலில் தோன்றும் வெப்பம் தணிவதோடு பித்தம் நீங்கும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கெட் செட் கோ நிகழ்ச்சிய கேட்டுட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நம்ம கெட் செட் கோ நிகழ்ச்சியில இந்தியாவில் உள்ள மாநிலங்களும் அதன் தலைநகரம் வைத்துதான் இன்னைக்கு நம்ம கேம் வந்து பயணிக்குது இல்லையா. கேட்டிருந்தேன் காந்தி நகர் எந்த மாநிலத்தின் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். குஜராத் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் ஆன்சர் பண்ணிருக்காங்க. யார் யாரெல்லாம் எங்க இருந்து பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்தோனிராஜ் சென்னையிலிருந்து, சோஷன் சுந்தரம் ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி மதுரை மணிநகர்லிருந்து, மரதாங்கிலிருந்து ஐயப்பன், செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்மா, தூத்துக்குடி முல்லக்காடு பாபு, இவங்க எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போயிடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ராய்ப்பூர் எந்த மாநிலத்தின் தலைநகரம்? ராய்ப்பூர் எந்த மாநிலத்தின் தலைநகரம்? உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்று எனக்கு.

டே மச்சான், என்னடா பொண்ணு, அவளை மாதிரி நான் பார்த்ததே இல்லைடா. எனக்கு எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கட்டா.

0: अब टेलीलॉ के माध्यम से ना सिर्फ घर बैठे मुफ्त कानूनी सलाह ले सकते हैं बल्कि अनुभवी वकीलों से कोर्ट में कानूनी सहायता भी पा सकते हैं।
1: तो डाउनलोड करें आज ही टेलीलॉ फॉर सिटीजंस मोबाइल ऐप अथवा लॉगिन करें www.tele-law.in या अपने नजदीकी CSC सेंटर से संपर्क करें। न्याय विभाग, भारत सरकार द्वारा जनहित में जारी।
2: வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை நோட்ஸ் 2.8 கேட் சைட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:50 22 ஆயிடுச்சுக்கு. கேட்டிருந்தேன் ஒரு கேள்வி, ராய்பூர் எந்த மாநிலத்தின் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். சத்தீஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய பதில் சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் எங்கேருந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாறன் தமிழ் மாறன், வெற்றி மாறன் மற்றும் சோ சண்முக சுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி, அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், செஞ்சி சிங்கவரத்துலேருந்து கலைவாணி மற்றும் கனிஷ்மா, தூத்துக்குடி முல்லக்காட்லேருந்து பாபு, இவங்க எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிடலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, மிசோரம் மாநிலத்தின் தலைநகரம் எது? மிசோரம் மாநிலத்தின் தலைநகரம் எது? உங்களுக்கு ஆன்சர் தெரியும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் 7598510505 என்ற எண்ணுக்கு.

வெல்கம் பேக் டு த ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை நோட்ஸ். 2.8 கேட் செட் கோ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 10:56:37 ஆயிட்டிருக்கு. இன்னைக்கு நம்ம கேட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவாக கேட்ட கேள்வி, மிசோரம் மாநிலத்தின் தலைநகரம் எது அப்படின்னு கேட்டிருந்தா ஐஸ்வால் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. யார் யாரெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்னா, சோஷான் முகசுந்தரம், ஐஸ்வர்யா மித்ரன், அக்ஷய மீனாட்சி மதுரை மணிநகர்லேருந்தும், அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன், தூத்துக்குடி முல்லக்காட்டிலிருந்து பாபு. இவங்க எல்லாருக்கும் நிலையத்தின் சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை நோட்ஸ். 2.8 கெட்ஸ் இட் கோ.

0: தொடர்வது 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் 6 நியமிக்கப்பட்ட மையங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மொத்தமல்ல 30 தொகுதிகளில் 17 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் தெரிந்துள்ளன. ஆளும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் 6 இடங்களிலும், பாஜக 2 இடங்களிலும், காங்கிரஸ் 3 இடங்களிலும், திமுக 2 தொகுதிகளிலும், சுயேட்சை மற்றும் பிற கட்சிகள் 3 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. உப்பளம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு அன்பழகன் 1182 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. விளியனூர் தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு சிவா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ரவிக்குமாரை விட 711 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அசாமில் பாரதிய ஜனதா கட்சி 78 இடங்களிலும், இந்திய தேசிய காங்கிரஸ் 24 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளது. கேரள மாநிலத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் 61 இடங்களிலும், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 21 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் 97 இடங்களிலும், அஇஅதிமுக 66 இடங்களிலும், திமுக 37 இடங்களிலும், பாமக 7 இடங்களிலும், இந்திய தேசிய காங்கிரஸ் 3 இடங்களிலும் முன்னிலை வகிக்கிறது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி 94 இடங்களிலும், அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 55 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. பெங்களூரைச் சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனமான கேலக்சியில் ஸ்பேஸ் தனது முதன்மை செயற்கைக்கோளான மிஷன் திருஷ்டியை நேற்று ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியதன் மூலம் இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறை ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. ஈரான் உடனான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நடைபெற்று வருவதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மேற்காசியாவில் பதற்றத்தை குறைக்க இரு நாடுகளும் பல்வேறு திட்டங்களை முன்வைத்து வரும் நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் அனைவருக்கும் சாதகமான ஒரு முடிவை கொடுக்கும் என்று திரு ட்ரம்ப் சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி கம்மன் கழகத்தின் 59வது ஆண்டு கம்மன் விழா வரும் வெள்ளிக்கிழமை மே 8ஆம் தேதி புதுச்சேரி கம்மன் கலையரங்கத்தில் தொடங்குகிறது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவரும் உச்சநீதிமன்ற மேலாள் நீதிபதியுமான நீதியரசர் சுப்பிரமணியன் தலைமை வகிக்கிறார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வரவேற்புரை நிகழ்த்துகிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கம்மன் விழாவை தொடங்கி வைக்கிறார். தொடர்ந்து 3 நாட்கள் நடைபெறும் இவ்விழாவில் இலக்கிய பேச்சாளர்கள் திரு சுக்கி சிவம், திரு பாரதி கிருஷ்ணகுமார், திரு கம்பபாரதி, இலங்கை திரு ஜெயராஜ் தலைமையில் வழக்காடு மன்றம், பேராசிரியர் திரு மு ராமச்சந்திரன் தலைமையில் பட்டிமன்றம் ஆகியவை நடைபெறுகிறது. இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி கம்மன் கழக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு செல்வ கணபதி, கம்மன் கழக செயலர் திரு வி பி சிவக்கொழுந்து தலைமையில் கம்மன் கழகத்தின் நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். இதனுடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:12 12 நொடிகள் FM ரெயின்போ புதுவை 102.8 தொடர்வது மெலடி மேஜிக்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 11:10, 18 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் ரிதம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
1: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
0: பின்ன பாத்திரங்கள எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
1: பர்னிச்சருக்குன்னு தனி ஃப்ளோர், டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
0: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் பர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

நேரம் 11:22. 5 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் விஜய் யேசுதாஸ் மற்றும் சின்மயி குரல்களில் பொக்கிஷம் திரைப்படத்திலிருந்து பாடல்.

நீங்க ஜஸ்ட் ஒரு முறை மட்டுமே பணமாகவோ இல்ல உங்க பழைய தங்க நகைகளையோ எங்களிடம் கொடுத்து அன்றைய மார்க்கெட் ரேட்ல தங்கம் விலைய பிக்ஸ் பண்ணிட்டு 11 மாசம் கழிச்சு உங்க மனசுக்கு பிடிச்ச தங்க நகைகளை சேதாரம் இல்லாம வாங்கிக்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்பை இன்றே தொடங்குங்க.
1: நேரம் 11:50.

0: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல் ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.
1: நேரம் 11:54, 8 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் மெலடி மேஜிக் நிகழ்ச்சியின் நிறைவாக கேட்கலாம் காதல் திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் 6 நியமிக்கப்பட்ட மையங்களில் நடந்து வருகிறது. மொத்தமுள்ள 30 தொகுதிகளில் 17 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள். ஆளும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் 9 இடங்களிலும், பாஜக 2 இடங்களிலும், காங்கிரஸ் 1 இடத்திலும், திமுக 1 தொகுதியிலும், சுயேட்சை மற்றும் பிற கட்சிகள் 3 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. உப்பளம் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் திரு அன்பழகன் 1182 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். வெள்ளியனூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு சிவா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ரவிக்குமாரை விட 711 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அசாமில் மொத்தமல்ல 126 தொகுதிகளில் 113 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதில் பாரதிய ஜனதா கட்சி 80 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான அசாம் கன பரிஷத் 9 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் 24 இடங்களிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும், ராய்ஜோர் தளம் 1 தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன. கேரளத்தில் மொத்தமல்ல 140 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 40,771 மையங்களில் நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள 140 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் வெளியாகியுள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் 58 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 23 தொகுதிகளிலும், ஆளும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 30 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 10 இடங்களிலும், கேரள காங்கிரஸ் கட்சி 7 தொகுதிகளிலும், பாஜக 1 தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில், நடிகர் விஜயால் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் 108 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 63 தொகுதிகளிலும், திராவிட முன்னேற்ற கழகம் 41 தொகுதிகளிலும், இந்திய தேசிய காங்கிரஸ் 5 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 3 இடங்களிலும், பாட்டாளி மக்கள் கட்சி 6 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் திரு விஜய் தான் போட்டியிடும் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளிலும் முறையே 5,286 மற்றும் 5,865 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது முன்னிலையில் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேற்கு வங்கத்தில் பிஜேபி 156 இடங்களிலும், அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 84 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் பகல் 1 மணிக்கு.

வரலாற்றில் இன்று நேரம் 12:04. வரலாற்றில் இன்றைய தினத்தில் நடந்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். நேர்களே தொடர்ந்து இணைஞ்சிருங்க FM Rainbow புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

பாட்டு படிக்கும் பூங்குயில்டா, கூட்டை திறக்கும் நேரம் இது, கூட்டை திறந்து ஜோடியுடன் கூடி கலக்க

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று. நேரம் 12:26 ஆயிற்றுக்கு. நிலக்கரி சுரங்க தொழிலாளர் தினம் இன்று. ஒவ்வொரு வருடமும் May 4 இன்று கொண்டாடப்படுது. இந்தியாவில் 1774 ராணி கஞ்சில் சுரங்கங்கள் தொடங்கப்பட்டன. ஜார்க்கண்ட், ஒடிசா, சத்தீஸ்கர், மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்களில் அதிக சுரங்கங்கள் உள்ளன. இந்த நாள் நிலக்கரி சுரங்க வேலை தொழிலாளர்களின் கடுமையான உழைப்பையும் அவர்கள் செய்யும் தியாகத்திற்கும், சுரங்க தொழில் கடுமையான தொழில்களில் ஒன்றாகவும், சுரங்கங்களில் உயிர் நீத்தவர்களின் நினைவாகவும் இந்த நாள் ஒவ்வொரு வருடமும் கடைபிடிக்கப்பட்டு வருது. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

0: பின்ன பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
1: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
3: வெல்கம் பேக் டு த ஷோ FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் என்ற நேரம். 12:21:33 ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம வரலாற்றில் என்ற நிகழ்ச்சியில இப்ப என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, திப்பு சுல்தானின் மரணத்திற்கு பிறகு வழிவகுத்த ஸ்ரீரங்கப்பட்டின போர் 1799 இதே நாளில் தான் முடிவடைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்று பறவைகள் தினமும் கூட கொண்டாடப்படுது. பறவைகள் மீதான மதிப்பையும் பாதுகாப்பையும் ஊக்குவிப்பதற்காக இந்த தினம் வந்து கொண்டாடப்படுது. நேயர்களை தொடர்ந்து கேளுங்க FM ரெயின்போ புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM Rainbow 102.8 மற்றும்

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 12:33:28 ஆயிற்று.

சர்வதேச தீயணைப்பு வீரர்கள் தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 4 தேதியான இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டு வருது. உயிரை பணியம் வைக்கும் வீரர்கள் தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் தைரியத்தை போற்றுவதற்கும் பணியின் பொழுது உயிரிழந்தவர்களை நினைவு கூறுவதற்கும் இந்த நாள் அர்ப்பணிக்கப்படுகிறது. சிகப்பு மற்றும் நீல நிற ரிப்பன்கள் தீயணைப்பு வீரர்களின் அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது. சிகப்பு நெருப்பு என்றும் நீலம் நீர் என்றும் அதற்கு அர்த்தம் என்றும் சொல்லப்படுது. தீ பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் மற்றும் தீயணைப்பு வீரர்களின் தன்னலமற்ற சேவைகள் கௌரவித்தல் இந்த நாளின் முக்கிய நோக்கமாகவும் பார்க்கப்படுது. தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 வரலாற்றில் இன்று.

0: போனது காதல் கல்யாணம் தானே?
1: Of course, it was a love marriage.
0: நீங்க அம்மாவை பார்த்தது எப்போது? ஞாபகம் உண்டா இப்போது?

0: கோணி குனிந்து கொண்டன.
1: உங்கள் மனவாழ்க்கையில் மலரும் நினைவுகள் உண்டா?
0: நான் தாயிடம் கூட பார்த்ததில்லை அந்த பாசம்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 வரலாற்றில் இன்று நிகழ்ச்சி நிறைவாக வரும் பாடல் கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஷாவளா. தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தவேக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அஸ்ஸாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. முன்னணி நிலவரங்கள் உள்ள 234 தொகுதிகளில் 105 தொகுதிகளில் முன்னிலை பெற்று தனிப்பெரும் கட்சியாக தவேக உருவெடுத்துள்ளது. அக்கட்சித் தலைவர் திரு விஜய் தாம் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். இந்த தேர்தலில் ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், மாநில அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு டி ஆர் பி ராஜா, திரு தங்கம் தென்னரசு, திரு வெள்ளக்கோயில் சாமிநாதன், திரு மா சுப்பிரமணியன், திரு நாசர், திரு முத்துசாமி, திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திரு தாமு அன்பரசன் உள்ளிட்டோர் பின்தங்கியுள்ளனர். அஇஅதிமுக 64 தொகுதிகளிலும், திமுக 44 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 5 தொகுதிகளிலும், பாமக 4 தொகுதிகளிலும், பிஜேபி 3 தொகுதிகளிலும், தேமுதிக, விசிக மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலா 2 தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அமமுக தலா 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. தவேக தலைவர் திரு விஜய் பெரம்பூர் தொகுதியில் 8140 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவர் 5286 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். கொளத்தூர் தொகுதியில் தவேக வேட்பாளர் திரு வி எஸ் பாபு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை விட 7300 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் 13142 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தருமபுரி தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிட்ட திருமதி சௌமியா அன்புமணி 8245 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். திமுக பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் பின்தங்கியுள்ளார். அந்த தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ராமு 3965 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். தவேக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி, மதுரவாயல், அம்பத்தூர், மாதவரம், திருவொற்றியூர், ஆர் கே நகர், பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், திருவிக நகர், எழும்பூர், ராயபுரம், ஆயிரம்விளக்கு, அண்ணாநகர், விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, தீநகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், செங்கல்பட்டு, திருப்போரூர், உத்தரமேரூர், அரக்கோணம், சோளிங்கர், கே வி குப்பம், குடியாத்தம், ஆம்பூர், திருப்பத்தூர், ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, போளூர், விக்கிரவாண்டி, கள்ளக்குறிச்சி, சங்ககிரி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, ராசிபுரம், திருச்செங்கோடு, குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, கோபிச்செட்டிப்பாளையம், அவிநாசி, திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு, பல்லடம், சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, திண்டுக்கல், அரவக்குறிச்சி, கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, மணப்பாறை, ஸ்ரீரங்கம், திருச்சி கிழக்கு, முசிறி, துறையூர், பெரம்பலூர், கீழ்வேளூர், தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை, அறந்தாங்கி,

காரைக்குடி, சிவகங்கை, மானாமதுரை, மதுரை கிழக்கு, சோழவந்தான், மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, மதுரை மேற்கு, திருப்பரங்குன்றம், முஸ்லம்பட்டி, பெரியகுளம், கம்பம், ராஜபாளையம், சாத்தூர், அருப்புக்கோட்டை, திருச்சுழி, பரமக்குடி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஒட்டப்பிடாரம், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் மற்றும் கிள்ளியூர். அஇஅதிமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள் திருத்தணி, செய்யூர், மதுராந்தகம், காஞ்சிபுரம், காட்பாடி, ஆற்காடு, அணைக்கட்டு, ஜோலார்பேட்டை, வேப்பனஹள்ளி, ஹொசூர், பாலக்கோடு, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், செங்கம், கீழ்பெண்ணாத்தூர், கலசப்பாக்கம், ஆரணி, செய்யாறு, வந்தவாசி, மயிலம், திண்டிவனம், வானூர், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு, ஓமலூர், மேட்டூர், எடப்பாடி, சங்ககிரி, வீரபாண்டி, சேந்தமங்கலம், நாமக்கல், தாராபுரம், காங்கேயம், பெருந்துறை, பவானி, அந்தியூர், பவானிசாகர், தொண்டாமுத்தூர், பொள்ளாச்சி, பழனி, நத்தம், கரூர், லால்குடி, அரியலூர், நெய்வேலி, குறிஞ்சிப்பாடி, புவனகிரி, சிதம்பரம், பூம்புகார், வேதாரண்யம், நன்னிலம், பாபநாசம், பேராவூரணி, விராலிமலை, மேலூர், ஆண்டிப்பட்டி, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம், சங்கரன் கோவில், கடையநல்லூர், ஆலங்குளம் மற்றும் அம்பாசமுத்திரம். திமுக முன்னிலை பெற்றுள்ள தொகுதிகளின் விவரங்கள் துறைமுகம், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, ராணிப்பேட்டை, வேலூர், விழுப்புரம், ரிஷிவந்தியம், சங்கராபுரம், பரமத்திவேலூர், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், கோவை தெற்கு, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம், ஒட்டன்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, வேடசந்தூர், திருச்சி மேற்கு, திருவெரும்பூர், மன்னச்சநல்லூர், குன்னம், திட்டக்குடி, சீர்காழி, நாகப்பட்டினம், திருவாரூர், திருவிடைமருதூர், கும்பகோணம், திருவையாறு, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, திருமயம், ஆலங்குடி, திருப்பத்தூர், திருமங்கலம், போடி, ராமநாதபுரம், முதுகுளத்தூர், விளாத்திக்குளம், கோவில் பட்டி, வாசுதேவநல்லூர், தென்காசி மற்றும் கன்னியாகுமரி, விக்கிரவாண்டி, பெண்ணாகரம், தருமபுரி, செஞ்சி, ஜெயங்கொண்டம் தொகுதிகளில் பாமக முன்னிலை பெற்றுள்ளது. தளி, நாகர்கோவில், உதகமண்டலத்தில் பிஜேபி முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கடலூர், மயிலாடுதுறை, குளச்சல், திருவாடானை, விளவங்கோடு தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திருத்துறைப்பூண்டி, ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிகளிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பத்மநாபபுரம் தொகுதியிலும், விசிக காட்டுமன்னார் கோவில் தொகுதியிலும், தேமுதிக விருதுநகர் தொகுதியிலும், புதிய தமிழகம் ஒட்டப்பிடாரம் தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. 5 மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் மேற்கு வங்கம், அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபியும், கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணியும், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் முன்னிலை வகிக்கின்றன. மேற்குவங்க மாநிலத்தில் 293 தொகுதிகளில் முன்னிலை நிலவரம் தெரியவந்த 252 தொகுதிகளில் பிஜேபி 171 தொகுதிகளிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 83 தொகுதிகளிலும் முன்னிலை பெற்றுள்ளன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு தொகுதியிலும், பிஜிபிஎம், ஏஜேயுபி தலா ஒரு தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தின் ஒரு தொகுதியில் மட்டும் மறுவாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதால் அங்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறவில்லை. மாநில தலைநகர் கொல்கத்தாவில் 11 சட்டப்பேரவை தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 5 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. மேற்குவங்கத்தில் 2 கட்ட நடைபெற்ற தேர்தலில் 92.47% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான செல்வி மம்தா பானர்ஜி, சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி ஆகியோர் பவானிபூர் தொகுதியில் களத்தில் உள்ளனர். பிஜேபி சார்பில் முக்கிய மத்திய அமைச்சர் திரு நிஷித் பிரமாணிக் மத்தபங்கா தொகுதியிலும், திரு சங்கர் கோஷ் சிலிகுரி தொகுதியிலும், முன்னாள் மக்களவை உறுப்பினர் திரு திலீப் கோஷ் கரக்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பஹராம்பூர் தொகுதியிலும், மாநில காங்கிரஸ் தலைவர் திரு சுபாங்கர் சர்க்கார் சிராப்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் செல்வி மீனாட்சி முகர்ஜி உத்தரபாரா தொகுதியிலும், செல்வி தீபிஷிதா தம்தம் தொகுதியிலும், கொல்கத்தா முன்னாள் மேயர் திரு பிரகாஷ் ரஞ்சன் பட்டாச்சாரியா ஜாதவ்பூர் தொகுதியிலும் களத்தில் உள்ள முக்கியமான வேட்பாளர்கள் ஆவர். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. 30 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் 6 மையங்களில் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னிலை நிலவரம் தெரியவந்த 16 தொகுதிகளில் என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான பிஜேபி 2 தொகுதிகளிலும், அஇஅதிமுக 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ், திமுக தலா 1 தொகுதியிலும், சுயேட்சைகள் 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. கேரளம் சட்டப்பேரவைத் தேர்தலில் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றுகிறது. மொத்தம் உள்ள 140 தொகுதிகளில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு வருகின்றன. முன்னணி நிலவரம் தெரியவந்த 140 தொகுதிகளில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 89 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. இந்த கூட்டணியில் காங்கிரஸ் 56 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளிலும், கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளிலும், RSP 3 தொகுதிகளிலும், ராஷ்ட்ரீய ஜனதாதள் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையிலான இடது ஜனநாயக முன்னணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 29 தொகுதிகளிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய கம்யூனிஸ்ட் 12 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. பிஜேபி 2 தொகுதிகளிலும், புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி, கேரளம் காங்கிரஸ் தலா 1 தொகுதியிலும் முன்னிலை பெற்றுள்ளன. சுயேட்சைகள் 4 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளன.
சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற்ற அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி முன்னிலை பெற்றுள்ளது. மொத்தம் உள்ள 126 தொகுதிகளில் பிஜேபி 78 தொகுதிகளிலும் அதன் கூட்டணி கட்சியான அஸ்ஸாம் கன பரிஷத் 9 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கின்றன. காங்கிரஸ் 24 தொகுதிகளில் முன்னிலை பெற்றுள்ளது. போடோலா

0: மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும் அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 2 தொகுதிகளிலும் ராஜோர்தோல் கட்சி 2 தொகுதிகளிலும் யுபிபிஎல் 1 தொகுதியிலும் முன்னிலை வகிக்கின்றன. இம்மாநிலத்தில் கடந்த ஏப்ரல் 26ஆம் தேதி 126 தொகுதிகளில் ஒரே கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் 85.96% வாக்குகள் பதிவாயின. முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு ஹிமந்தா பிஸ்வாஸ் சர்மா தொடர்ந்து முன்னிலையில் உள்ளார். சட்டப்பேரவைத் தேர்தலோடு கர்நாடகாவின் பகல்கோட், தேவானகிரி தெற்கு, நாகாலாந்தின் கோரிடங், திரிபுராவின் தர்மா நகர், குஜராத்தின் உம்ரேத் மற்றும் மகாராஷ்டிராவின் ரகூரி, பாராமதி ஆகிய 7 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் பிஜேபி 4 தொகுதிகளிலும், காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும், தேசியவாத காங்கிரஸ் 1 தொகுதியிலும் முன்னிலையில் உள்ளன. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்களில் இவர்கள் வெற்றி பெற்றனர். திப்சிக்மேன் செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகாய்சி 3வது சுற்றில் வெற்றி பெற்று கூடுதல் புள்ளிகளுடன் முதலிடத்தில் நீடிக்கிறார். லண்டனில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இன்று ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழல் உருவாகியுள்ளது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. ஆளும் திமுக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மாநில அமைச்சர்கள் பலர் பின்தங்கியுள்ளனர். மேற்குவங்கத்தில் ஆட்சியை கைப்பற்றியுள்ள பிஜேபி அசாமில் ஆட்சியை தக்கவைத்துள்ளது. புதுச்சேரியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை இடங்களை கைப்பற்றியுள்ளது. கேரளாவில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி, ஓவி மற்றும் மம்தா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலி நிலையம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8, நேரம் 12:50, 30 நொடிகள். இனி கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள்.
1: கணநேர நுகர்ச்சியின் விளைவை பெண் கட்டாயமாக ஏற்றுத்தான் சுமக்கிறாள். அந்த சுமையே ஒருவகையில் அலைக்கடலின் கரையோரமாக அவள் அசையாது நிற்கும் நங்கூரமாக அமைகிறது. குழந்தை என்ற அந்த சுமை வேண்டாத பொறுப்பாக வந்து ஒட்டி கொண்டாலும், தாய்மை என்ற இயல்பான இனிய பாச உணர்வுகளை அது எந்த நிலையிலும் கிளர்த்தக்கூடியதாகவும் இருக்கின்றது. அந்த ஈரத்தில் அவள் புனிதம் கெடாமலும் வாழ முடிகிறது. அதை இழந்ததும் அலைக்கடலின் கரையோரம் நிற்க நங்கூரத்தை அவள் இழந்து விடுகிறாள். ஞானம் தனக்கு தோன்றியதைத்தான் கூறுகிறாள். பெண்கள் எல்லோரும் ஆமாம் ஆமாம் என்று கூறுவது போல் அவளையே நோக்கியிருக்கின்றனர். மைத்ரேயின் உள்ளத்திற்கு அவளுடைய கருத்து முரணாகப்படுகிறது. அப்படியானால் சந்தர்ப்பவசத்தால் தன்னை இழந்தவள் கட்டாயமாகவேனும் வேண்டாத சுமையினால் தான் இழிவான நிலைக்கு தன்னை ஆளாக்கிக் கொள்ளாமல் மீள்கிறாளா? இல்லாவிட்டால் தன்னைத்தானே அவள் காப்பாற்றிக் கொள்ள மாட்டாளா? எனக்கு நீங்கள் சொல்வது சரியாகப்படவில்லை மேடம் என்று எழுந்து நிற்கிறாள் மைத்ரேயி. ஓ, நீ வந்துவிட்டாயா? சாப்பிட்டாச்சா அதற்குள்? என்ன சாப்பிட்டாய் சொல். மைத்ரேயி சிறிது நேரம் விழிக்கிறாள். காலையில் அன்றைய சமையல் என்னவென்ற திட்டத்தை அவள் கேட்கவில்லை. எனினும் பாகற்காய் சாம்பார், கருணைக்கிழங்கு கூட்டு என்று ஏதோ நினைவில் கூறி வைக்கிறாள். யாரோ ஒருத்தி கழுக்கென்று சிரிக்கிறாள். மீனாட்சி இன்னைக்கு பீர்க்கங்காய் கூட்டு வெண்டைக்காய் சாம்பார் என்று அறிவிக்கிறாள். ஒரே வழவழ, அதான் நெஞ்சில் நிற்காமல் முழுங்கி இருக்கிறாய். ஆனா பாகற்காய்க்கும் வெண்டைக்காய்க்கும் வித்தியாசம் தெரியலையே உனக்கு. மைத்ரேயி மறுமொழியின்றி நிற்கிறாள். பசிக்கு பாகற்காயும் கசப்பல்ல, வெண்டைக்காயும் வழவழப்பல்ல என்று தொடங்கி ஞானம் காந்தியடிகளின் உணவுக் கொள்கையை பற்றி விவரிக்கிறாள். அவர் ஒருமுறை பாகற்காயையும் வெண்டைக்காயையும் கீரையையும் வேக வைத்து

அதை ஆட்டுப்பாலில் கலந்து புசித்தாராம். அருகில் இருந்த நண்பரையும் அந்த உணவை ருசிக்கச் செய்தாராம். உணவு உடலுக்கு ஊட்டமளிக்கிறது, ஆனால் அந்த ஊட்டம் ஆன்மாவை துலங்கச் செய்யும் நோக்குடையதாக இருக்க வேண்டும். உடலின் தேவைகளை மிகுதியாக்கக்கூடிய சுவைகளை வளர்ப்பது மனிதனின் நல்வாழ்வுக்கு இடையூறு செய்வதாகும். நாவு சுவைக்க மக்களுக்கு மசாலா பொருள் சேர்த்தும் எண்ணெயில் பொரித்தும் வறுத்தும் உணவு சமைக்கும் தாய் தன் மக்களின் நல்வாழ்வுக்கு உண்மையில் நலம் செய்யாதவள். ஆனால் அதே தாய் குழந்தைக்கு பாலூட்டும் பொழுது தனக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் ஒதுக்கி குழந்தையின் உடல் நலனுக்கு உகந்த எளிய உணவுகளை உண்ணும்போது இயல்பான தியாகம் செய்கிறாள். தியாகத்தை பற்றி ஞானம் மீண்டும் பேச வருவதை மைத்ரேயி ஆதரிக்கவில்லை. மன்னிக்கணும் மேடம், பெண்கள்தான் தியாகம் செய்ய வேண்டும் என்று நீங்களும் கூட ஒத்துக்கொள்கிறீர்களா? காலம் காலமாக பெண் குலத்தை தியாகம் தியாகம் என்று சொல்லி அடிமை நிலையிலேயே வைத்திருக்கிறார்கள். மைத்ரேயிக்கு தன் மனதிலுள்ள உணர்வுகளை அழகிய சொற்களாக்கும்

0: மசாலா பொருள் சேர்த்தும் எண்ணெயில் பொரித்தும் வறுத்தும் உணவு சமைக்கும் தாய் தன் மக்களின் நல்வாழ்வுக்கு உண்மையில் நலம் செய்யாதவள். ஆனால் அதே தாய் குழந்தைக்கு பாலூட்டும் பொழுது தனக்கு பிடித்த உணவுகளை எல்லாம் ஒதுக்கி குழந்தையின் உடல் நலனுக்கு உகந்த எளிய உணவுகளை உண்ணும்போது இயல்பான தியாகம் செய்கிறாள். தியாகத்தை பற்றி ஞானம் மீண்டும் பேச வருவதை மைத்ரேயி ஆதரிக்கவில்லை. மன்னிக்கணும் மேடம், பெண்கள்தான் தியாகம் செய்ய வேண்டும் என்று நீங்களும் கூட ஒத்துக்கொள்கிறீர்களா? காலம் காலமாக பெண் குலத்தை தியாகம் தியாகம் என்று சொல்லி அடிமை நிலையிலேயே வைத்திருக்கிறார்கள். மைத்ரேயிக்கு தன் மனதிலுள்ள உணர்வுகளை அழகிய சொற்களாக்கும் பொறுமை கூட இல்லை. குமுறும் உணர்வுகள் இனம் புரியாமல் மோதி கொண்டு வருகின்ற அவளுடைய தாய், அக்கா, மதுரம், அம்மணியம்மாள் எல்லோருமே சுயமாக நிமிர்ந்து நிற்க எந்த சந்தர்ப்பமுமே கிட்டாமல் தங்கள் சுதந்திரங்களை எந்த வகையான நன்மையுமின்றி துன்பங்களுக்காகவே பிணித்து கொண்டிருக்கின்றனர். ஞானம் புன்னகை செய்கிறாள். உண்மைதான், நான் ஒப்புக்கிறேன் மைத்ரேயி. ஆனால் பெண்களின் இயல்பான பலவீனங்களே அவர்களுடைய சுதந்திரங்களை பிணிக்கின்றன. நகை, நல்ல துணி, வாசனை பொருள் என்றால் எத்தகைய அறிவாளியான பெண்ணும் மனம் அழிந்து போகிறாள். பெண்களை மெல்லியலார் என்று குறிப்பதே இத்தகைய பலவீனங்களை முன்னிட்டுதான் என்று நான் நினைக்கிறேன். இந்த ஆசைகளை அவர்களை கண்களை மூடிக்கொண்டு இழிந்து செல்ல வழிகாட்டுகின்றன. இந்த மோகங்களை வெல்லாத வரையில் பெண்ணுக்கு விடுதலை உண்மையாக இல்லை. அது எப்படி மேடம்? ஒரு பெண் கண்ணுக்கு அழகாக இல்லைன்னா கல்யாணமாகறதில்லை. பணம் காசு இருப்பவர்கள் கட்டி கொடுத்து வாழ்வை விலைக்கு வாங்க முடியுது. நல்ல நகை சேலை இல்லாம எப்படி என்று கேட்கிறாள் பங்கஜம். பணத்துக்காகவும் நகைக்காகவும் மனம் செய்து கொள்பவர்களின் வாழ்வு உண்மையில் எப்படி அமைதியும் ஆனந்தமும் கூடியதாக இருக்க முடியும்? முதலில் பெண் இம்மாதிரி ஆசைகளை விட்டொழித்தால் வரதட்சணை போன்ற கொடிய வழக்கங்கள் கூட குறையும். அற்ப ஆசைகளினால் எத்தனை சிதைவுகள் ஏற்படுகின்றன. சிறு வயசில் கவடு புரியாத பருவத்தில் பூவும் பொலிவும் மகிழ்ச்சியை கொடுக்கின்றன, அதை அனுமதிக்கலாம். அதுவே வயசாகும்போது பேராசையும் சுயநலமும் பொறாமையுமாக உருவெடுக்க விடக்கூடாது. எனக்கு தெரிந்த ஓரிடத்தில் ஒரு குடும்பத் தலைவன் பெண் சாதியின் நகை சேலை ஆடம்பர ஆசையினால் லஞ்சம் வாங்கி பழகி உண்மை வெளிவரும் நேரத்தில் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். பெண்ணே, உன்னுடைய வாசனைகளும் வண்ணங்களும் மனசில் இருக்கும் நேர்மையான அன்பிலிருந்து பிறக்க வேண்டும். ஒரு ஆடவனை கவருவதற்காக நீ உன்னை அலங்கரித்துக் கொள்ளாதே என்று காந்தியடிகள் கூறுகிறார். அது எப்படிம்மா? ஒரு நாள் வெளியே போனா கூட வெளியே கடைவாசலில் தென்படும் துணியெல்லாம் பார்த்தால் ஆசை வரத்தான் வருது. அது எப்படி வராமல் இருக்கும் என்று கேட்கிறாள் புவனா. அப்போ பூ வைக்கக்கூடாது, பொட்டு வைக்கக்கூடாது, நல்ல சேலை உடுத்தக்கூடாதா என்று கேட்கிறாள் பங்கஜம். கூடாது என்று சொல்லவில்லை அம்மா. எளிமையான இயல்பு ஒரு அழகு, இனிமையான பேச்சும் கவடற்ற மனசும் அன்பும் தியாகமும் பிறக்கும் உள்ளம் கொடுக்கக்கூடிய அழகை செயற்கையாக ஆடம்பரப் பொருட்களை கொண்டு செய்து கொள்ளும் ஒப்பனையினால் கொடுக்க முடியாது. அது வேறு. ஒரு மெல்லிய குரல், மிஸ்ஸஸ் சிவனேசன் நர்மதா தேவி இவங்களைப் போல என்று விழுகிறது. உடனே வாயை மூடிக்கொண்டு பலர் சிரிக்கின்றனர். ராத்திரியெல்லாம் முடியில் கிளிப்பு போட்டு சுருட்டு வாளாண்டி சிவனேசன் என்று ஒருத்தி கிசுகிசுக்கிறாள். நம்ம வினோத் பையன் முடி எப்படி அழகா சுருட்டியிருக்கு. அது இயற்கை என்று குழந்தை பிரிவில் உள்ள 4 வயசு சிறுவன் ஒருவனை குறிப்பிடுகிறாள் அனுசூயா. மைத்ரேயி எழுந்து நின்று, அப்படி நகை சேலை மோகத்தை விட்டு ஒழித்து விட்டால் மட்டும் பெண் உடனே சுதந்திரமாகி விடுகிறாளா? இல்லையே, என்னிடம் நகை இல்லை, உயர்ந்த ஆடம்பரங்கள் இல்லை. எனினும் என்னால் நகரின் பகுதிகளில் எந்த நேரத்திலும் தனியாக போய் வர முடியுமா என்று கேட்கிறாள். முடியாதுதான். துரதிருஷ்டவசமாக அப்படித்தான் கூற வேண்டியிருக்கிறது மைத்ரேயி. அதற்கு பெண்கள் அஞ்சாமை என்னும் ஆபரணத்தை பூண்டிருக்க வேண்டும். நேருக்கு நேர் சந்தர்ப்பங்களை நோக்கும் துணிவு உடையவர்களாக மாற வேண்டும். அதற்கு முதற்படியாகத்தான் பலவீனங்களாகிய கனத்தை மடியில் சுமக்கக்கூடாது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதினா பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள்.

0: எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசித்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள். இதன் தொடர்ச்சியினை நாளை கேட்கலாம் நேயர்களே.
1: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
2: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
1: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
3: நேயர்களே, இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
4: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். மேற்கு வங்கம், அசாம், கேரளம், தமிழகம் ஆகிய 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் 6 நியமிக்கப்பட்ட மையங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆளும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தான் போட்டியிட்ட தட்டாஞ்சாவடி தொகுதியில் 441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும், வெளியனூர் தொகுதியில் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவாவை விட என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் திரு ரவிக்குமார் 1160 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் திரு வி பி சிவக்கொழுந்து, அரையாங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன் என்கிற முத்தப்பன், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ், நெட்டப்பாக்கம் தொகுதியில் திரு ராஜவேலு, காரைக்கால் தொகுதியில் திரு பி ஆர் என் திருமுருகன், முத்தியால்பேட்டையில் திரு வையாபுரி மணிகண்டன், கதிர்காமம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் திரு அழகு ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளதாக அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேபோல் நெல்லித்தோப்பு தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 850 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் என்றும் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. இதேபோல் மன்னாடிப்பட்டு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் 6110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் மொத்தமல்ல 126 தொகுதிகளில் 113 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதில் பாரதிய ஜனதா கட்சி 78 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான அசாம் கணபரிஷத் 9 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் 24 இடங்களிலும், போடாலந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும், ராய்ஜோர் தளம் 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளனர். கேரளத்தில் மொத்தமுள்ள 140 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை 40,771 மையங்களில் நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள 140 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் வெளியாகியுள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் 63 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 23 தொகுதிகளிலும், ஆளும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 9 இடங்களிலும், கேரள காங்கிரஸ் கட்சி 7 தொகுதிகளிலும், பாஜக 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் நடிகர் விஜயால் புதிதாக தொடங்கப்பட்ட தமிழக வெற்றிக் கழகம் 106 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 57 தொகுதிகளிலும், திமுக 49 தொகுதிகளிலும், இந்திய தேசிய காங்கிரஸ் 5 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 2 இடங்களிலும், பாமக 5 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் முன்னிலையில் உள்ளன. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய் தான் போட்டியிடும் திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய இரு தொகுதிகளிலும் முறையே 5,286 மற்றும் 5,865 வாக்குகள் வித்தியாசத்தில் தற்போது வரை முன்னிலையில் உள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி 182 இடங்களிலும், அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் 91 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல் 2 மணிக்கு. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது ஹாய் ஸ்நேகிதியில் குக்கரி ஷோ. நேரம் 1:04:35. நான் ஆர்ஜே ரத்னா.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6 டிஜிட் HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியை நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் குக்கரி ஷோ நேரம் 1:09:52 ஆயிட்டுருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிஷ்ஷை பத்தி தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம், காரப்பொடி தொக்கு சாதம். சோ எப்படி செய்யலாம் தெரிஞ்சுக்கலாமா? பேச்சுலருக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த காரப்பொடி தொக்கு சாதம் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்ன அப்படின்னா, காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 3 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. அதுல தேவையான ஒரு லெமன், ஹாஃப் லெமன் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஹாஃப்க்கும் கம்மியான லெமன் கூட புழிஞ்சு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கடாயில தேவையான அளவு நல்ல எண்ணெய் விட்டு, இல்ல கடலை எண்ணெய், ரெண்டு எண்ணெய்ல ஏதாவது ஒரு எண்ணெய் விட்டு, கடுகு, உளுத்தம் பயிறு, கடலைப்பயிறு, அதுக்கப்புறம் காஞ்ச தனி வரமுளகான்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அது போட்டு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொறிச்சதுக்கு அப்புறம், இந்த பொறிச்சதை எடுத்து அந்த கிளறின சாந்தில ஊத்தி அதுக்கப்புறம் அதை சாதத்துல போட்டு விரட்டி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். காரப்பொடி தொக்கு சாதம் பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த காரப்பொடி தொக்கு சாதம். நேர்களை தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இது ஹாய் ஸ்நேகிதியே.

0: தினந்தோறும் அகத்தி இலையையும் அகத்தி பூவையும் சமைத்து உணவில் சேர்த்துக் கொண்டால் உடலில் தோன்றும் வெப்பம் தணிவதோடு பித்தம் நீங்கும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: ரெயின்போ புதுவை நூற்று 2.8 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 1:21:32 ஆயிட்டிருக்கு. நம்ம குக்கரி ஷோல பாத்தீங்க அப்படின்னா அடுத்து என்ன ஒரு டிப்ஸ், ஒரு முக்கியமான டிப்ஸ் தெரிஞ்சுக்க போறீங்க. என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து சப்பாத்திக்கு மாவு பேசியக்குள்ள நல்லா இருக்கும், செஞ்ச உடனே ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்ற மாதிரி இருக்காது, ரொம்ப ஹார்ட் ஆயிடும். சோ அவங்களுக்கு எல்லாம் ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, சப்பாத்திக்கு மாவு பேசியும் பொழுது நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா, அதுல கொஞ்சோண்டு தயிரும் கொஞ்சம் வெந்நீரும் சேர்த்து நம்ம வந்து பிசைஞ்சோம் அப்படின்னா அந்த சப்பாத்தி மாவு ரொம்ப மிருதுவா சாஃப்டா இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் அந்த சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாவே இருக்கும், சாப்பிடறதுக்கு ரொம்ப சுவையாகவும் இருக்கும். அதே நம்ம பூரி செய்ய போறோம் அப்படின்னா அந்த தயிருக்கு பதில என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பால் ஆட் பண்ணி தண்ணி பச்சை தண்ணியில வந்து நம்ம வந்து மாவு பேசிஞ்சோம் அப்படின்னா அந்த பூரி அவ்வளவு டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நேயர்களே தொடர்ந்து கேளுங்க ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ஹாய் ஸ்நேகிதியே.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவு.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்டன் பிளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி செய்தாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: Welcome back to the show from Rhine.

புதுவை 102.8 ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் குக்கரி ஷோத் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் சரியாக 1:34 ஆயிடுச்சு. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பாயசம். பாயசம் எல்லாருக்குமே ஓரளவு நல்லாவே செய்வாங்க, ஒரு சில பேர் ஓரளவுக்கு செய்வாங்க. சோ அவங்களுக்கான ஒரு டிப்ஸ் தான் இது. பாயசம் ரொம்ப சூப்பரா டேஸ்டா வர்றதுக்கான டிப்ஸ். பாயாசம் நீங்க எப்படி செய்யறீங்களோ செஞ்சுக்கோங்க. ஃபைனல் டச்சா நான் சொல்ற இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, பாயாசம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 3 ஸ்பூன் இல்ல 4 ஸ்பூன் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பால் பவுடர் கூட ஒரு 2 ஸ்பூன் நீங்க வந்து பட்டர் ஆட் பண்ணணும். 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி கிரீம் மாதிரி ஆயிடும். சோ அந்த கிரீமை என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபைனலா பாயாசத்துல ஆட் பண்ணி அந்த பாயசத்தை சேவ் பண்ணி பாருங்க. பாயாசம் ரொம்ப சூப்பரா இருக்கு, என்ன போட்டீங்க, என்ன செஞ்சீங்க இதுல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டவங்க கேட்பாங்க. நேர்களை தொடர்ந்து கேளுங்க. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 ஹாய் ஸ்நேகிதி.

நோடிகள்

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. ஹாய் ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு குறிச்சு நேரம் 1:45:37 நொடிகள் ஆயிடுச்சு. சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. காலையில எழுந்த உடனே டீ காஃபிக்கு பதில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராகி கூழ் வந்து குடிப்பாங்க. அது வழக்கமாவே இருக்கு. குழந்தைகளுக்கு ராகி கூழ் மட்டும் குடுக்கலாமா அப்படிங்கிற இது மாதிரி இருக்கு. ஸோ அது மட்டும் குடிப்பாங்களா அப்படிங்கிற யோசனையும் நிறைய பேருக்கு இருக்கு. ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு டிப்ஸ், வீட்லயே நம்ம வந்து ராகி கூழ் தயாரிக்கிறோம், அந்த மாவு ப்ரிப்பரேஷன் வீட்லயே பண்றோம் அப்படின்னா அவங்களுக்கான டிப்ஸும் கூட இது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா பீட்ரூட் இருக்கு இல்லையா, பீட்ரூட் நம்ம வந்து 1 கிலோ மாவு எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/2 கிலோ பீட்ரூட் வந்து எடுத்துக்கணும். 1/2 கிலோ பீட்ரூட் என்ன பண்ணணும்னா ஸ்கின் ரிமூவ் பண்ணிட்டு சீவல்ல நல்லா சீவி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். வாஷ் பண்ணதை ஒரு 2 நாள் இல்ல 3 நாள் நல்லா காய வச்சு வச்சுக்கணும். ராகியும் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு வச்சுக்கணும். மிஷின்ல போயிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து அதுல நம்ம வந்து ராகி மால்ட் மாதிரி இருக்கும். ஸோ கூழ் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. கலர் கூட ரொம்ப ஆப்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். இதுல பால் கூட ஆட் பண்ணி சாப்பிட்டா இன்னமும் சூப்பரா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் நேர்களை தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8. இது ஹாய் ஸ்நேகிதியே.

வெல்கம் பேக் டு தி ஷோ ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 இல். ஹாய் ஸ்நேகிதி, நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நேரம் 1:51 ஆயிருக்கு. என்ன சாம்பார் வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நெய் கூட கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிக்க விட்டுக்கோங்க. அந்த பொரிச்ச கருவேப்பிலை நெய்யோட சேர்த்து அந்த சாம்பார்ல ஆட் பண்ணி மூடிட்டீங்க அந்த சாம்பார் எப்ப சாப்பிட்டாலுமே டேஸ்டா இருக்கும். அந்த ஸ்மெல்லும் வேற லெவல்ல இருக்கும். பக்கத்து வீடு அக்கத்து வீடு பக்கத்து தெருவுல கூட கேக்கும் அந்த ஸ்மெல் வந்து கேக்கும் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன். நேர்களை தொடர்ந்து கேளுங்க FM Rainbow புதுவை 102.8 இது வரலாற்றில் இன்று.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் 2:15. தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. மேற்குவங்கம், அசாம், கேரளம், தமிழ்நாடு ஆகிய 4 மாநிலங்களில் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் 6 நியமிக்கப்பட்ட மையங்களில் நடைபெற்று வருகின்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தான் போட்டியிட்ட தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும், முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வையாபுரி மணிகண்டன் 952 வாக்குகள் வித்தியாசத்திலும், அரியாங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன் 602 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ் 4061 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விளியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார் 1970 வாக்குகள் வித்தியாசத்திலும், லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வி பி சிவக்கொழுந்து 1417 வாக்குகள் வித்தியாசத்திலும், நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ராஜவேலு 6592 வாக்குகள் வித்தியாசத்திலும், காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு பி ஆர் என் திருமுருகன் 2653 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் 4568 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலை வகிக்கின்றனர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மன்னாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் 6110 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாகவும், நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திரு மீனாட்சி சுந்தரம் 2018 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அசாமில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 113 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதில் பாரதிய ஜனதா கட்சி 79 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான அசாம் கன பரிஷத் 9 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் 24 இடங்களிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி 10 தொகுதிகளிலும், ராய்ஜோர் தளம் 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. கேரளத்தில் மொத்தம் 140 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. மொத்தமுள்ள 140 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் வெளியாகியுள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் 61 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 23 தொகுதிகளிலும், ஆளும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 26 இடங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 9 இடங்களிலும், கேரள காங்கிரஸ் கட்சி 7 தொகுதிகளிலும், பாஜக 3 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளன. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 110 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் தகவலின்படி அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 56 தொகுதிகளிலும், திமுக 49 தொகுதிகளிலும், இந்திய தேசிய காங்கிரஸ் 4 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 1 இடத்திலும், பாமக 5 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 2 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 2:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. காலத்தால் அழியாத நெஞ்சல் நிங்கடம் பெற்ற தேனி செய்தி பாடல்களின் இனிய தொகுப்பாக வருவது நம் எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நான் காயத்ரி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் பாமா விஜயம் திரைப்படத்திலிருந்து.

வயசு பிள்ளைகள் புதுசா பெருசா வாழ்வது பொறுத்தாது, அப்பா வாழ்வது பொறுத்தாது. வாடகை சோபா 20 ரூபாய் விலைக்கு வாங்கினா

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: அரை கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
0: தங்கம் சேரும் கைராசி, பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி.

0: புதுச்சேரி.
1: நேரம் 2:24. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் சர்வசுந்தரம் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி காலத்தை வென்ற கானங்கள். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் பி வி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா குரல்கள்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம்.

0: நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்பம்

0: பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
1: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

0: கருவேப்பிலைய நல்லா உலர்த்தி அதோட மிளகு உப்பு சீரகம் சுக்கு எல்லாம் சேர்த்து அரைச்சு சாதத்துல கலந்து சாப்பிட்டு வந்தா மந்த பேதி மலக்கட்டு பிரச்சனை தீரும்.
1: வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மூலிகை தாவர வாரியம்.
2: நேரம் 2:40, 10 நொடிகள். எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் கர்ணன் திரைப்படத்திலிருந்து.

நேரம் 2:44. எஃப்எம் ரெயின்போவின் காலத்தை வென்ற கணங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைத்த பாடலை நெஞ்சிருக்கும் வரை திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

நேரம் 2:47. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து.

கண்முகா உனக்கு குறையும் உலகோ முகா.

செய்யோம், போயுதல் செய்யோம், தலை தாயுதல் செய்யோம், உண்மைகள் சொல்வோம், பல பன்மைகள் செய்வோம், உண்மைகள் சொல்வோம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வன்மதி. மேற்குவங்கம், அசாம், கேரளம், தமிழகம் ஆகிய நான்கு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் நடைபெற்று வருகின்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும், முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வையாபுரி மணிகண்டன் 952 வாக்குகள் வித்தியாசத்திலும், அரியாங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன் 602 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ் 4061 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார் 1970 வாக்குகள் வித்தியாசத்திலும், லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வி பி சிவக்கொழுந்து 1417 வாக்குகள் வித்தியாசத்திலும், நெட்டபாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ராஜவேலு 689 வாக்குகள் வித்தியாசத்திலும், காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு பி ஆர் என் திருமுருகன் 2653 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் 4568 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மன்னாடிப்பட்ட தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் 6110 வாக்குகள் வித்தியாசத்திலும், நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திரு மீனாட்சி சுந்தரம் 2018 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உசுடு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 4018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் 4783 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 850 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மணவெளி தொகுதியில் தாவிக சார்பில் போட்டியிட்ட திரு ராமு 1900 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். அசாமில் மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் 113 தொகுதிகளுக்கான முன்னிலை நிலவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. இதில் பாரதிய ஜனதா கட்சி 3 இடங்களிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி 1 இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் பாரதிய ஜனதா கட்சி 78 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான அசாம் கணபரிஷத் 8 இடங்களிலும் முன்னிலையில் உள்ளன. இந்திய தேசிய காங்கிரஸ் 21 இடங்களிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி 9 தொகுதிகளிலும், ராய்ஜோர் தளம் 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் உள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வரும் நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் 106 இடங்களிலும், அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணி 53 இடங்களிலும், திமுக 55 தொகுதிகளிலும், இந்திய தேசிய காங்கிரஸ் 4 இடங்களிலும், பாரதிய ஜனதா கட்சி 2 இடங்களிலும், பாமக 5 இடங்களிலும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1 இடத்திலும் முன்னிலையில் உள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:04, 10 நொடிகள். நேயர்களுக்கு இனிய மதிய வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் காயத்ரி. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் நாம் மீண்டும் பேசலாம்.
2: அப்பப்பா பெருசு, ஒவ்வொரு செக்ஷனும் ரொம்ப ரொம்ப பெருசு.
3: ஓ, நீங்க மங்களன் மங்கள் பாத்திரம் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் கடையை பத்தி தானே சொல்றீங்க?
2: பின்ன பாத்திரங்களை எவர் சில்வர் பித்தளை அலுமினியங்களுக்குன்னு பெரிய செக்ஷன், பிளாஸ்டிக் பொருட்கள் பரிசு பொருட்கள் அலங்கார பொருட்கள்னு தனியா பெரிய செக்ஷன், ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் பேக் ஷூ செப்பல் மெத்தை விரிப்புகள் வாட்ச் செல்போன் சூட் கேஸ்க்குன்னு மிகப்பெரிய செக்ஷன், மளிகை பொருட்களுக்கான பிரம்மாண்டமான சூப்பர் மார்க்கெட், டிவி ஃபிரிட்ஜ் வாஷிங் மிஷின் குக்கர் மிக்சி கிரைண்டர்னு எல்லா எலக்ட்ரானிக் பொருட்களுக்கும் தனியா பிரம்மாண்ட செக்ஷன்,
3: பர்னிச்சருக்குன்னு ஃப்ளோர் டோர் டெலிவரியும் ஃப்ரீ தான் மங்களன் மங்கள்ல.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் ஃபர்னிச்சர் எலக்ட்ரானிக் மளிகை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம், சேலம் மற்றும் திருச்சி.

0: இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில கோடைக்கால சர்ம நோய்கள் பற்றி தான் நம்ம வந்து பேச போறோம். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். நம்ம கூட டாக்டர் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்களுடன் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம வந்து போகலாம். நேர்களே, சருமத்தை கோடை காலத்தில் எப்படி பராமரிப்பது, அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம வந்து தெரிந்து கொள்ள போகிறோம். வணக்கம் டாக்டர்.
1: வணக்கம் மேடம்.
0: கோடை காலத்துல பொதுவா நம்மளுடைய சர்மத்துல வந்து என்னென்ன நோய்கள் வந்து வரும் டாக்டர், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: இப்போ பார்த்தோம்னா கோடை காலத்துல வெயில் அதிகமா இருக்கு. வெயில் அதிகமா இருக்கிறப்ப மெயினா ரெண்டு விஷயங்கள், ஒன்னு சூடு, இன்னொன்னு இந்த லைட் அதிகமா இருக்கும். லைட்ன்றப்போ ரேடியேஷன், புற ஊதா கதிர்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு தான் மெயினான பிரச்சனைகள். இப்போ சூடு அதிகமா இருக்கிறப்போ நம்ம காற்றுல, நம்ம கடற்கரை பக்கத்தில் இருக்கிறதால இந்த ஹியூமிடிட்டின்னு சொல்கிற அந்த ஈரப்பதம் அதிகமாக இருக்கும். அதனால் நமக்கு நிறைய வியர்வை ஏற்படும். இந்த சூடு அதிகமாக இருப்போ அந்த வியர்வை ஏற்பட்டு அது உடனே காற்றில் போகாது. அதனால் வியர்வை நம்ம தோல்வியாக தங்கியிருக்கோம். வியர்வையினால் சில தோல்வியாதிகள் ஏற்படலாம். இரண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த புற ஊதா கதிர்கள், அல்ட்ரா வயலட் லைட்டுன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அல்ட்ரா வயலட் லைட்லேயே ஏபிசின்னு மூணு வகை இருக்குது. அந்த ஓசோன் லேயரில் சி வந்து ஃபில்டர் ஆகிடும். அந்த ஃபில்டர் ஆகலைன்னா தான் அந்த ரேஸும் கீழே வந்ததுன்னா நமக்கு தோலை புற்றுநோயெல்லாம் ஏற்படலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரெஃப்ரிஜரேட்டர்ஸ்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் அந்த கேஸ்லாம் மேலே போச்சுன்னா ஓசோன் லேயரில் ஓட்ட விழுது, அதனால தான் தோலில் புற்றுநோயெல்லாம் வரலாம் சொல்கிறோம். அதனால தான் அதெல்லாம் பயன்படுத்துறது நம்ம நிறுத்தியிருக்கோம். மற்றபடி இந்த அல்ட்ரா வயலட் ஏ, அல்ட்ரா வயலட் பி, இந்த ரெண்டு கூட விதவிதமான ஸ்கின் அலர்ஜிலாம் காஸ் பண்ணலாம். அது தவிர்த்து இப்போது கோடை காலத்தில் நிறைய இந்த தொற்றுகள், பாக்டீரியாவில் ஏற்படுற தொற்றுகள், வைரஸால் ஏற்படுற தொற்றுகள், ஃபங்கஸ் அதாவது இந்த பூஞ்சையால் ஏற்படுற தொற்றுகள், இவை எல்லாமே ஏற்படலாம். இப்போ வேர்வையால் என்ன இது வரலாம், தோல் நோய்கள் வரலாம் பார்த்திங்கன்னா வியர்க்குரு. வியர்க்குருன்றது பார்த்திங்கன்னா வியர்வை அதிகமாக சுரக்கிறப்போ அந்த சுரப்பியோட அந்த துவாரத்தில் அடைப்பு ஏற்பட்டு அந்த வியர்வை தோல் வளரே தங்கிடுது. அந்த அதிகமாக உப்பு இருக்கிறதால அது நமக்கு அலர்ஜி ஏற்படுத்தி நிறைய அரிப்பு ஏற்படுத்தும். இதுதான் இந்த பிரிக்லி ஹீட்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம், வியர்க்குருன்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். சில சமயம் இந்த பிரிக்லி ஹீட், இந்த வியர்க்குருவும் இன்ஃபெக்ட் ஆகிடும், அதே சீழ் வச்ச மாதிரி கூட ஆகிடும். ஸோ இதுவும் ஒரு பிரச்சனை. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போது நிறைய இந்த காலத்தில் பரவக்கூடிய வியாதின்னு பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ் சொல்லுவோம், அம்மை வியாதி. நிறைய குழந்தைங்களுக்கு இந்த சிக்கன் பாக்ஸ்ன்ற இந்த இது பார்த்திங்கன்னா ஒரு வைரஸால் பரவக்கூடிய ஒரு வியாதி, இந்த வேரிசெல்லா ஜாஸ்டர் வைரஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வேரிசெல்லா ஜாஸ்டர் வைரஸ் வந்து ஏற்கனவே வராதவங்களுக்கு நிச்சயமாக அவங்க எக்ஸ்போஸ் ஆனாங்கன்னா 95% வரைக்கும் அந்த அம்மை வியாதியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை வாய்ந்த ஒரு கிருமியாகும். ஸோ இதுவும் பரவலாம். அதை பற்றி நாம் இன்னொரு தனியாக பேசுவோம். ஏன்னா சிக்கன் பாக்ஸு நிறைய குழந்தைங்களுக்கு இப்போ பரவிட்டு இருக்கு, அதை பற்றி நாம் தனியாக பேசுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த புற ஊதா கதிர்கள், இதனால் ஏற்படக்கூடிய அலர்ஜி இது ஏற்படலாம். ஸ்டானிங்னு இருக்குது, பாலிமார்ஃபிக் லைட் அரப்ஷன் இருக்குது, இதை போன்ற பல விதமான தோல்வியாதிகள் இந்த வெயில் காலங்களில் ஏற்படலாம்.
0: ஓகே டாக்டர். இப்போ யாருக்கெல்லாம் இந்த கோடைக்கால சர்ம நோய்கள் வந்து அதிகமாக வரும் டாக்டர்?
1: நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா யார் வெளியில் அதிகமாக வேலை செய்கிறாங்க, வெயில் படக்கூடிய இடங்களில் வேலை செய்கிறவங்க, விவசாய பெருமக்களாக இருக்கலாம், கட்டிட தொழிலாளர்களாக இருக்கலாம். ஏன்னா அவங்க வெயில் அதிகமாக படக்கூடிய இடங்களில் இருந்து அந்த வெயில் பட்டு அதனால் வர்றோம். அது தவிர்த்து அவங்க வேலை செய்கிற இடத்துல சிமெண்ட் இருக்கலாம், அதுவும் வேர்வும் கலந்து அவங்களுக்கு இந்த அலர்ஜி ஏற்படுத்தக்கூடலாம். ஸோ அது மாதிரி வெயில் அதிகமாக வேலை செய்கிறவங்க, விளையாட்டுகளை ஈடுபடுறவங்க, அவங்களுக்கு எல்லாமே அதிகமாக வந்து வியர்வை சுருக்கும். இவங்க எல்லாருக்குமே வந்து அதிகமாக இந்த வெயிலால் பாதிக்கக்கூடிய வியாதிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
0: ஓகே டாக்டர். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து வீட்டில் இருக்கவங்களே வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய அவங்களுக்கு வந்து வேர்க்கும். பார்த்தா நார்மலாக ஒருத்தவங்களுக்கு வேர்க்கறத விட நிறையவே அவங்களுக்குலாம் வேர்க்கும். அவங்கள வந்து அவங்களும் இதே மாதிரி தான் அலர்ஜி ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் வருமா டாக்டர்?
1: இல்லை, இப்போ வியர்வைன்றது பார்த்திங்கன்னா அதோட பாடியோட ஒரு நார்மல் மெக்கானிசம். அதாவது நம்ம மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா வெளியே நம்ம என்ன டெம்பரேச்சர் இருந்தாலும் நம்மளோட உடம்போட டெம்பரேச்சர் ஒன்றாக தான் இருக்கும். வெளியே ஒரு -20 degrees இருந்தாலும் நம்மளோட பாடி டெம்பரேச்சர் அரௌண்ட் 37 degrees இருக்கும். அதே போல் தான் வெளியே 50 degrees இருந்தாலும் பாடி டெம்பரேச்சர் 37 கிட்டே இருக்கும். அது எப்படி, இப்போ அதிகமாக சூடு ஆகிறப்போ நம்ம வியர்வை சுரந்து அந்த வியர்வை

0: சுரப்பிலிருந்து அந்த வேர்வை வெளியே வந்து அது வந்து காற்றில் எவாப்ரேட் ஆகுது. அந்த டைமில் உடம்பு கூலாகும். ஸோ இது வந்து நம்ம ஒரு நேச்சுரல் மெக்கானிசம். அதனால் வியர்க்கிறது வந்து மனுஷனுக்கு மனுஷன் மாறினாலும் அதிகமாக வியர்க்கிறது குறையாக வியர்க்கிறதுன்றது கிடையாது. அது வந்து அது போல வியாதிகள் கிடையாது. சில சமயம் ஒரு சில ஜெனட்டிக் டிசார்டர் இருக்குது, சில பேருக்கு வியர்க்கவே வியர்க்காது, இன்னொரு சில பேருக்கு இன்னொரு ஒரு விதமான அதிகமாக வியர்க்கும். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கை, உள்ளங்கால், அக்கள் இந்த போல இடத்துங்கள வியர்க்கும். மற்றபடி உடம்பு ஃபுல்லாக அதிகமாக வியர்க்கிறதுன்றது நார்மல் தான். அது வந்து ஒரு வியாதியாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை.
1: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
3: ஆர்டிஎம் அக்ஷயா கோல்ட் அண்ட் ஃப்ளக்ஸி ஸ்கீமில் 11 மாத சேமிப்பு திட்டத்தின் முடிவில் அன்றன்றைய விலையின் அடிப்படையில் அல்லது மதிப்பின் அடிப்படையில் செய்கொலி சேதாரம் இல்லாமல் நகை வாங்கலாம்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
1: நேர்லி, இன்னைக்கு நம்ம வந்து ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில கோடைக்கால சர்ம நோய்கள் பற்றி தான் நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள் தான் நம்மளோட இணைந்து நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்ப நீங்க சிக்கன் பாக்ஸ் தான் ரொம்ப முக்கியமான நோய் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் நிறைய டீடைல்ஸ் சொல்லுங்க டாக்டர்.
0: இப்போ இந்த கோடைக்காலங்களில் அதிகமாக வேகமாக நிறைய பேருக்கு பரவக்கூடிய வியாதி பார்த்திங்களா இந்த சிக்கன் பாக்ஸ், அதாவது அம்மை நோய். இது எப்படி வரும், இது எப்படி பரவும்னு பார்த்திங்கன்னா, இது காற்றில் பரவக்கூடிய வியாதி. இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் நம்ம கோவிட்லாம் பரவிச்சு இல்லையா, அதே போல தான் நம்ம மூச்சிலிருந்து வரக்கூடிய அந்த அந்த எச்சிலிருந்து காற்றில் பரவக்கூடிய ஒரு வியாதி தான் இந்த சிக்கன் பாக்ஸ். இந்த வியாதிக்கு நம்மக்கிட்ட இயற்கையாகவே நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கிடையாது. ஸோ ஒரு முறை சிக்கன் பாக்ஸ் வந்துட்டு போனால் இன்னொரு முறை வராது. ஆனால் ஒரு முறை வராதவங்களுக்கு நிச்சயமாக அவங்க யாராவது இருக்கவங்க பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இது யாரை வேணாலும் தாக்கலாம், சிறு குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம். சிறு குழந்தைங்களை தாக்குனாங்க, இப்போது ஸ்கூல் போகிற வயசில் இருக்க பிள்ளைங்களை தாக்குச்சுன்னா பெரிய பிரச்சனை எதுவும் இல்லை. ஆனால் பெரியவங்களை இந்த வியாதி தாக்குச்சுன்னா சில காம்ப்ளிகேஷன், சில சிக்கல்லாம் ஏற்படலாம். அவங்கள வந்து சில பேருக்கு வந்து நம்ம நுரையீரலை பாதிக்கலாம், சில பேருக்கு நம்ம மூளையை பாதிக்கலாம். இது வந்து உயிருக்கு ஆபத்தாக கூட முடியலாம். நம்ம சாதாரண அம்மை தானே அப்படின்ட்டு எடுத்துக்க முடியாது. அதே போல் இந்த பெரியவங்கள இந்த அடல்ட்ஸில் இந்த சிக்கன் பாக்ஸ் வந்ததுன்னா நிச்சயமாக இதுக்கு உடனே வித்தின் 48 hours 48 மணி நேரத்துக்குள்ளார தோல் மருத்துவரை அணுகி நாம் இந்த வியாதிக்கு நாம் வைத்தியம் பண்ணி தான் ஆகணும். நிறைய ஆன்டி வைரல் மாத்திரைகள்லாம் இருக்குது, சிறப்பாகவே இந்த வியாதியை வந்து நல்லா குணப்படுத்திக்கலாம். சிறு பிள்ளைகளில் வரப்போ ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது, ஏன்னா இது வரும் போகும். ஆனால் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா வியாதி சீக்கிரமாக சரியாகும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கோடைக்காலம் இப்போ ஆரம்பிக்கிற டைமில் கொஞ்சம் முன்னாடியிலேருந்து கூட வரலாம். சில பிள்ளைகளுக்கு வராமல் இருந்திருக்கலாம், பட் அவங்க எக்ஸாம் கொடுக்குற டைமில் வரலாம். அது வந்து அவங்க படிப்பை பாதிக்கலாம். எஸ்பெஷலி இப்போ பப்ளிக் எக்ஸாம் கொடுக்குறாங்க, 10th கொடுக்குறாங்க, 12th எக்ஸாம் கொடுக்குறப்போ நேற்று கூட இந்த நீட் எக்ஸாம் எல்லாமே நடந்தது இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து இது மாதிரி அம்மை வியாதி வராமல் தடுக்கணும் அப்படின்னா ஏற்கனவே வராதவங்களுக்கு நாம் இது தடுப்பூசி போடுறது நல்லது. ஏன்னா பெரியவங்களாயின பிறகு வந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி சில காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வரலாம். 2 dose தடுப்பூசி வெளியே அவைலபிளாக இருக்குது. இன்கேஸ் சிக்கன் பாக்ஸ் வரலன்னா தடுப்பூசி போட்டுக்கிறது ரொம்ப நல்லது.
1: இந்த தடுப்பூசி வந்து யாரெல்லாம் போட்டுக்கலாம் டாக்டர்? இப்போ நான் வந்து எனக்கு வரல, நான் போய் இப்போ போய் போட்டுக்கலாம்.
0: ஆமாம், இப்போ
1: டைமில் போட்டுக்கலாம்.
0: அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது அடல்ட்ஸுக்கு காம்ப்ளிகேஷன் வரலாம், இப்போ உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வரலன்னு சொல்கிறீங்க. பட் இதே பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க சிக்கன் பாக்ஸ் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஈஸியாக தொத்தலாம். அப்போது வந்து இந்த டைமில் நமக்கு காம்ப்ளிகேஷனே வரலனாலும் நீங்கள் இப்போ வேலைக்கு போகிற டைமில் உங்களுக்கு ஒரு 2 வாரம் வந்து நீங்கள் வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த அது மட்டும் இல்லாமல் இந்த கொப்பளம் கொப்பளமாக போடுறப்போ இது எல்லாமே பிற்காலத்தில் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகி தழும்பெல்லாம் ஏற்படலாம். ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அழகை பாதிக்கக்கூடிய பிரச்சனையும் இருக்குது. அதனால் நாம் இன்கேஸ் வீட்லேயே கூட ஒரு குழந்தைக்கு ஒரு சிக்கன் பாக்ஸ் வந்துடுது, இன்னொரு குழந்தை இருக்குது அப்படின்னா கூட அதை தடுக்கிறது கூட அந்த குழந்தை எக்ஸ்போஸ் ஆன வித்தின் ஒரு 48 to 72 hours 48 to 72 hours 72 மணி நேரத்துக்குள்ளார ஃபஸ்ட்டு டோஸ் ஆஃப் சிக்கன் பாக்ஸ் வேக்சின் போட்டுட்டோன்னா ஒரு 80%-90% அந்த வியாதி வராமல் பார்த்துக்கலாம். 2nd dose ஒரு மாதமோ 2 மாதமோ கழித்து 2nd dose போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு 99% வந்து 99% இந்த சிக்கன் பாக்ஸ் அந்த குழந்தைக்கு வராது. அப்படியே வந்தாலும் ரொம்ப ரொம்ப மைல்டாக தான் இருக்கும், ரொம்ப சிவியராக இருக்காது இந்த சிக்கன் பாக்ஸ். அதனால் சிக்கன் பாக்ஸ் வராதவங்க எல்லாருமே, குழந்தைகளாக இருக்கலாம், பெரியவங்களாக இருக்கலாம்.

0: இந்த ரெண்டு டோஸ் வேக்சின் போட்டுக்கிறது நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ அது வெயில் காலத்தில் தான் போடணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா டாக்டர்? இல்லை வெயில் காலம் வருது, நான் முன்னாடியே ஜனவரியிலே போட்டுக்கிறேன், இல்லை டிசம்பரில் போடுறேன், அந்த மாதிரி ஏதாவது டைம் ஏதாவது?
0: இல்லை, இது பரவுறது வெயில் காலங்கள் அதிகமே தவிர மற்ற காலங்களும் பரவலாம். இப்போ உங்களுக்கு சிக்கன் பாக்ஸ் வரலன்ற உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, சில சமயம் உங்களுக்கு குழந்தைகள் வந்திருக்கலாம், உங்களுக்கு தெரியாது, அதனால் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. சில பேர் வந்து இன்னொரு வியாதி இருக்குது, அது கூட கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க, ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ்னு இருக்குது, அதுவும் வந்து தோலில் வந்து கொப்பளம் போடக்கூடிய வியாதி தான், ஆமாம் மாதிரி தான் இருக்கும். சிக்கன் பாக்ஸுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சிக்கன் பாக்ஸ் வந்து சென்ட்ரிபீட்டல் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது உடம்பில் முதல்ல பார்த்தீங்கன்னா முகத்தில் இல்லை தலையில், உடம்போட சென்டரில் தான் ஆரம்பிக்கும், தென் சென்ட்ரிஃபியூகல் ஸ்ப்ரெட், அப்புறம் தான் கையில் காலில் பிற பாகங்களை வெளியே சென்டர்லேருந்து வெளியே வர்றது, அப்புறம் தான் வரும். பட் இந்த ஹேண்ட் ஃபுட் மவுத் டிசீஸ் பார்த்தீங்கன்னா கை கால் இந்த இடங்கள் தான் அதிகமாக பாதிக்கும், நம்மளோட உடம்போட சென்டரில் வந்து அதிகமாக பாதிக்காது, இதுதான் வித்தியாசம். இன்கேஸ் சிக்கன் பாக்ஸ் வந்ததுன்னா ஏசைக்ளோவர்னு ஒரு மாத்திரை இருக்குது, வேல்சைக்ளோவர்னு ஒரு மாத்திரை இருக்குது, அதை உடனே ஆரம்பித்தோம்னா நல்ல நிச்சயமாக வந்து இந்த வியாதியை சீக்கிரமாக குணப்படுத்தலாம். இன்னொரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா, இப்போது லேடிஸ் பார்த்திங்கன்னா சிக்கன் பாக்ஸ் வந்திருக்காது, கல்யாணம் ஆகிருக்கலாம், அவங்க கர்ப்பம் தரித்திருக்கிற டைமில் சிக்கன் பாக்ஸ் போட்டுதுன்னா அந்த கர்ப்பத்தில் இருக்க குழந்தைய கூட அந்த சிக்கன் பாக்ஸ் பாதிக்கலாம். அதனால் லேடிஸ் வந்து சிக்கன் பாக்ஸ் வரலன்றப்போ நாம் அந்த வேக்சின் போட்டுக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது.
1: ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து இந்த கோடை காலத்தில் வந்து ஒரு சில பேருக்கு வந்து ஸ்கின் வந்து ஆயில் ஸ்கின், அதாவது எண்ணெய் பசை கொண்ட சர்மமாக இருக்கும், ஒரு சில உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கும், ஒரு சில உங்களுக்கு வந்து காம்பினேஷனாக இருக்கும். இப்போ இவங்க எல்லாருக்குமே இந்த ஒரே மாதிரி பராமரிப்பு வந்து இந்த கோடை காலத்தில் பண்ணலாமா டாக்டர்? இல்லை ஒவ்வொரு ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி இந்த பராமரிப்பு வந்து நம்ம பண்ணணுமா டாக்டர்?
0: இது ரொம்ப நல்ல கேள்வி. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேருக்கு வந்து அதிகமாக இருக்கும், சில பேருக்கு கம்மியாக இருக்கும், சில பேருக்கு எண்ணெய் சுரப்பி அதிகமாக வேலை செய்யும், சில பேருக்கு கம்மியாக வேலை செய்யும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது வறட்சியான தோல் இருக்குது அப்படின்னா நம்ம க்ரீம் பேஸில் ஏதாவது தடவலாம், ஸோ தட் கொஞ்சம் மாய்ஸ்சர் இருக்கிற மாதிரி இது போடலாம். இன்னொன்று ஆயிலி ஸ்கின் இருக்குது, இப்போ நிறைய எண்ணெய் பசை அதிகமாக இருக்குது அப்படின்னா ஜெல் பேஸ்டு இதை அப்ளை பண்ணிக்கலாம், மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்க்ரீனோ இதை பண்ணலாம். மிக்ஸ்டாக இருக்குது, நார்மலாக ஸ்கின் இருக்குது அப்படின்னா லோஷன்ஸ் போல் அப்ளை பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இந்த வியர்வை பற்றி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க, இந்த வியர்வை காரணமாக வரும் அந்த சிரங்கு வந்து சொன்னீங்க, அதில் அது மூலியமாக சீழெல்லாம் வைக்கும் அப்படின்னு வந்து சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். அந்த மாதிரி சீழ் வந்து எப்போ வரும்? ஒரு சில பேருக்கு நார்மலாகவே எனக்கு வந்து வேர்த்தலை வேர்க்குறு வந்துடும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, முதுகில் கழுத்து எல்லாமே அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும், கோடைக்காலம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கும் போது அது எந்த டைமில் அதை வந்து பிரேக் அவுட் ஆகும், அந்த சிரங்குன்றது வந்து எப்போ வரும் டாக்டர்?
0: ஓகே, நீங்கள் இப்போ சொல்லியிருக்கிறது ரெண்டு விஷயங்கள், ஒன்று வந்து வேர்க்குறு, இன்னொன்று வந்து சிரங்கு. வேர்க்குறுன்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேர்வை சுரப்பிலேருந்து அதிகமாக வேர்வை சுரக்கிறப்போ அதோட அந்த ஸ்கின்ல வெளியே வர்ற இடங்களில் பிளாக் ஆகுது, அந்த பிளாக் ஆகிறப்ப வேர்வையால் வெளியே வர முடியல, அது ஸ்கின்லேயே தோல் உள்ளாரையே தங்கிடுது, அதனால் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன முட்டைகள் அந்த அந்த நம்ம ஸ்கின்ல சொர சொரன்னு இருக்கும் தொட்டு பார்த்தோம்னா அதுதான் வியர்க்குறோன்னு சொல்லும். இது வந்து சில பேர் ஜெனட்டிக்கலி ப்ரீடிஸ்போஸ்ட், அவங்களுக்கு வந்து இது வரும், இது வராமல் தடுக்கணும் அப்படின்னா அவங்க வேர்வை அதிகமாக பண்ணாத ஒரு வேலையோ இல்லை காத்தோட்டமாக உட்காந்துருக்கலாம், அதாவது ஃபேன் போட்டுட்டு கீழே உட்காந்துருக்கலாம், ஜன்னல் திறந்து வச்சுருக்கான், ஏசி இருந்துன்னா ஏசியில் உட்காந்துருக்கலாம், இன்கேஸ் அது எல்லாமே எதுவும் முடியல என்னோடய வேலை அப்படி தான் அப்படின்ற டைமில் இந்த டஸ்டிங் பவுடர்லாம் இருக்குது. அந்த பவுடர் என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா அந்த வேர்வையை எக்ஸஸாக இருக்கிற அந்த வேர்வையை கொஞ்சம் உறிஞ்சி அப்சர்வ் பண்ணிக்கும். இதிலே மென்த்தெல்லாம் போட்டு கொஞ்சம் கூலிங் எஃபெக்டோடு இருக்கிற டஸ்டிங் பவுடர்ஸும் இருக்குது, இது வந்து வியர்க்குறு. சில டைம் அந்த வியர்க்குறுவும் கிருமி போச்சுன்னா இன்ஃபெக்ட் ஆகி தான் பசுவைக்கும். அது தவிர்த்து நீங்கள் சொல்கிற சிரங்கு, சிரங்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல பாக்டீரியா எல்லாமே இருக்குது. இந்த கோடை காலத்தில் சூடும் வியர்வையும் சேர்ந்து இருக்கிறப்போ அந்த பாக்டீரியா நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு தன்மையை பெற்றிருக்கும். அந்த டைமில் நம்ம தோல்லையுமே ஒராஞ்சி சிறு சிறு காயங்கள் ஆகும், அந்த டைமில் அந்த கிருமி உள்ளார போயிட்டு சீழ் வைக்கும். ஸ்டெஃபலோகோக்கஸ் ஆரியஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் பைஜின்ஸ்ன்ற ரெண்டு காமனான பாக்டீரியா இருக்குது, இந்த பாக்டீரியா உள்ளார போய் தான் இந்த சிரங்கு வைக்கும். ஸோ இதை தவிர்க்கணுன்னாலும் இந்த மாதிரி நாம் கொஞ்சம் வேர்வை குறைக்கிற மாதிரி இது யூஸ் பண்ணலாம், ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குளிக்கலாம். இன்கேஸ் இந்த சிரங்கு வந்தது அப்படின்னா நம்ம உடனே டாக்டரை அணுகி அதுக்கான க்ரீம் இல்லை ஆயின்மெண்ட் போட்டு அதை சீக்கிரமாக சரி பண்ணிக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ வந்து அடுத்ததான் வந்து இந்த சன் டேன் சன் பேர்ன் அப்படின்ற மாதிரி சொன்னோம்.
0: ஓகே,
1: சன் டேன் வந்து இப்போ ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம வெயிலில் போயிட்டு வந்தால் கருத்துறோம் அப்படிங்கிறது வந்து டேன் தெரியும். அது என்ன டாக்டர், சன் பேர்ன்னா என்ன டாக்டர், இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன டாக்டர்?
0: வித்தியாசம் நீங்கள் அந்த பேர்லேயே பேர் காரணம் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க டேனுன்னா வெளியே போயிட்டு வந்தால் கருத்துருது,

0: பேர்ன்ன்றது பேரில் பேர்னுனா
1: என்ன,
0: எரி எரிஞ்சிருக்கு. ஸோ தோல் தீஞ்சு போச்சுன்னா அது பேர்ன், தோல் தீயலை ஆனால் கருப்பாக இருக்குது அப்படின்னா டேன். இந்த டேன் ஏன் நடக்குது? இப்போது நாம் வெளியே போகிறப்போ நாம் என்ன இயற்கையாக நாம் செய்வோம், வெயில் அவாய்ட் பண்ண நாம் என்ன செய்வோம்,
1: தலைக்கு ஏதாவது பாதுகாப்பாக இல்லை ஃபேஸுக்கு மாஸ்க்,
0: தலைக்கு பாதுகாப்பாக போடலாம்.
1: இன்னொன்று கொடை,
0: கொடை கொடை பிடிக்கலாம் இல்லையா. கொடை பிடிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தலைக்கு மேலே ஒரு கருப்பாக ஒரு ஒரு துணியை தான் நீங்கள் விரிக்கிறீங்க. அதே வேலையை தான் நம்ம ஸ்கின் செல்ஸும் செய்யுது. நீங்கள் வெயிலில் போகிறப்போ அந்த அல்ட்ரா வயலட்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த மெலனின்ன்ற ஒரு கவரை நம்ம ஸ்கின் வந்து உற்பத்தி பண்ணி நம்ம உள்ளார இருக்கிற அந்த செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஏன் ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அல்ட்ரா வயலட் இந்த புற ஊதா கதிர் உள்ளார போய் அந்த செல்லோட நியூக்ளியஸை டேமேஜ் பண்ணிச்சுன்னா ஸ்கின் கேன்சர் வரலாம். இது இதனால தான் அது ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து கருப்பு நிறமாக இருக்கிறதால நம்ம நிறைய நேரம் வந்து நம்ம ஒரு தாழ்மையான மனப்பான்மையோடு இருக்கிறோம், அது அப்படி கிடையாது. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு கேடயம் மாதிரி. இப்போ ஸ்கின் டைப்ஸே பார்த்திங்கன்னா ஃபிட்ஸ்பேட்ரிக் ஸ்கின் டைப்ஸ்னு சொல்லுவோம், 1-6. 1-ன்றது வந்து வெள்ளையாக இருக்கும், 6-ன்றது கருப்பாக இருக்கும். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் ஸ்கின்னு நோக்கி தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போது ஒரு போருக்கு போகிற இடத்துல எதிரி வந்து வலிமைப்படுத்தவனா இருக்கிறான், 2 பேர் போருக்கு போகிறாங்க, ஒருத்தவங்கிட்ட கேடயம் இல்லை இன்னொருத்தவங்கிட்ட கேடயம் இருக்குது, இதில் யார் வலிமையானவங்க அந்த போரில் இருந்து தப்பிக்கிறதுக்கு? கேடயம் இருக்கிறவங்க தான் வலிமையானவங்க இல்லையா. ஸோ அந்த கருப்பு நிறம் இருக்கிறவங்கிட்ட தான் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனால் நாம் அதை மறந்து போயிட்டு நாம் செவப்பாகணும் செவப்பாகணும் தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம்.
1: அது கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஒரு டிஃப்ரென்ஸ்
0: அந்த அது இது இதுக்கு இந்த போல்ற உங்களை நீ இந்த மாதிரி ப்ரோக்ராமால் புரிய வைக்கிறதால மக்களுக்கு இது புரியுது. இதே வந்து சன் இது சன் பேர்ன்னு சொன்னீங்க இல்லையா, இந்த சன் பேர்ன் பார்த்தீங்கன்னா சிகப்பான நிறமாக இருக்கிறவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ த ஸ்கின் வில் ஈஸிலி கெட் பேர்ன்ட். இந்த அல்ட்ரா வயலட் ஏபின்னு சொன்னீங்களே, அந்த அல்ட்ரா வயலட் பி அதோட எஃபெக்ட் ஆனது அது சிவப்பாக இருக்கிறவங்க ஸ்கின்ல பட்ட உடனே அந்த தோல் தீஞ்சிடும். ஸோ இதுதான் சன்பேர்ன். ரிக்கரண்ட்டாக சன்பேர்ன் ஆச்சுன்னா நிச்சயமாக அவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் நம்ம ஸ்கின் கலருக்கு சன்பேர்னை விட சன் டேன் தான் அதிகமாக இருக்கும்.
1: நம்ம சன்பேர்னை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
0: அப்படி இல்லை, நம்மளுக்கு ஃபேரான பீப்புள் ஆர் தேர், அவங்களுக்கு தான் அது ரொம்ப கவலை. நமக்கு ஓரளவுக்கு வந்து டேன் தான் ஆகும், பேர்ன் ஆகாது.
1: அதாவது நேர்களே கேட்டுக்கோங்க, நம்ம வந்து சன்பேர்ன்லேருந்து தப்பிச்சுக்கிட்டா தான் நம்ம மாநிறம் அந்த கருப்பு அப்படிங்கிறது வந்து எவ்வளோ பெரிய வரம் அப்படிங்கிறது வந்து டாக்டர் சொல்லி.
0: நிச்சயமா நிச்சயமா.
1: ஓகே டாக்டர், அடுத்துதான் இப்போ நம்ம வந்து வெயிலில் போகிறோம். நார்மலாக வந்து வெயிலில் வேலை செய்கிறவங்க வந்து எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நார்மலாக வெளியில் போயிட்டு வரோம் அப்படின்னா என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும், இல்லை அந்த இடத்துலேயே நின்று வேலை செய்கிறவங்க வெயிலில் தான் அப்பா என்னோட வேலையே அப்படிங்கிறவங்களுக்கு என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம் டாக்டர்?
0: இப்போது அதான் நீங்கள் சொல்கிறீங்க வந்து இப்போது ஒருத்தங்க வெளியே போயிட்டு வர்றாங்க, இன்னொருத்தங்க வெயிலே வேலை செய்கிறாங்க. ஸோ 2 விதமான ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. இப்போ போயிட்டு முடிஞ்ச வரைக்கும் பகல் காலை 11 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் இந்த டைமில் போகிறது தவிர்க்கணும். கோடை காலத்தில் முடிந்த வரைக்கும் தவிர்க்கணும். சில சமயம் முடியாத பட்சத்தில் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன், ஸோ சன்ஸ்க்ரீன், வெளியே போகிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிவிட்டு போகணும். அது தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக ப்ரொடெக்ஷன், நாம் 2-சக்கர வாகனத்தில் போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தலைக்கவசம். தலைக்கவசம் உயிருக்கும் பாதுகாப்பு, வெயிலிருந்து பாதுகாப்பு கொடுக்கும். இப்போது நிறைய பேர் 2-சக்கர வாகனம் ஓட்டும்போது கவனிப்பீங்க, இப்போ நிறைய அவேர்னஸ் இருக்குது. கையில் வந்து ஒரு கை உறை முழுக்க, அதாவது ஹாஃப் ஸ்லீவ் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் ரீச் ஆகிற வரைக்கும் அவங்க ஒரு கை உறை போட்டுக்கிட்டு போகிறாங்க. ஸோ நம்ம சன்ஸ்க்ரீன் வெளியே செல்வதற்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு ஒரு கை உறை போட்டுட்டு நம்ம வெளியே போகலாம். முடிஞ்ச வரைக்கும் எந்த இடம்லாம் வெயிலேருந்து பாதுகாக்க முடியுமோ எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதே வெயிலே நின்று வேலை செய்கிறாங்க, ரொம்ப நேரம் நின்று வேலை செய்கிறாங்க அப்படின்றா, நாம் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை சன்ஸ்க்ரீன் வந்து மறுபடியும் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அதோட எஃபெக்ட் இருக்கும். ஸோ இதுதான் முக்கியம். அது தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வெயிலில் நான் ஏற்கனவே சொன்னபடி நிறைய வியர்க்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நாம் நிறைய தண்ணீர் குடிக்கணும். இது 2 தான்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததான் நீங்கள் சன்ஸ்க்ரீன் சொன்னோடனே நான் அதை பற்றிய கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, இந்த SPF PPA++ எது வந்து எந்த SPF வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அந்த PA++ அப்படிங்கிறாங்க அதெல்லாம் என்ன டாக்டர், நம்மளுடைய ஸ்கின் டைப் ஏற்ற மாதிரி எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் சன்ஸ்க்ரீனை அப்படின்னு?
0: நிச்சயமாக இப்போது ஒரு வெளிநாட்டில் இருக்க

0: வெள்ளை தோல் நிறம் கொண்டவர்களை கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட சன்ஸ்கிரீன் தேவை குறைவு தான். ஏன்னா நமக்கு இயற்கையாகவே அந்த மெலனின் நிற சன்ஸ்கிரீன் இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ இருக்கிற கோடைக்காலம் ரொம்ப சிவியராக இருக்கிறதாலையும் அதிக புறாவுதக்கர்கள் வரதாலையும் நாமளும் சன்ஸ்கிரீன் போட்டுக்கணும். ஒரு இது ஒரு மிக நல்ல கேள்வி கேட்டிங்க, எஸ்பிஎஃப் அப்படின்னா என்ன, பிஏ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னா என்ன கேட்டிங்க. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், புற ஊதாக்கதிர் நம்மளை பாதிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரெண்டு, யுவிஏ யுவிபி, அல்ட்ரா வயலட் ஏ ரேஸ், அல்ட்ரா வயலட் பி ரேஸ். அல்ட்ரா வயலட் பி இது நம்ம இந்த ஸ்பெக்ட்ரம் சொல்லுவோம், 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் விசிபிள் ஸ்பெக்ட்ரம். இதுதான் அந்த ரெயின்போல தெரியக்கூடிய விப்ஜிஆர் சொல்லுவோம் இல்லையா, அந்த 7 கலர்கள் இந்த 400 நானோமீட்டர்லேருந்து 700 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 700 நானோமீட்டருக்கு மேலே இன்ஃப்ராரெட் சூடாக இருக்கிறது அது இருக்கும். இந்த 400 நானோமீட்டர் கீழே இருக்கிறது தான் அந்த புற ஊதாக்கதிர். 280 to 315 நானோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது அல்ட்ரா வயலட் பி, 315 to 400 வரைக்கும் இருக்கிறது அல்ட்ரா வயலட் ஏ. ஸோ இந்த அல்ட்ரா வயலட் ஏ வந்து இப்போது நம்ம ஒரு வாகனத்தில் சொல்கிறோம், காரில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த காரில் இருக்கிற நம்ம ஜன்னல் அந்த கண்ணாடி இருக்கும் இல்லையா, அந்த கண்ணாடியும் தாண்டி வரக்கூடியது ஏ. அந்த கண்ணாடியோடு நின்றுடும், ஏ ஃபார் அலவுடுன்னு வச்சுக்கோங்க, பி ஃபார் பிளாக்டு. அல்ட்ரா வயலட் பி வந்து தடுத்துரும். ஸோ காரில் நம்ம கண்ணாடி ஏற்றி விட்டுட்டு போனோம்னா அல்ட்ரா வயலட் பியால் பிரச்சனை கிடையாது, இருந்தாலும் அல்ட்ரா வயலட் ஏ அதை தாண்டி வரலாம். ஸோ இந்த ரெண்டு இதையும் நாம் மேனேஜ் பண்ணணும். ஸோ சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் எக்ஸாம்பிள் 15 அப்படின்னு வச்சுக்கோங்க, இது எதை குறிக்குதுன்னா அல்ட்ரா வயலட் பியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அல்ட்ரா வயலட் பியால் ஏற்கனவே நம்ம சன்பர்ன்லாம் வரலாம் சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போது சன்ஸ்கிரீன் தடவாமல் ஒருத்தவங்க வெயிலில் போய் நிற்கிறாங்க, அந்த வெயிலில் அல்ட்ரா வயலட் பியால் எத்தனை நிமிஷத்தில் அவங்களுக்கு அந்த ஸ்கின் வந்து செவந்து போகுது. ஸோ அந்த ஸ்கின் பர்னுக்கு முன்னாடி அந்த ஸ்கின் வந்து செவந்துடும். ஸோ எரித்திமான்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தை, யுவிபி இன்டியூஸ்ட் எரித்திமா. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷத்தில் வருதுன்னு வச்சுக்கோம். எஸ்பிஎஃப் 15 அப்படின்னா 15 மடங்கு நேரம் அந்த சன்ஸ்கிரீன் தடவணும்னா 150 நிமிஷத்தில் தான் அவங்களுக்கு அந்த சிவந்துப்போம் அந்த சன்ஸ்கிரீன் தடவி இருக்கிறப்போ. ஸோ எத்தனை மடங்கு அவங்க அந்த அல்ட்ரா வயலட் பியில் இருக்கலாம்ன்றது அந்த சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டரோட நம்பர். ஸோ த ஹையர் த நம்பர் த பெட்டர் இட் இஸ். அதாவது 15 வந்து 15 மடங்கு இருக்கும், 50 வந்து 50 மடங்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து அல்ட்ரா வயலட் பியிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது எஸ்பிஎஃப். நீங்கள் சொன்னது பிஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. பிஏ ப்ளஸ் பார்த்திங்கன்னா பிஏ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ் 3+ இருந்ததுன்னா அது அல்ட்ரா வயலட் ஏலிருந்து ஒரு 8 மடங்கு பாதுகாக்கக்கூடியது. இது இன்னொரு ப்ளஸ் சேர்த்துருணும், பிஏ ப்ளஸ் ப்ளஸ் ப்ளஸ் அது 16 மடங்கு அல்ட்ரா வயலட் ஏலிருந்து பாதுகாக்கக்கூடியது. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே கம்பைன் பண்ணி எஸ்பிஎஃபும் அதிகமாக பிஏ ப்ளஸ் ப்ளஸும் அதிகமாக இருந்ததுன்னா அல்ட்ரா வயலட் ஏ அண்ட் அல்ட்ரா வயலட் பி இந்த ரெண்டுத்துலேயும் இருந்தே நம்ம பாதுகாத்துக்கலாம். ஸோ நம்மளோட நேச்சர் ஆஃப் ஜாப், நம்ம எவ்வளோ நேரம் வெயில் இருப்போம் அதெல்லாம் நமக்கு தான் தெரியும் இல்லையா. அது பொறுத்து எஸ்பிஎஃப் 15 to 50 வரைக்கும் யூஸ் பண்ணலாம். 30 ஒரு நல்ல நம்பர். அதே போல் பிஏ 3+++ இல்லை 4+ இது யூஸ் பண்ணலாம்.
1: ஓகே டாக்டர், அடுத்தது நான் வந்து முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போறேன் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது ஆண்களுக்கு தனியா சன்ஸ்கிரீன் இருக்கா, பெண்களுக்கு தனியா சன்ஸ்கிரீன் இருக்கா? இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, லேடிஸோட ஸ்கின்னு ஏற்ற மாதிரி தான் அந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு, ஆண்கள்லாம் அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபேக்ட் இருக்கு டாக்டர். இப்போ சன்ஸ்கிரீனும் அந்த லிஸ்ட்ல வருமா, இல்ல அதுக்கு இவங்க யூஸ் பண்றதே யூஸ் பண்ணலாமா டாக்டர்?
0: ப்ராடக்ட் வைஸ் பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா வந்து அதாவது ஏபி அல்ட்ரா வயலட்டையே தடுக்கிறதுக்கு ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக கிடையாது. ஆனால் இது அழகு சம்மந்தப்பட்ட இது பார்த்திங்கன்னா முக்கால்வாசி ஆண்கள் வந்து ஃபங்க்ஷனாலிட்டி விரும்புவாங்க, ஓகே, அவங்க வந்து காஸ்மெட்டிக்காக ரொம்ப எதிர்பார்க்க மாட்டாங்க. சன்ஸ்கிரீன் தடவைனா கொஞ்சம் இப்போது எண்ணெய் பச தெரிகிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க அதை பற்றி ஒரி பண்ண மாட்டாங்க. பட்டு ஜென்ரலாக லேடிஸ் வந்து அதை பற்றி கொஞ்சம் ஒரி பண்ணுவாங்க, கொஞ்சம் அதை பற்றி நான் இதை தடவிட்டு போனால் என் முகத்தில் கொஞ்சம் எண்ணெய் பசை வடிகிற மாதிரி தெரியுது அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது அதில் சில சன்ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா ஜிங்க் ஆக்சைடெலாம் இருக்கிறப்போ நீங்கள் பார்க்கலாம், கிரிக்கெட் வீரர்கள்லாம் விளையாடுறப்போ வெள்ளை கலரில் தெரியும் அவங்க வீல. ஸோ அது அவங்க சன்ஸ்க்ரீன் போடுறது தான். ஆண்கள் ஜென்ரலாக அந்த அதை பற்றி தடவுறது ரொம்ப யோசிக்க மாட்டாங்க. இதே பெண் கிரிக்கெட் வீரர்கள்

0: அந்த அளவுக்கு தெரிகிற அளவுக்கு தடவை நம்ம பார்க்க முடியாது. ஏன்னா அந்த காஸ்மெட்டிக் கான்ஷியஸ்னஸ் தான் வச்சுக்கலாம். ஸோ அப்போது பார்க்குறப்போ அவங்களுக்கு தெரியக்கூடாது நான் சன்ஸ்க்ரீன் போடணும், அது இருக்கிறது தெரியக்கூடாது. ஸோ அதுலேயே நம்ம ஸ்கின் கலர்டாக ஒரு மேட் ஃபினிஷில் இருக்கிற சன்ஸ்க்ரீன், ஜெல் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன், வாட்டர் பேஸ்ட் சன்ஸ்க்ரீன், இதெல்லாமே இருக்குது. ஸோ இதற்கு தானே தவிர மற்றபடி ஆண்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் பெண்கள் யூஸ் பண்ணலாம், பெண்கள் யூஸ் பண்ணுற சன்ஸ்க்ரீன் ஆண்கள் யூஸ் பண்ணுறோம். பேசிக்கலாக வெயிலிருந்து நம்மளை அதை பாதுகாப்பு புறவுதாக்குதல்கள் ஏ மற்றும் பியிலேருந்து அதை நம்ம பாதுகாக்கணும். இதுதான் சன்ஸ்க்ரீனோட எஃபெக்ட். முக்கியமாக அரை மணி நேரம் முன்னாடி போடணும், அவசரப்பட்டு வெளியே போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தடவைனா அது வேலை செய்யாது. அந்த சன்ஸ்கிரீனோட இயற்கை
1: தான் இருக்காங்க.
0: அதான் இப்போ நமக்கு அந்த பிஏ ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொன்னது இல்லையா, அது வந்து டேனிங்க தகு. நீங்கள் இப்போ நிறைய பேர் வெளியே போகிறோம், எனக்கு டேன் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உடனே போகிறது புண்ணியமே இல்லை. சன்ஸ்கிரீன் போட்டுட்டு உடனே போனீங்கன்னா அது வேலை செய்யாது. அதனால் அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் போடணும், போட்டுட்டு 6 மணி நேரம் பிறகு போகிறது தான் சிறந்தது. அது தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஒரு கேப்போ ஒரு ஹெல்மெட்டோ போட்டு போகிறது மிக சிறந்தது.
1: ஓகே டாக்டர், இப்போ நான் நிறைய விஷயம் நம்ம வந்து பேசுகிறோம், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு அப்புறம் நம்ம மீண்டும் பேசலாம் டாக்டர்.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கயிர் ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேரம் 3:36. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம வந்து கோடைக்கால சர்ம நோய்கள் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டுருவோம். நம்ம கூட புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்களோட தான் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்து நல்லாவே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலாக அவர் சொல்றதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்லப்பா, கருப்பா இருந்தாலும் நம்ம கலையா இருக்கோம், அது மட்டும் போதும் நமக்கு, அதுவே ஒரு வரம் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்றாங்க. டாக்டர், இப்போ அடுத்துதான் நான் வந்து என்ன கேட்க போறேன் அப்படின்னா, இந்த பிக்மெண்டேஷன், அதாவது முகத்துல வந்து ரெண்டு கலராவே இருக்கும், மேல ஒரு கலர் கீழே ஒரு கலர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் முகத்துல இருக்கும் கரும்புள்ளிகள் பற்றி சொல்லுங்க டாக்டர்.
1: ஓகே, இப்போ கரும்புள்ளிகள் வந்து வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. ரொம்ப காமனான காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்துல வர பொறு, அதனால சில சமயம் இந்த முகத்துல இந்த கரும்புள்ளிகள் வரலாம். சில சமயம் ஹார்மோனல் சேஞ்சஸ், எஸ்பெஷலி லேடிஸ்க்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த வங்கு மங்குன்னு சொல்லுவோம், மெலாஸ்மான்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அதே போல் வரலாம். அது தவிர்த்து வெயிலில் சென்றாலே வெயிலால் ஏற்படக்கூடிய, நம்ம இப்போ நம்ம டேனிங் எல்லாம் பார்த்தோம், பர்ன்ஸ் பார்த்தோம், வெயிலால் போயிட்டு வெயில் அதிகமாக பட்டு அதனால் கருப்பு ஏற்படலாம். இது எல்லாமே வந்து வெயில் படக்கூடிய டைமில் இந்த நம்ம வங்காக இருந்தாலும் சரி, இந்த முகப்பொருவால் ஏற்படுற கருப்பு எல்லாமே இந்த வெயில், இந்த புறவுதாக்க எதிர்பட்டு இந்த கருப்பு எல்லாமே அதிகமாக இருக்கலாம். ஸோ இது இவை எல்லாமே முகத்தில் கருப்பாக இருக்கிறதுக்கான காரணங்கள். இன்னொன்று பார்த்திங்கன்னா, அது காமன், யாரும் யோசிக்க மாட்டாங்க, கழுத்தோட சைடில், தொடையோட இடுக்கில், இது இந்த இடம் கொஞ்சம் ஸ்கின் ரொம்ப கருப்பாயிட்டு கொஞ்சம் வெல்வெட் போத்தின மாதிரி இருக்கும், அது இந்த கருப்பு எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் எடை அதிகமாக இருந்தால் வரலாம், ஓவர் வெயிட், ஓபேசிட்டி இது மாதிரி இருந்தால் இருக்கலாம். சில சமயம் இந்த சர்க்கரை நோய், நம்ம நீரிழிவு நோய் சொல்லணும், டயபிட்டிஸ், அது இல்லை வேறு சில ஹார்மோன் பிரச்சனைகள் இருந்தால் கூட, இதே போல் இந்த அக்கந்தோசிஸ் நெகிரிகன்னு சொல்லக்கூடிய அந்த கருப்பு வந்து வரலாம். ஸோ இதுதான் காமனான ஒரு சாதாரணமான காரணங்கள் இந்த முகத்தில் கழுத்தில் ஏற்படக்கூடிய இந்த கருப்பு நிறப்புள்ளிகளுக்கு.
0: ஓகே டாக்டர், இப்போ அடுத்தது நான் வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
1: ஸ்கின் அலர்ஜி அப்போது நீங்கள் கேட்குறது வந்து வெயிலால் ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜி. ஸோ வெயிலால் ஏற்படக்கூடிய ஸ்கின் அலர்ஜி பார்த்திங்கன்னா, நாம் ஆங்கிலத்தில் பாலிமார்ஃபிக் லைட் எரப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பாலிமார்ஃபிக் லைட் எரப்ஷனா, ஆங்கிலத்தில் பாலிமார்ஃபிக்னா நிறைய விதமாக வரலாம், ஒரு பல விதமான மார்ஃபாலஜி தான் பாலிமார்ஃபிக் லைட் எரப்ஷன். ஒளியால் ஏற்படக்கூடிய தோல்வியாதி இதுதான். இது எந்த இடத்துல வரும் பார்த்திங்கன்னா, வெயில் படக்கூடிய இடங்களில் மட்டும்தான் இருக்கும். இப்போது நம்ம முழங்கையில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வெயில் படக்கூடிய இந்த எக்ஸ்டென்சார் ஆஸ்பெக்ட்னு சொல்லுவோம், இந்த முழங்கையில் உள்ளுக்குள்ள வெளி ஆஸ்பெக்டில் இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளார இருக்காது. அதே போல் கழுத்தில் இருக்கலாம், முகத்தில் இருக்கலாம், வெயில் படக்கூடிய இடங்களில் மட்டும் இந்த அலர்ஜி ஏற்பட்டு அது வந்து ஒரு அரிப்புத்தன்மையை ஏற்படுத்தும். அரிப்புத்தன்மை ஏற்படுத்தி சில சமயம் தண்ணி வடியலாம், சில சமயம் கொப்பளம் போடலாம், சில சமயம் பொறி பொறியாக இருக்கலாம், விதவிதமாக வரலாம் இது. ஆனால் வெயில் படாத இடங்களில் இது இருக்காது. இந்த மாதிரி வந்ததுன்னா நிச்சயமாக நீங்கள் ஒரு தோல் மருத்துவரை அணுகி அதற்கான சரியான வைத்தியத்தை செஞ்சாகணும். காமனாக என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தோல் மருத்துவர் அணுங்கன்னா இந்த மாதிரி வெயில் அவாய்ட் பண்ணுறதுக்கான டிப்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க, எப்படி வெயில் அவாய்ட் பண்ணணும், சன்ஸ்கிரீன் எப்படி போடணும். ஆனால் அந்த சன்ஸ்கிரீன் வெயில் அவாய்ட் பண்ணுறது மட்டுமே இந்த வியாதியை குணமாக்காது. வியாதியோட தன்மையை பொறுத்து அதுக்கு அந்த டாப்பிக்கல் ஸ்டீராய்டு என்ன சொல்லக்கூடிய சில ஆயின்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த வியாதி மேலே அந்த அலர்ஜி குறைக்கக்கூடிய அந்த ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட் போட்டால் தான் நம்ம இந்த வியாதியை குறைக்கலாம். அது தவிர்த்து இந்த வியாதி அரிப்புத்தன்மை இருக்கிறதால அந்த அரிப்பை குறைக்கக்கூடிய மாத்திரைகள், ஆன்டிஹிஸ்டமின்ஸ் மாத்திரைன்னு சொல்லுவோம், அந்த மாத்திரையும் நம்ம கொடுத்தா இந்த வியாதியை வந்து ஈஸியாக கட்டுப்படுத்தலாம். சில சமயம் அந்த வியாதியோட அரிப்புத்தன்மை தாங்காமல் சுரஞ்சி அதை இன்ஃபெக்ட் பண்ணி அது சீழ வைக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கரெக்டான டைமை மருத்துவரை அணுகினோம்னா நம்ம அதை சரி பண்ணிடலாம். இதுதான் வெயிலால் ஏற்படக்கூடிய காமனான அலர்ஜி.
0: ஓகே டாக்டர், இப்போ நம்ம வந்து இப்போ ஸ்கின்

0: அலர்ஜி ஒன்று பார்த்தோம், ஹீட் ரேஷ் அதாவது சிரங்கும் பார்த்தோம் டாக்டர். இப்போ எது எனக்கு வந்து ஹீட் ரேஷ் இருக்கா சிரங்கு இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் டாக்டர்?
1: இல்லை, சிரங்கு இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன். வேர்வையால் ஏற்படுறது வந்து உடம்பு உள்ளார கூட இருக்கலாம். இங்கே வேர்வை மடிப்பு இருக்கிற இடங்கள், இங்கே இது காமனாக கவர்டு ஏரியாஸ்லையும் இருக்கும், எக்ஸ்போஸ்டு ஏரியாஸ்லையும் இருக்கும். அதாவது வெயில் படக்கூடிய இடங்கள், வெயில் படாத இடங்களில் கூட வரலாம். ஏன்னா வேர்வை உடம்பு ஃபுல்லாக வரும். ஆனால் இந்த வெளிச்சத்தால் ஏற்படக்கூடிய, இந்த புற ஊதா கதிரால் ஏற்படக்கூடிய அலர்ஜி வந்து வெயில் படக்கூடிய இடங்களில் மட்டும்தான் வரும். ஸோ இது பார்த்து இது தோல் மருத்துவனுங்கன்னா அவர் ஈஸியாக சொல்லிவிடுவாங்க.
0: இப்போ நம்ம வந்து பார்த்தோம் டாக்டர், பிம்பிள்ஸ் ஒன்று பார்த்தோம். அதுவும் இல்லாமல் இந்த சூடு கட்டி அப்படின்னு வந்து ஃபேஸில் வரும், கழுத்தில் காதுக்கு பின்னாடிலாம் வரும். இப்போ பிம்பிள்னு நம்ம அதை ட்ரீட் பண்ணுமா, இல்லை அது சூடு கட்டியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும் டாக்டர்?
1: இப்போது வெயில் காலங்களில் மட்டும்தான் வருது, மற்ற டைமில் வரல அப்படின்னா அது சூடு கட்டியாக இருக்கலாம். ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டு பாக்டீரியா இருக்குது, ஸ்டெஃபிலோகோக்கஸ் அரியா, ஸ்ட்ரெப்டோகோக்கஸ் பேஜன்ஸ். இதனால் ஏற்படக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா சூடு கட்டியிருக்கலாம். பிம்பிள்ஸும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ தோல் மருத்துவர் அணுகுனீங்கன்னா அது தெரியும். வைத்தியம் பார்த்திங்கன்னா இது ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆன்டிபயோட்டிக் கொடுக்க வேண்டியிருக்கும். பட் பிம்பிள்ஸ்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீண்ட காலமாக வைத்தியம் பண்ணும். இந்த சூடு கட்டிக்கு ஒரு வாரம் மேக்ஸிமம் வைத்தியம் பண்ணாலே அது சரியாகிடும். ஸோ இதுதான், சூட்டு கட்டி வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கட்டியாக இருக்கும். பிம்பிள்ஸ் கூட சில சமயம் பெரிய கட்டியாக வரலாம், பட் அது வந்து ஒரு சிவியர் ஃபார்ம் ஆஃப் ஆக்னி. நம்ம டீட்டெயிலாக ஹிஸ்ட்ரி எடுத்து நம்ம எக்ஸாமின் பண்ணி பார்த்தோன்னா அந்த அவங்கள பரிசோதனை பண்ணியா நமக்கு நல்லாவே தெரியும்.
0: இப்போ பிம்பிள் வந்தால் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது டாக்டர்?
1: முக்கியமாக என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து அது ஒரு சீடு கட்டியாக வந்திருக்கு, நாம் அதை க்ளீன் பண்ணுவோம் சொல்லிவிட்டு அதை கையை வச்சு அந்த சீடு எல்லாமே நம்ம நிறைய டைம் பிதுக்கி எடுப்போம், அதை சுரண்டுவோம், இதாக ஒன்று பண்ணுவோம். அப்படி பண்ணாலே உங்களுக்கு தழும்பு வந்துடும். பள்ளமாக தழும்பு ஏற்படலாம், இல்லை கட்டி மாதிரி தழும்பு ஏற்படலாம், கருப்பு கருப்பாக ஆகலாம். ஸோ முதல்ல பிம்பிள் வந்ததுன்னா இதை பண்ணாதீங்க. சில பேர் அந்த வீட்டில் என்னெல்லாம் சாப்பிடத்து வச்சுருக்கோமோ அதெல்லாம் எடுத்து முகத்தில் வந்து ஒரு 10 மாதிரி போடுவாங்க, அதையும் தவிர்க்கிறது நல்லது.
0: ஒரு சில பேர் நம்மளுடைய எச்சம் இருக்குல்ல டாக்டர், அதே எடுத்து வைப்பாங்க, கேட்டால் அது பிம்பிள் சரியாயிடும் அப்படின்னு.
1: இல்லை இல்லை, அது ஒரு தவறான சிகிச்சை. நம்ம எச்சமே வந்து நமக்கு வந்து அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியது தான். சில பேர் பார்த்திங்கன்னா உதடு வந்து அவங்களுக்கு வறட்சியாக இருக்கும், இந்த காலத்தில் இருக்காது, பனிக்காலத்தில் இந்த வறட்சி ஏற்படும். அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாக்கு வச்சுட்டு நம்ம லிப்ஸை சுற்றி அதை வச்சு லிப்ஸை ஈரம் பண்ணுற பேர் வழின்னு சொல்லிவிட்டு நாக்கு வச்சுட்டு ஈரம் பண்ணுவாங்க. பட்டு அது பேரடாச்சிக்கலேயே வந்து அது இன்னும் அதிகமாக தான் ஆகும் அந்த ட்ரைனஸை. அந்த எச்சில் படுறது உதட சுற்றி அந்த இடம் வந்து கருப்பாகிடும். ஏன்னா எச்சிலே வந்து நமக்கு வந்து ஒரு அலர்ஜி கொடுக்கக்கூடியது தான். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் எச்சில் இல்லாமல் வைக்கக்கூடாது. அதற்கு பதில் செய்யக்கூடியது நீங்கள் வந்து தோல் மருத்துவர் அணுகி உடனே வைத்தியம் பண்ணிக்கிறது தான் நல்லது.
0: ஓகே டாக்டர். இப்போ அடுத்ததான் நான் வந்து எனக்கு என்னன்னா, இப்போ வீட்டில் என்னென்ன நம்ம வந்து செய்யலாம், ஏதாவது இந்த கோடை காலத்தில் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பராமரிக்கிறதுக்கு வீட்டில் நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் டாக்டர்?
1: வீட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று சன்ஸ்கிரீன், வீட்டு உள்ளார இருந்து வெளியே போகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரம் முன்னாடி போடணும். கதர் ஆடைகள், காட்டனால் செய்யப்பட்ட ஆடைகள், லைட் கலரில், வெள்ளை கலர், அதே போல் ஏன்னா கருப்பு எல்லாமே வந்து அப்சார்ப் பண்ணும், வந்து ஈர்க்கும், சூடை ஈர்க்கும். லைட் கலரான, கொஞ்சம் ரொம்ப டைட் ஃபிட்டிங்காக இல்லாமல் கொஞ்சம் தொலைதொலன்னு இருக்கக்கூடிய ஆடைகள். அப்போ தான் வந்து அந்த வியர்வை வந்து உலர்ந்து போகிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்குறோம். அதே போல் நிறைய தண்ணீர், ஒரு நாளைக்கு ஒரு 3.5 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். ஏன்னா நிச்சயமாக வேர்க்க போகுது, அந்த ஃப்ளூயிடை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இது எல்லாமே நம்ம வீட்டில் பண்ணலாம். சில பேர் அதான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீட்டில் சமைக்கிறது வச்சுருக்கிறது எல்லாமே எடுத்து செய்வாங்க. நிச்சயமாக இந்த எலுமிச்சம்பழம் எடுத்து தேய்க்கிறது, ஏன்னா அமிலத்தன்மை கொண்டது, செஞ்சுட்டு அது முகம் கருத்து போய் வருவாங்க. தயவு செய்து தயவு செய்யாதீங்க. அதே போல் நீங்களே போயிட்டு மருந்து கடையில், மெடிக்கல் ஷாப்பில் போயிட்டு நீங்களே தவறாக மருந்து வாங்கி பயன்படுத்தாதீர்கள். இதுதான் செய்யணும், செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை.
0: ஓகே டாக்டர். இப்போ அடுத்ததான், இப்போ நான் வந்து ஸ்கின் டாக்டரை பார்த்துட்டு அவங்க வந்து ஆயின்மெண்ட் க்ரீம் அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு ஒன் வீக் வந்து நான் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஸ்கின்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு திருப்பி அதை வந்து ரொம்ப மோசான முறும் திருப்பி அதை நம்ம யூஸ் பண்ணலாமா டாக்டர்? அதுக்குன்னு ஏதாவது நம்ம இப்போ நம்ம குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணும்போது சிரப்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஒன்ஸ் யூஸ் பண்ணால் அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போது இந்த

0: ஆயின்மெண்ட்ஸும் அதை மாதிரி இருக்குமா டாக்டர்?
1: அதை இப்போது நீங்கள் தோல் மருத்துவர் அணுகிறப்பையே அவங்க வந்து சொல்லுவாங்க, இதை வந்து எவ்வளோ நாள் பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க தெளிவாக சொல்லுவாங்க. சில சமயம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் இதை பயன்படுத்திட்டு திரும்ப வாங்க, நான் பார்த்துட்டு சொல்கிறேன்னு வாங்க. ஏன்னா வியாதி வந்து அந்த மருந்துக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு ஒன்று தெரியணும். இன்னொன்று வந்து சில ஏன் திரும்ப வர சொல்லுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, அரசு மருத்துவமனைகளில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு வாரத்துக்கு இல்லை மேக்ஸிமம் ரெண்டு வாரத்துக்கு தான் மருந்து கொடுக்கப்படும். சில வியாதிகளுக்கு வந்து இப்போ நிச்சயமாக வந்து நம்ம முகப்பருவுக்கெல்லாமே பல மாதங்கள் நம்ம வைத்தியம் பண்ணி தான் ஆகணும். அது ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ இல்லை ஒரு மாதத்தில் அது சரியாகக்கூடிய வியாதி கிடையாது. சரியாகும், பட் சரியாயிடுச்சுன்னு நம்ம நிறுத்தணும்னா திரும்ப வரும். அதனால் நம்ம அதை தொடர்ந்து வைத்தியம் பண்ணணும். இதன் மேலே இந்த பூஞ்சை பற்றி நம்ம இன்னொரு தனியாக பேசுவோம். அதுவும் வந்து நீண்ட நாட்கள் நம்ம இந்த வியாதியை வந்து நம்ம வைத்தியம் பண்ணணும். அதனால் தோல் மருத்துவர் சொல்கிறத கேட்டுட்டு நீங்களே வந்து ஓகே இது சரியாயிடுச்சு அப்படின்னு நம்ம நிறுத்திடக்கூடாது. அவங்க ஒரு வாரம் பிறகு வர சொல்கிறாங்க, வர முடியல அப்படின்னா கூட டாக்டர் என்னால் வர முடியாதுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க, இன்னும் ஒரு வாரம் இதை யூஸ் பண்ணுங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் முன்னாடியே உங்களால் வர இயலவில்லைன்னா நீங்கள் மருத்துவரை சொல்லிவிடுங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க சொல்லுவாங்க. மருத்துவர் சொல்கிற டியூரேஷனுக்கு அந்த எவ்வளோ காலமோ அதை வந்து நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும்.
0: ஓகே டாக்டர், ஒரு சிறிய விளம்பர இடையலுக்கு அப்புறம் மீண்டும் பேசணும்.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் புற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 3:47. எஃப்எம் ரெயின்போவின் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு வந்து கோடைக்கால சர்ம நோய்கள் பற்றி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுட்டு இருக்கோம். என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்லாம் கரெக்டாக வந்து டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம அதை ஆக்சுவலாக ஃபாலோ பண்ணாலே நம்ம வந்து நம்ம இந்த கோடைக்காலத்தில் நம்மளுடைய ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுமாரி உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கும் அப்படின்னு நம்புறேன். நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள் தான் நம்மளோட இன்னைக்கு இணைந்து நல்ல அழகா நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. டாக்டர், இப்ப அடுத்து நான் வந்து என்ன கேட்க போறேன் அப்படின்னா, நீங்க பூஞ்சை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த பூஞ்சைனா என்ன டாக்டர்? நம்மளுடைய ஸ்கின்ல அது வந்து எப்படி பரவும், அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர்.
1: பூஞ்சை அப்படின்னா ஆங்கிலத்துல நாம ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். இது படர்தாமரை என்ற மாதிரியும் நாம சொல்லுவோம். இது என்ன சிம்டம்ஸ், என்ன அறிகுறி கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பேருக்குள்ளே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் கொஞ்சமாக பரவக்கூடிய ஒரு தோல்வியாதி, ரொம்ப அரிப்பு இருக்கும். முக்கியமான எந்தெந்த இடங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மடிப்புகள் இருக்கக்கூடிய இடங்கள், நம்ம எங்கே வேணாலும் இருக்கலாம், உடம்பில் எங்கே வேணாலும் இருக்கலாம். இது இது ஏன் வருது இந்த சம்மரில், இந்த கோடை காலத்தில் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, ஈரப்பதம் மற்றும் வியர்வை, அப்புறம் இந்த சூடான என்விரான்மெண்ட், இது எல்லாமே சேர்ற டைமில் இந்த பூஞ்சையை வந்து நம்ம தோலில் வளர்கிறதுக்கான நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சு போகுது. அது மட்டும் இல்லாமல் டைட் ஃபிட்டிங் க்ளாத்ஸ், ரொம்ப ஈர்க்கமாக உடை அணிஞ்சிருக்கும் அப்படின்னா, அதுவும் ஒரு நல்ல ஃபேவரபுளான ஒரு என்விரான்மெண்ட், இந்த பூஞ்சை வளர்கிறதுக்கான ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையாக மாறிப்போகுது. அந்த டைமில் இந்த இது இந்த பூஞ்சை பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் இருக்கலாம். இந்த பூஞ்சை வந்து மண்ணில் இருக்கலாம், இல்லை பிற மனிதர்கள்கிட்ட இருக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பெட் அனிமல்ஸ், அதாவது வீட்டில் நம்ம நாய் இல்லை பூனை எதாவது வளர்க்கலாம், அதுங்கக்கிட்ட கூட நமக்கு வரலாம். இதை வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்கும். தோல் உள்ளாரெல்லாம் போகாது, மேல் மட்டத்திலே தான் இருக்கும், ஆனால் ரொம்ப தீவிரமாக அரிப்பு கொடுக்கும். ஸோ இதை நம்ம ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சோம்னா, நம்ம வெறும் மருத்துவ அணுகுணம்னா ஆயின்மெண்ட்டு க்ரீம்லேயே நம்ம குணப்படுத்திடலாம். பட் நிறைய டைம் என்ன பண்ணுறாங்க பேஷண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறது. தோல் மருத்துவர்கள் உலக அளவில் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சாதாரண பூஞ்சை இன்ஃபெக்ஷன் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியல. காரணம், நம்ம நோயாளிகள் போய் மருந்துகத்தில் போயிட்டு அவங்களாக வந்து சில மருந்துகள் வாங்குகிறாங்க. நிறைய மருந்துகள், சில மசாலா மருந்து எல்லாமே இருக்குது. அந்த மருந்தில் பார்த்திங்கன்னா, ஒரு ஆன்டி பாக்டீரியல், ஒரு ஆன்டி ஃபங்கல், ஒரு ஆன்டி வைரல், ஒரு ஸ்டீராய்டு. ஸோ இன்ஃபெக்ஷன் இருக்கிறப்போ நம்ம ஸ்டீராய்டு தடவக்கூடாது. ஏன்னா அது இன்ஃபெக்ஷனோட அது தன்மை இன்ஃபெக்ஷனை குறைக்காது, ஆனால் இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய அந்த இதை மட்டும்தான் நாம் குறைக்கும். இன்ஃபெக்ஷனால் ஏற்படக்கூடிய அந்த

0: இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம், அந்த வீக்கத்தை மட்டும்தான் குறைக்கும். அப்போ நாம் அந்த ஸ்டீராய்டு தடவுறப்போ நமக்கு இந்த இன்ஃபெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னு நாம் நினைப்போம், ஆனால் அது ஆக்சுவலாக போகலை. அந்த அது மட்டும் இல்லாமல் ஸ்டீராய்டு தடவுறப்போ நம்ம உடம்போட இம்யூனிட்டியும் குறையும். ஸோ அந்த இம்யூனிட்டி குறையிறப்போ அந்த கிருமி இன்னும் நல்லா வளரும். ஸோ அந்த கிரீமை நிறுத்தின உடனே அதிகமாக பரவும். ஸோ இந்த ஸ்டீராய்டு கிரீம் கூட சேர்ந்து அந்த ஆன்டிஃபங்கல் இருக்கிறப்போ அந்த ஆன்டிஃபங்கலுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ், அதாவது அந்த மருந்து இனிமேல் அந்த கிருமிக்கு வேலை செய்யாது. ஸோ நம்மக்கிட்டே குறிப்பிட்ட அளவு மருந்து தான் இருக்குது. ஸோ உலக அளவில் இந்த பிரச்சனை இருக்குது. நிறைய டைம் நம்ம இந்த ஸ்டீராய்டோடு கலந்து பண்ணுறப்போ இது, அதனால் இந்த பூஞ்சை நோய் வந்ததுன்னா ஆரம்பத்துலேயே தோல் மருத்துவர் அணுங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மருந்துகள் கொடுத்து சரி பண்ணலாம். இன்னொன்று, இந்த கிருமி வந்து நம்ம தோலில் ரொம்ப நேரம் இருக்கும். நாம் வந்து மினிமம் ஒரு 6 வாரம் இதுக்கான வைத்தியம் பண்ணணும். 6 வாரம் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக வந்து வியாதி குணமாகிடுது அப்படின்னா கூட நமக்கு அந்த குணமான பிறகு இன்னும் ஒரு 2 வாரம் அதை வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ணால் தான் அந்த பூஞ்சை திரும்ப வராது. அதனால் மினிமம் 6 to 8 weeks, ஒரு 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் அந்த பூஞ்சைக்கு நம்ம வைத்தியம் செஞ்சாகணும்.
1: ஓகே, இந்த பூஞ்சை வந்தாலே நம்ம வந்து உடனே மருத்துவரை அணுக வேண்டும்.
0: ஆமாம். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரே வீட்டில் நிறையா திங்ஸ் ஷேர் பண்ணுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோப் ஷேர் பண்ணலாம், இல்லை டவல் ஷேர் பண்ணணும். நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் இது நார்மலாக நடக்கக்கூடியது தான். ஸோ ஒருத்தவங்களும் வந்ததுன்னா அப்படியே மற்றவங்களுக்கு வந்துடும். அதனால் நம்ம இது வந்ததுன்னா உடனே வைத்தியம் பண்ணால் மற்றவங்களுக்கு வராமல் தடுத்துக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததான் நான் வந்து என்ன கேட்கணும்னா, இந்த வியர்வையினால ஏற்படும் உடல் துர்நாற்றம் பற்றி சொல்லுங்கள் டாக்டர்.
0: ஓகே, வியர்வை மட்டுமே துர்நாற்றம் கொடுக்காது. ஏன்னா வியர்வை பார்த்திங்கன்னா வெறும் ஒரு உப்பு தண்ணீர் தான், ஸ்கின் உள்ளாரிருந்து அந்த வியர்வை சொற்பில் வருது. ஆனால் நிச்சயமாக வியர்வையினால் துர்நாட்டம் ஏற்படலாம். ஏன் இப்படி பார்த்திங்கன்னா, அந்த வியர்வை வர்றப்போ நம்ம ஸ்கின்ல இருக்கிற பாக்டீரியா கூட மிக்ஸ் ஆகி அந்த பாக்டீரியா அந்த வியர் கூட கலந்து அந்த துர்நாற்றம் ஏற்படுத்தலாம். சில பேருக்கு பார்க்கலாம், நமக்கு அவங்க காலணி அணிஞ்சிருப்பாங்க, ஷூ போட்டிருப்பாங்க, அந்த ஷூ போட்டு அந்த ஷூ ரிமூவ் பண்ணுறப்பே அந்த அளவுக்கு ஒரு சில ஒரு துர்நாற்றம் வீசும். அது சில பேர் மற்ற இடங்களே அந்த மாதிரி துர்நாற்றம் வீசலாம். ஸோ இப்போ இது காரணம் பார்த்திங்கன்னா இது பாக்டீரியா, வியர்வை மட்டும் கிடையாது. ஸோ வியர்வை கண்ட்ரோல் பண்ணுறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம அந்த டஸ்டிங் பவுடர், ஏன்னா அந்த வியர்வை உறிஞ்சிக்கணும். அது தவிர்த்து ஆன்டிபாக்டீரியல் க்ரீம்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த பாக்டீரியா கண்ட்ரோல் பண்ண. அதேபோல் குளிக்கும்பொழுது ஆன்டிபாக்டீரியல் சோப்பு இருக்குது, அந்த மாதிரி சோப்பு பயன்படுத்தினா அந்த பாக்டீரியாவோட வளர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்தினா நிச்சயமாக அந்த துர்நாற்றத்தை வந்து நம்ம குறைக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ அடுத்ததான் இப்போ நீங்கள் வந்து சோப்பு அப்படின்னு வந்து சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி வருது, என்னென்னா இப்போ நம்ம ஒரு சில சோப் வந்து யூஸ் பண்ணுவோம் டாக்டர், அது நம்மளுக்கு ஸ்கின்ல அலர்ஜி வந்து கொடுக்கும். அதேமாதிரி ஷாம்பு நம்ம யூஸ் பண்ணும்போது தலைக்கும் அலர்ஜி வரும், அந்த நிறையா இதெல்லாம் வரும். அது நம்மளுக்கு அலர்ஜியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் டாக்டர்? இப்போ எனக்கு அரிக்குது அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம சோப்பை பண்ணலாமா, இல்லை வேறு ஏதாவது அதுக்கான இது இருக்கா டாக்டர்?
0: நிச்சயமாக நம்ம பார்த்தோன்னா சோப்பு ஜென்ரலாக நம்ம ஒரு வழக்கமாக ஒரு பிராண்ட் சோப்பு தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இன்கேஸ் நம்ம புது பிராண்டை மாறுறோம் அப்படின்றப்போ அலர்ஜினாலே முக்கியமாக அது கூடயே வரக்கூடிய ஒரு சிம்டம் பார்த்திங்கன்னா அரிப்பு, மற்றபடி தோல் ஏதாவது ரேஷ் ஏற்படலாம். இன்கேஸ் அந்த மாதிரி எதாவது வந்தது, நீங்கள் புது சோப் போகிறீங்க, புது ஷாம்பு போகிறப்போ அப்படி வந்தது அப்படின்னா நாம் அதை தவிர்த்துட்டு முன்னாடி என்ன சோப்பு யூஸ் பண்ணணுமோ அது யூஸ் பண்ணுறது பெட்டர். பட் அது வந்து ரொம்ப ரேர் தான். இன்கேஸ் அந்த மாதிரி எதாவது இருக்குது, ஏன்னா நம்ம ஸ்கின்னோட pH பார்த்திங்கன்னா ஒரு அசிடிக் pHஆக இருக்கும். நம்ம சோப்புன்னு பார்த்திங்கனாலே சோப்புன்றது வந்து ஒரு அல்கலி, அதாவது pHன்றது ஆசிடாக அல்கலியான முடிவு பண்ணக்கூடிய சோப்பு. சோப்போட pH வந்து யூஸ்வலி வில் பி அபோவ் 7. ஸோ நம்ம ஸ்கின் சில சமயம் அந்த அல்கலி pHல இருக்க சோப்பு வந்து டேமேஜ் பண்ணலாம். அதுமாதிரி சென்சிட்டிவான ஸ்கின் இருக்கிறவங்க வந்து pH கம்மியான, அது பை டெஃபினேஷன் அது சோப் கிடையாது, நம்ம பாத்திங் பார்னு சொல்லுவோம். அது மாதிரி சிண்டட் பேஸ்ட் பாத்திங் பார்லாம் இருக்குது. ஸோ அதே போல் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த வியர்வை நாற்றம் இருக்குது அப்படின்னா ஆன்டிபாக்டீரியல் மிக்ஸ் பண்ண பாத்திங் பார் இருக்குது. அதே போல் நம்ம உடம்போட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த கோடை காலத்தில் நம்ம சோப் பயன்படுத்திக்கலாம்.
1: ஓகே டாக்டர், இப்போ கோடை காலத்தில் வந்து எத்தனை முறை குளிக்கணும் டாக்டர்? ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க, எனக்கு வேர்க்குது நான் குளிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் குளிக்கணும்னாலே சோம்பேறியாக இருக்குது எனக்கு, நான் ஏன் குளிக்கணும் அப்படிம்பாங்க. அது எத்தனை முறை குளிக்கணும், இல்லை குளித்தா நல்லதா? அது
0: நிச்சயமாக குளித்தா நல்லதா, குளித்தா தவறு எதுவும் கிடையாது. 2 முறை குளித்தால் காலை 1 முறை, வேலைக்கு சென்று விட்டு இல்லை பள்ளிக்கு சென்று விட்டு திரும்பும்பொழுது 1 முறை குளித்தால் நல்லது. ஏன்னா 1 நாள் முழுக்க அந்த வேர்வை சேர்ந்துருக்கும், அதை வந்து நம்ம எடுக்கிறது நல்லது தான். அட்லீஸ்ட் 1 நாளைக்கு 1 முறை மினிமம் 1 முறை குளிக்கணும், 2 முறை குளித்தால் நல்லது. அதை தாண்டி நிறைய குளிக்க தேவையில்லை, 1 நாளைக்கு 2 முறை.

0: நல்ல ஒரு ஜெல் என்ற நல்ல தண்ணீரில் குளித்தாலே போதும்.
1: ஓகே டாக்டர், நம்ம வந்து நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நீங்கள் கடைசி ஏதாவது இந்த கோடை காலத்தில் நம்ம இப்போலாம் இருங்க கொஞ்சம் நம்மளுடைய ஸ்கின்னை பார்த்துக்கணும் அப்படின்னு ஏதாவது நீங்கள் சொல்ல விரும்புகிற விஷயம் ஏதாவது இருக்கா டாக்டர்?
0: ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதை மட்டும் நான் திரும்ப ஒரு சமரி மாதிரி சொல்கிறேன். கோடை காலத்தில் நம்ம முடிந்த வரைக்கும் வெளியே போகும்பொழுது அந்த பகல் 11 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத பட்சத்தில் நம்ம வெளியே செல்லும் பொழுது ஒரு கதர் ஆடைகள், லூஸ் ஃபிட்

0: பொழுது அந்த பகல் 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத பட்சத்தில் நாம் வெளியே செல்லும் பொழுது ஒரு கதர் ஆடைகள், லூஸான லூஸ் ஃபிட்டிங் காட்டன் கிளாத், ஒரு நல்ல ஒரு வெள்ளை நிறத்தில் அணிந்து செல்வது நல்லது. அடுத்தது, வெளியே செல்லும் முன் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சன்ஸ்கிரீன் அணிந்து கொள்வது நல்லது. அது தவிர்த்து கைக்கு, இருசக்கர வாகனத்தில் செல்கிறோம்னா கைக்கு கையுறை பயன்படுத்திக்கலாம், தலைக்கு தொப்பி, முகக்கவசம் அணிந்து கொள்ளலாம், சன்கிளாஸஸ் கண்ணுக்கு ப்ரொடெக்ஷனுக்கு அது போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே போட்டுட்டு நாம் போயிட்டு முடிந்த வரைக்கும் வெயிலை எப்படி தவிர்க்க முடியுமோ தவிர்த்துக்கலாம். அதே போல் போதுமான அளவுக்கு தண்ணீர், 2-3 லிட்டர் தண்ணீர் குடித்துக்கலாம். நிறைய வேர்க்கிறது அப்படின்னா நம்ம ஒரு டஸ்டிங் பவுடர் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை பண்ணிட்டு இருந்தாலே நம்ம முக்கியமாக அதே போல் 2 முறை குளிக்கிறது, முகம் கழுவுது ஒரு நாளைக்கு 1-3 முறை ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்டாலே போதும், நம்ம வெயிலிருந்து ஏற்படுற தாக்கத்தை நாம் வந்து தவிர்த்துலாம். இன்ஃபெக்ஷன் எதாவது வருது அப்படின்னா அதை உடனே நம்ம தோல் மருத்துவர் அணுகி சரி பண்ணிடலாம். இது மட்டும் செஞ்சாலே போதும்.
1: ஓகே டாக்டர், நிறைய விஷயங்களை வந்து நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி.
1: நேர்களே, நம்ம இன்னைக்கு வந்து கோடைக்கால சர்ம நோய்கள் பற்றி தான் நிறைய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். வெயிலில் இதை போகிறவங்க எப்படி இருக்கணும், வெயிலில் வேலை செய்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து டாக்டர் சொன்னாங்க. நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நம்ம வந்து டாக்டர் சொன்னதை கேட்கணும் அப்படின்றது வந்து என்னோட சின்ன கோரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். நம்ம புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர், தோல் மருத்துவத்துறை தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் உதயசங்கர் அவர்கள் தான் இன்னைக்கு பங்கேற்று நம்ம நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர்.
0: நன்றி.
1: நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் வருது, கேட்கலாம்.
2: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
3: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
2: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாகவும், முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வையாபுரி மணிகண்டன் 952 வாக்குகள் வித்தியாசத்திலும், அரியாங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன் 602 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ் 4061 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார் 1970 வாக்குகள் வித்தியாசத்திலும், லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வி பி சிவக்கொழுந்து 1417 வாக்குகள் வித்தியாசத்திலும், நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ராஜவேலு 6689 வாக்குகள் வித்தியாசத்திலும், காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு பி ஆர் என் திருமுருகன் 2653 வாக்குகள் வித்தியாசத்திலும், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் 4568 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் திருபுவனை தொகுதியில் போட்டியிட்ட திருமதி கோபிகா 907 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மன்னாடிப்பட்ட தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் 6110 வாக்குகள் வித்தியாசத்திலும், நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திரு மீனாட்சி சுந்தரம் 2018 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு கல்யாணசுந்தரம் 517 வாக்குகள் வித்தியாசத்திலும், ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட்ட திரு வி பி ராமலிங்கம் 887 வாக்குகள் வித்தியாசத்திலும், முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு ஜான்குமார் 465 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 850 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் பாகூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில்குமார் 276 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளார். உசுறு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 4018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் 4783 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணவெளி தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்ட திரு ராமு 1900 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். மேலும் நேய மக்கள் கழகத்தின் சார்பின் உருளையன்பேட்டையில் போட்டியிட்ட திரு நேரு என்கிற குப்புசாமி 1155 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 4 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வான்மதி. மேற்குவங்கம், அசாம், கேரளம், தமிழகம் ஆகிய 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்டு அக்கட்சி

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 4:04 எட்டு நொடிகள். நேயர்கள் அனைவருக்கும் சூப்பரான மாலை வணக்கம். திரை இசை நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே விஜய்.

0: விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சி தொகமாக பாடல் கேட்கலாம். யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து பாடிய பாடல் புதுப்பேட்டை திரைப்படத்திற்காக.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: தங்க நகைகளுக்கு சேதாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
0: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் சரியாக 4:17:20. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. திரை இசையில் இனி ஒலிக்க வரும் பாடல் ஜி வி பிரகாஷ்குமார், அனுஷ்கா, மஞ்சந்தனா இணைந்து பாடியது உன்னாலே உன்னாடே திரைப்படத்திற்காக.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரைசை நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். யுவன் சங்கராஜா இசையமைத்து ஹரிஷ் ராகவேந்திரா சின்மையை இணைந்து பாடிய பாடல், ஒரு கல்லூரியின் கதை திரைப்படத்திற்காக ஒரு சூப்பரான பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

திரை இசை நிகழ்ச்சியினை பாடல்களுக்கு கேட்கலாம். ஸ்ரீனிவாஸ் ஸ்ரீ மதுமிதா இணைந்து பாடிய பாடல் உள்ளம் கேட்குமே திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக 4:28.

0: டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா சர்டிபிகேட் கொடுப்பாங்க, ஆனா தங்க நகை வாங்கினா சர்டிபிகேட் எல்லாம் இல்லையா?
1: இருக்கு, சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ்ல முதல் முறையா 6-digit HUID சர்டிபிகேட் நீங்க வாங்குற ஜுவல்லரி போட்டோட கொடுக்கறாங்க.
0: சிவவெளி விலாஸ் ஜுவல்லர்ஸ், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் விழுப்புரம்.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரை இசை நிகழ்ச்சியை. நேரம் சரியாக 4:33:48. திரை இசை நிகழ்ச்சியில் நீ பாடலுக்கு கேட்கலாம். ஸ்ரீராம் பார்த்தசாரதி, பாம்பே ஜெயஸ்ரீ இணைந்து பாடியது கஜினி திரைப்படத்திற்காக.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்டு இருக்கீங்க திரையிசை நிகழ்ச்சிய. நேரம் சரியாக 4:49 திரையிசை நிகழ்ச்சியில் நீ பாடலுக்கு கேட்கலாம். சி சத்யா சின்மயி இணைந்து பாடியது ராங்கி திரைப்படத்திற்காக.

0: தொடர்வது 5 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் வான்மதி. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வையாபுரி மணிகண்டன், அரியாங்குப்பம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ஐயப்பன், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ், வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார், லாஸ்பேட்டை தொகுதியில் திரு வி பி சிவக்கொழுந்து, நெட்டப்பாக்கம் தொகுதியில் திரு ராஜவேலு, காரைக்கால் வடக்கு தொகுதியில் திரு பி ஆர் என் திருமுருகன், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மங்களம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரங்கசாமி 1249 வாக்குகள் வித்தியாசத்திலும், திருபுவனை தொகுதியில் போட்டியிட்ட திருமதி கோபிகா 27 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மன்னாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் மற்றும் நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திரு மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு ஜான்குமார் 465 வாக்கு

வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 850 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு விக்னேஷ் கண்ணன் 287 வாக்குகள் வித்தியாசத்திலும், காலாப்பட்ட தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில் என்கிற ரமேஷ் 226 வாக்குகள் வித்தியாசத்திலும், பாகூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில்குமார் 1556 வாக்குகள் வித்தியாசத்திலும், காரைக்கால் தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு நாஜிம் 132 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளனர். ஊசுடு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 4018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் 10205 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மணவெளி தொகுதியில் தாவேக சார்பில் போட்டியிட்ட திரு ராமு 3093 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மேலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு அன்பழகன் 1026 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நேயம் மக்கள் கழகத்தின் சார்பில் உருளையன்பேட்டையில் போட்டியிட்ட திரு நேரு என்கிற குப்புசாமி 1201 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 5:04. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேடி பில்லா கிளடிரங்க திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:13, 12:00. எஃப்எம் ரெயின்போவின் திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். ஜாவேத் அலி மற்றும் மதுஸ்ரீ குரல்ல சர்வம் திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. திரை இசை நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். ஹரிஷ் ராகவேந்திரா குரல்ல கோடம்பாக்கம் திரைப்படத்திலிருந்து.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் 5:45 நிமிடம். திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். அஜினேஷ் லோக்நாத் குரல்ல ரிச்சி திரைப்படத்திலிருந்து.

0: கொலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் யாகவராயினும் நாகாக்கா திரைப்படத்திலிருந்து.

0: தொடர்வது மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளது. அசாமில் வெளியான சட்டமன்ற தேர்தலின் முடிவின்படி ஆளும் பிஜேபி அரசு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. இனி விரிவான செய்திகள். உத்தரப்பிரதேச மாநில பிரயாக்ராஜில் தொழில்நுட்ப காட்சி மற்றும் கருத்தரங்கினை மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று தொடக்கி வைத்தார். ரக்ஷா திரிவேணி சங்கம் என்னும் தொழில்நுட்பம், தொழில்துறை மற்றும் வீரர்கள் ஒன்றிணையும் இடம் என்னும் பொருளில் இந்த கண்காட்சி நடைபெற்றது. இந்த கண்காட்சியில் சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள், தனியார் பாதுகாப்பு தொழில்நுட்ப நிறுவனங்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மற்றும் நாடு முழுவதிலும் இருந்து ராணுவத்தில் பணியாற்றும் கண்டுபிடிப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். 3 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் 250 மேற்பட்ட கண்டுபிடிப்புகள் மற்றும் தொழில்நுட்பங்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் நடந்து வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட அக்கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான திரு

சாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வையாபுரி மணிகண்டன், அரியங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ், வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார், லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வி பி சிவக்கொழுந்து, நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ராஜவேலு, காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு பி ஆர் என் திருமுருகன், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மங்களம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரங்கசாமி 1249 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளனா்.

0: முன்னிலையில் உள்ளார். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மண்ணாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் மற்றும் நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திரு மீனாட்சி சுந்தரம் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு ஜான்குமார் 2371 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளார். நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 850 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் திரு விக்னேஷ் கண்ணன் 287 வாக்குகள் வித்தியாசத்திலும், காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில் என்கிற ரமேஷ் 226 வாக்குகள் வித்தியாசத்திலும், பாகூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு செந்தில்குமார் 1556 வாக்குகள் வித்தியாசத்திலும், காரைக்கால் தெற்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு நாஜிம் 132 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளனர். ஊசுடு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 4018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் 10205 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலோடு கர்நாடக மாநிலத்தின் பஹால்காட், தேவனாகிரி தெற்கு, நாகாலாந்து மாநிலத்தின் கோரிடேங், திரிபுராவின் தர்மாநகர், குஜராத் மாநிலத்தில் அம்ரத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ராகூரி, பாராமதி ஆகிய 7 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இதில் பிஜேபி 4 தொகுதிகளிலும் காங்கிரஸ் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மகாராஷ்டிராவின் பாராமதி தொகுதியில் போட்டியிட்ட மாநிலத்தின் துணை முதலமைச்சரும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளருமான திருமதி சுனேத்ரா அஜித் பவார் 121,000 மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாறு படைக்க தயாராக உள்ளது. மாநிலம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளில் டிவிகே 105 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 3 இடங்களை கைப்பற்றியுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
1: மாநிலத்தில் நிலவும் கடுமையான மும்முனை போட்டியில் 5 தொகுதிகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 229 தொகுதிகளின் நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. தேர்தல் ஆணையத்தின்படி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆளும் திராவிட முன்னேற்ற கழகம் 53 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அதே நேரத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 45 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பாமக 4 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் 4 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 1 தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 2 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 9 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. முக்கிய வேட்பாளர்களில் சென்னையில் உள்ள தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் போட்டியிடும் தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் 22 சுற்று வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு வி எஸ் பாபுவை விட சுமார் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார்.
0: சென்னையில் உள்ள சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் 11 சுற்று வாக்குப்பதிவிற்கு பிறகு தாவைக்காவை சேர்ந்த திரு செல்வத்தை விட சுமார் 4300 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். 10 கட்ட வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளிலும் தாவைக்கா தலைவர் திரு விஜய் கணிசமான முன்னிலையை தக்கவைத்துக் கொண்டுள்ளார். இது சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் சிறப்பான அறிமுகத்தை மேலும் வலுப்படுத்தியுள்ளது. திருச்சி கிழக்கில் விஜய் திமுக வேட்பாளரான திரு இனிகோ இருதயராஜை விட 13,000 மேற்பட்ட வாக்குகள் பெற்று முன்னிலை வகிக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் திமுக வேட்பாளரான திரு சேகரை விட தாவைக்கா தலைவர் சுமார் 41,000 வாக்குகள் அதிகம் பெற்று முன்னிலை வகிக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளரும் மத்திய இணை அமைச்சருமான டாக்டர் எல் முருகன் தாவைக்கா வேட்பாளர் திருமதி கமலியை விட சுமார் 7,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தங்கியுள்ளார். சமீபத்தில் திமுகவில் இணைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் போடிநாயக்கனூர் தொகுதியில் 5335 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook

0: பக்கத்தையும் @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
1: செய்திகள் தொடர்கின்றன. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி வெற்றியை நோக்கி செல்கிறது. மொத்தமுள்ள 294 சட்டமன்ற தொகுதிகளில் 293 தொகுதிகளுக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது. அனைத்து 293 தொகுதிகளுக்குமான நிலவரங்கள் தற்போது கிடைத்துள்ளன. பிஜேபி 4 இடங்களை கைப்பற்றி 194 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அதே சமயம் திரிணாமுல் காங்கிரஸ் இதுவரை 1 இடத்தை கைப்பற்றி 88 இடங்களிலும், சிபிஎம் 1 இடத்திலும், மற்ற கட்சிகள் 4 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு பிறகு நடைபெறும் முதல் தேர்தலில் 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியை சந்திக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேற்குவங்க முதலமைச்சரும் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவருமான மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் தனது பிஜேபி போட்டியாளர் சுவேந்தர் அதிகாரியை விட முன்னிலை வகிக்கிறார். அதே நேரத்தில் நந்திகிராம் தொகுதியில் சுவேந்தர் அதிகாரி முன்னிலை வகிக்கிறார். தற்போதைய பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் திருமதி அக்னிமித்ரா பால் அசன்சோல் தஷின் தொகுதியில் திரிணாமுல் காங்கிரசின் தபஸ் பானர்ஜியை விட முன்னிலை வகிக்கிறார். தெற்கு கொல்கத்தாவில் இடதுசாரிகளின் கோட்டையாக இருந்த ஜாதவ்பூர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சர்வாரி முகர்ஜி திரிணாமுல் காங்கிரஸ் போட்டியாளரை விட முன்னிலையில் இருக்கிறார். ஆர்ஜி கர் பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை வழக்கில் பாதிக்கப்பட்ட மருத்துவரின் தாயாரான பிஜேபி வேட்பாளர் ரத்னா தேப்நாத் பனிஹாட்டி தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். ஜனதா உன்னயன் கட்சி தலைவர் ஹுமாயூன் கபீர் நவுடா தொகுதியில் முன்னிலை வகிக்கிறார். மேற்கு வங்கத்தில் அடுத்த அரசை பிஜேபியே அமைக்கும் என்று பிஜேபி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சுவேந்தர் அதிகாரி திட்டவட்டமாக தெரிவித்தார். திரிணாமுல் காங்கிரஸ் தொடர்ந்து 4வது முறையாக ஆட்சியை தக்கவைக்க இலக்கு வைத்துள்ள நிலையில் பிஜேபி மாநிலத்தில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்காக மத்திய ஆயுத காவல்படையை சேர்ந்த 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீரர்களும் மாநில காவல்துறையினரும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அசாமில் தொடர்ந்து 3வது முறையாக பிஜேபி ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ளும் நிலையில் உள்ளது. மொத்தமுள்ள 126 சட்டமன்ற தொகுதிகளில் 39 தொகுதிகளுக்கான முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த கூடுதல் தகவல்கள்.
2: அசாமில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி 31 இடங்களையும், அதன் கூட்டணி கட்சியான அசாம் கன பரிஷத் 2 இடங்களையும், போடோலாந்து மக்கள் முன்னணி 5 இடங்களையும் கைப்பற்றியுள்ளன. மறுபுறம் அகில இந்திய ஐக்கிய ஜனநாயக முன்னணி 1 இடத்தை பெற்றுள்ளது. மீதமுள்ள 87 தொகுதிகளுக்கான நிலவரங்களின்படி பிஜேபி 60 இடங்களிலும், அதன் கூட்டணி கட்சியான அசாம் கன பரிஷத் 8 இடங்களிலும், போடோலாந்து மக்கள் முன்னணி 9 இடங்களிலும், காங்கிரஸ் 19 இடங்களிலும், ஏஐயுடிஎஃப் 1 இடத்திலும், ராய்ஜோர்தல் 2 இடங்களிலும், மற்றவை 2 இடங்களிலும் முன்னிலை வகிக்கின்றன. 126 உறுப்பினர்களை கொண்ட அசாம் சட்டமன்றத்தில் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களின் எண்ணிக்கை 64 ஆகும். ஜலுக்பாரி தொகுதியில் பிஜேபி வேட்பாளரும் முதலமைச்சருமான திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா காங்கிரஸ் வேட்பாளரான திருமதி பிதிஷா நியோக்கை விட முன்னிலை வகிக்கிறார். ஜோர்ஹாட் தொகுதியில் பாஜக வேட்பாளர் திரு ஹிதேந்திரநாத் கோஸ்வாமி அசாம் காங்கிரஸ் தலைவர் திரு கௌரவ் கோகோயை தோற்கடித்துள்ளார்.
1: ஜாகிரோடு தொகுதியில் பிஜேபி அமைச்சர் திரு பிஜூஷ் ஹசாரிகா காங்கிரசின் திரு சி புபுல் தாஸை விட முன்னிலை வகிக்கிறார். மாநிலத்தில் உள்ள 126 தொகுதிகளுக்குமான வாக்குப்பதிவு 9 ஆம் தேதி நடைபெற்றது. இதில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிகபட்சமாக 85.96% வாக்குப்பதிவு பதிவானது. ஆளும் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முக்கிய அங்கங்களாக அசோம் கன பரிஷத் மற்றும் போடோ மக்கள் முன்னணி ஆகியவை உள்ளன. புதுடெல்லியில் புதிதாக திறக்கப்பட்ட அருணாச்சல நிவாஸ் அருணாச்சல பிரதேச மக்களுக்கு வழங்கப்படும் ஆதரவை வலுப்படுத்துவதில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக திகழ்வதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ இன்று தெரிவித்தார். இந்த அருணாச்சல நிவாசை அருணாச்சல பிரதேச முதலமைச்சர் பேமா காண்டு திறந்து வைத்தார். இது வீட்டிற்கு வெளியே ஒரு வீடு போல செயல்படும் என்றும் நாட்டின் தலைநகருடனான பிணைப்பை வலுப்படுத்தும் என்றும் திரு ரிஜிஜூ தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைக்குள் நுழைவதற்கு எதிராக அமெரிக்காவை ஈரான் எச்சரித்துள்ளதுடன் அப்பகுதிக்குள் நுழைய மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு முயற்சியும் பலவந்தமாக எதிர்கொள்ளப்படும் என்றும் கூறியுள்ளது. இந்த முக்கிய கப்பல் போக்குவரத்து பாதையை அணுகும் எந்த ஒரு வெளிநாட்டு ஆயுதப் படைகளும் குறிப்பாக அமெரிக்க படைகள் குறிவைக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. ஹார்முஸ் நீரிணையின் பாதுகாப்பு ஈரானின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளது என்றும் கப்பல்களின் பாதுகாப்பான பயணத்திற்காக தனது ராணுவத்துடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் என்றும் ஈரானிய ராணுவம் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இந்த நீர்வழியில் சிக்கியுள்ளதாக கூறப்படும் கப்பல்களுக்கு உதவுவதற்காக இன்று முதல் தனது நடவடிக்கைகளை தொடங்குவதாக அமெரிக்கா அறிவித்ததை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் மாலத்தீவுக்கும் இடையே கல்வி, சுகாதாரம், விளையாட்டு, இளைஞர் மேம்பாடு உள்ளிட்ட 7 துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் இன்று கையெழுத்தாகியுள்ளன. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸ், இலங்கை அதிபர் திரு

அனுரகுமார திசநாயகாவுடன் இன்று நடத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. முன்னதாக இலங்கை தலைநகர் கொழும்புவில் மாலத்தீவு அதிபருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இவ்விரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால உறவுகளை மேம்படுத்தும் வகையில் மாலத்தீவு அதிபர் திரு முகமது முய்ஸ் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. வெளியாகியுள்ள சட்டமன்ற தேர்தலின் முடிவுகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை காட்டுவதாக ஆந்திர மாநில முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். வளர்ந்த இந்தியா என்னும் தொலைநோக்கு பார்வையை கொண்ட தேசிய ஜனநாயக கூட்டணியின் போது மக்கள் வைத்துள்ள அபிமானத்தை பிரதிபலிப்பதாகவும், அனைவரும் இணைவோம், அனைவரும் உயர்வோம், அனைவரின் நம்பிக்கையை பெறுவோம் என்னும் கொள்கையை பின்பற்றுவதாகவும் இந்த தேர்தல் முடிவுகள் அமைந்துள்ளதாக திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இளம் வாக்காளர்கள் வளர்ச்சியும் நம்பகத்தன்மை மற்றும் வலுவான அரசு அமைய வேண்டும் என்ற மக்களின் எண்ணமும் இந்த வெற்றியின் மூலம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். இந்த மாபெரும் வெற்றிக்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பிஜேபி தேசிய தலைவர் திரு நிதின் நபின், தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள், கட்சி தொண்டர்கள் மற்றும் வாக்காளர்களுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்க உள்ளது. தமிழகத்தில் திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 108 தொகுதிகளில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சியில் இருந்த திரிணமூல் காங்கிரஸ் கட்சி இந்த சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்துள்ளது. அசாமில் வெளியான சட்டமன்ற தேர்தலின் முடிவின்படி ஆளும் பிஜேபி அரசு ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 6:25. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான மாலை வணக்கத்தோடு மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே விஜய். நிகழ்ச்சியில் துவக்கமாக பாடலுக்கு கேட்கலாம் சிஸ்ரீராம் பத்மலதா இணைந்து பாடியது தடம் திரைப்படத்திற்காக.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம்.

திரை இசை நிகழ்ச்சியில் இனி பாடல்களுக்கு கேட்கலாம். சிஸ்ரீராம் பாடியது ஓமை கடவுளை திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக 6:43:26.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 திரை இசை நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். யுவன் மேகா அகர்வால் இணைந்து பாடியிருக்காங்க டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்திற்காக.

திரைசை நிகழ்ச்சியில் நீ பாடலுக்கு கேட்கலாம். பிரதீப் குமார் ஷாஷா திருப்பதி இணைந்து பாடியது விவேகம் திரைப்படத்திற்காக. நேரம் சரியாக 6:52 நிமிடம் 40 நொடிகள்.

0: நேரம் 7 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வான்மதி. தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி திரு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் நடைபெற்று வருகின்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வையாபுரி மணிகண்டன், அரியாங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ், வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார், லாஸ்பேட்டை தொகுதியில் திரு வி பி சிவக்கொழுந்து, நெட்டப்பாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ராஜவேலு, காரைக்கால் வடக்கு தொகுதியில் போட்டியிட்ட திரு பி ஆர் என் திருமுருகன், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மங்களம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரங்கசாமி 5780 வாக்குகள் வித்தியாசத்திலும், உழவர்கரை தொகுதியில் திரு நாராயணசாமி 2486 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னிலையில் உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முன்னாடிப்பட்ட தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் மற்றும் நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதியில் போட்டியிட்ட திரு மீனாட்சி சுந்தரம், முதலியார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு ஜான்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட திரு கார்த்திகேயன், ராஜ்பவன் தொகுதியில் போட்டியிட்ட திரு விக்னேஷ் கண்ணன், தெற்கு காரைக்கால் தொகுதியில் போட்டியிட்ட திரு நாஜிம் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேக்கா சார்பில் மணவெளி தொகுதியில் போட்டியிட்ட திரு ராமு, திருபுவனை தொகுதியில் போட்டியிட்ட திரு சாய்ஜி சரவணன்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். ஊசுடு தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 4018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜ் நகர் தொகுதியில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த

திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் 10,205 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு அன்பழகன் 1026 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நேயம் மக்கள் கழகத்தின் சார்பில் உருளையன்பேட்டையில் போட்டியிட்ட திரு நேரு என்கிற குப்புசாமி 1201 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் இதுவரை தமிழக வெற்றிக் கழகம் 36 இடங்களிலும், திராவிட முன்னேற்றக் கழகம் 17 இடங்களிலும், அஇஅதிமுக 13 இடங்களிலும், பாமக, காங்கிரஸ், பாஜக, கம்யூனிஸ்ட், அமமுக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலா ஒரு இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 7:04. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை. விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணை பாடல் வைக்க கேட்கலாம். பிரதீப் குமார் நித்யஸ்ரீ இணைந்து பாடியது மெஹந்தி சர்க்கஸ் திரைப்படத்திற்காக.
2: நகைக்கடைக்கு போகாமலே தங்கம் சேமிக்கணுமா? இப்போ சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ் மொபைல் ஆப்ல தினமும் 100 ரூபாய் முதல் டிஜிகோல் திட்டத்துல தங்கம் வாங்கலாம். எப்ப வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் போனஸோட தங்கம் வாங்கலாம். இப்போதே சிவவல்லி விலாஸ் டிஜிகோல்ட் ஆப்ப டவுன்லோட் பண்ணுங்க. தங்க சேமிப்ப இன்றே தொடங்குங்க.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: நேயர்களே, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
5: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
6: தங்க நகைகளுக்கு செய்தாரம் 2.99%, 3.99%, 4.99% மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய நகைகளுக்கு சரியான மதிப்பீடு. இச்சலுகை அண்ணா சாலை காயின் கவுண்டரில் மட்டுமே.
5: பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
4: திரைசை நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்க கேட்கலாம். உதித் நாராயணன், ரோஷன், சுர்முகி ராமன் இணைந்து பாடியது சிறுத்தை திரைப்படத்திற்காக.

0: தொடர்வது தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷவாணி

செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். அசாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பிஜேபி மூன்றாவது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அசாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதலில் போட்டியிட்டு அதிக வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழகம் உள்ளிட்ட நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் அரசியலில் காலடி எடுத்து வைத்துள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்ற தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இருப்பினும் அந்த கட்சிக்கு ஆட்சி அமைப்பதற்கு தேவையான 118 இடங்களை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கடைசியாக கிடைத்த தகவலின்படி திரு விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 48 இடங்களில் வெற்றி பெற்று 60 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திமுக 21 இடங்களில் வெற்றி பெற்று 39 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஇஅதிமுக 19 இடங்களில் வெற்றி பெற்று 26 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான முடிவுகள் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வருகின்றன.

மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தம் உள்ள 293 தொகுதிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் முடிவுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. பிஜேபி 63 இடங்களில் வெற்றி பெற்று 141 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. திரிணாமுல் காங்கிரஸ் 28 இடங்களில் வெற்றி பெற்று 55 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேற்குவங்கத்தை பொறுத்தவரை அதிக இடங்களில் முன்னிலை வகிக்கும் பிஜேபிக்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அஸ்ஸாம் மாநிலத்தில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் உள்ள 126 சட்டப்பேரவை தொகுதிகளில் அறுதி பெரும்பான்மை பெற 64 இடங்கள் பெற வேண்டிய சூழ்நிலையில் பிஜேபி 65 இடங்களில் வெற்றி பெற்று 17 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் 7 இடங்களில் வெற்றி பெற்று 12 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. அஸ்ஸாம் கணபரிஷத் 5 இடங்களில் வெற்றி பெற்று 5 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. கேரளம் மாநிலத்தில் அறுதி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க 71 இடங்கள் தேவைப்படும் நிலையில் காங்கிரஸ் 63 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த கூட்டணியில் உள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 25 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தர்மடம் தொகுதியில் 19,247 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளம் மாநில பிஜேபி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான திரு ராஜு சந்திரசேகர் 4,978 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைவர் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள 30 இடங்களில் பெரும்பான்மை பெற 16 இடங்களில் வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் 9 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பிஜேபி 3 இடங்களில் வெற்றி பெற்று 1 இடத்தில் முன்னிலை வகிக்கிறது. இந்த சட்டப்பேரவை தேர்தலுடன் சில மாநிலங்களில் காலியாக இருந்த இடங்களுக்கான இடைத்தேர்தலும் நடைபெற்றது. குஜராத் மாநிலத்தில் உள்ள உம்ரத் சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு ஹர்ஷத் பார்மர் வெற்றி பெற்றுள்ளார். கர்நாடகாவின் பாகல்கோட்டில் காங்கிரஸ் வேட்பாளர் உமேஷ் மேத்தி வெற்றி பெற்றுள்ளார். தேவநாக்ரே தொகுதியில் காங்கிரஸின் சம்ரத் மல்லிகார்ஜுனா வென்றுள்ளார். மகாராஷ்டிராவின் பாராமதியில் தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சுனித்ரா அஜித் பவாரும் ரகுரி தொகுதியில் பிஜேபியின் திரு அக்ஷய் சிவாஜிராவும் வெற்றி பெற்றுள்ளனர். நாகாலாந்தின் கோரிடாங்கில் பிஜேபியின் திரு டவுச்சியர் எம்சென் வெற்றி பெற்றுள்ளார். திரிபுராவின் தர்மா நகரில் பிஜேபியின் ஜாகர் சக்ரபூர்த்தி வெற்றி பெற்றுள்ளார். அஸ்ஸாம் மாநிலத்தில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ளதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கு பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்று அவர் கூறியுள்ளார். பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு வாக்களித்த மக்களுக்கு தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க மாநிலத்தில் மாபெரும் வெற்றி பெற்று மற்றும் அஸ்ஸாமில் மீண்டும் ஆட்சி அமைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலாக போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்திற்கும் பிரதமர் தமது சமூக வலைதளப் பதிவில் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கேரளத்தில் ஐக்கிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தங்களது கூட்டணி தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படும் என்றும் தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. பசுமை எரிசக்தி உற்பத்திக்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டலத்தில் உள்ள நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி தொடங்கியுள்ளது. தூய்மை எரிசக்திக்கான பேட்டரிகள், மின்சார வாகனங்கள் மற்றும் மின்னணு தொழில்நுட்பத்திற்கு தேவையான அரிய வகை தாதுக்களை வெட்டி எடுத்து ஏற்றுமதி செய்யும் நாடுகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் என்று ஆசிய வளர்ச்சி வங்கி தெரிவித்துள்ளது. கச்சா எண்ணெய்க்கு மாற்றாகவும் தூய்மையான எரிசக்தியை அதிக அளவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரும் வகையிலும் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அரிய வகை தாதுக்களான கட்டமைப்புகளை மேற்கொள்வது, கொள்கை ரீதியிலான சீர்திருத்தங்களுக்கு உதவுவது, முதலீடுகள் ஆகியவை ஊக்குவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ந்து வரும் நாடுகளில் மின்சார வாகன உற்பத்தி துறையில் மாற்றங்களை கொண்டுவர இந்த நிதி பெரிதும் பயன்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது.
தீ விபத்துகளிலிருந்து உடலை பாதுகாப்பது மற்றும் அதற்கான மருத்துவ வசதிகள் குறித்த தகவல்களை மக்களிடையே கொண்டு செல்லும் நோக்கில் மத்திய சுகாதார அமைச்சகம் தீ பாதுகாப்பு விழிப்புணர்வு வாரத்தை தொடங்கியுள்ளது. புதுதில்லியில் இன்று மத்திய சுகாதாரத்துறை செயலர் திருமதி புண்யா ஸ்ரீவத்சவா தீ பாதுகாப்பு உறுதிமொழியை மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு செய்து வைத்து பேசினார். பாதுகாப்பான பள்ளிகள்

0: மருத்துவமனைகள் மற்றும் விழிப்புணர்வு கொண்ட மக்கள் ஒன்றிணைந்து தீயில் இருந்து தற்காத்துக் கொள்வது என்பது இந்த வாரத்தின் கருப்பொருள் என்றும் அவர் தெரிவித்தார். ஒட்டுமொத்த பொறுப்புணர்வுடன் தீ பாதுகாப்பு நடவடிக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தீ பாதுகாப்பு வாரத்தையொட்டி நாடு முழுவதிலும் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். விழிப்புணர்வு முகாம்கள், தீ தடுப்பு செயல் விளக்கங்கள் உள்ளிட்ட பணிகள் இம்மாதம் 10ஆம் தேதி வரை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அன்றைய தினம் தீயிலிருந்து உயிரை பாதுகாப்பது மற்றும் மருத்துவ வசதிகளுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்படும் என்றும் திருமதி புண்ணியா ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். அட்லாண்டிக் கடல் பகுதியில் உள்ள பயணியர் கப்பலில் உள்ளவர்களுக்கு ஹாண்டா வைரஸ் நோய் தாக்குதல் உறுதி செய்யப்பட்டு இருப்பதை அடுத்து நோய் பரவலை தடுக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் ஹாண்டா வைரஸ் தாக்குதலால் 3 பேர் உயிரிழந்திருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் சிலருக்கு பாதிப்பு அறிகுறி உள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. கப்பலில் உள்ளவர்களின் இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டதில் ஹாண்டா வைரஸ் தாக்குதல் சிலருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜோகன்னஸ்பர்கில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டதாகவும் அதில் 3 பேர் உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹாண்டா வைரஸ் பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடமிருந்து சிறுநீர் மற்றும் எச்சில் மூலமாக நோய் பரவக்கூடும் என்பதால் அதுகுறித்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மூச்சுத்திணறல் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் காணப்படும் என்றும் உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரானின் மத்திய அரசு செயலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல்கள் தடையின்றி பயணிப்பது உறுதி செய்யப்படும் என்றும் அமெரிக்க படையோ அல்லது வேறு எந்த நாட்டின் படையோ தேவையின்றி அந்த பகுதிக்குள் நுழைய முற்பட்டால் உடனடியாக தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணியர் கப்பல் போக்குவரத்து எவ்வித பாதிப்புமின்றி நடைபெறுவதை ஈரான் உறுதி செய்யும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. யுக்ரைனின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ள மெரிஃபா நகரில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 5 பேர் கொல்லப்பட்டனர், 18 பேர் காயமடைந்தனர். இத்தகவலை தெரிவித்த கார்கிவ் மாகாணத்தின் ஆளுநர் இந்த தாக்குதலில் 3 பெண்கள் மற்றும் 2 ஆண்கள் உயிரிழந்ததாக தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அஸ்ஸாம் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் பிஜேபி 3வது முறையாக ஆட்சியை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்திலும் இக்கட்சி முன்னிலை வகிக்கிறது. தமிழகத்தில் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. மேற்குவங்கம் அஸ்ஸாம் மாநில தேர்தல் வெற்றிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் முதன்முதலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ள தாவேகாவுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பசுமை எரிசக்திக்கான அரிய வகை தாதுக்களை வெட்டியெடுக்கும் ஆசிய பசிபிக் மண்டல நாடுகளுக்கு நிதி உதவி வழங்கும் புதிய திட்டத்தை ஆசிய வளர்ச்சி வங்கி அறிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க படைகள் நெருங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 7:25:32.
2: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
3: 1.5 கிராம் முதல் நீங்கள் வாங்கும் தங்க நாணயங்களுக்கு செய்கூலி செய்தாலும் முற்றிலும் இல்லை. கைராசியான பாண்டி ராம் தங்க நகை மாளிகையில் தங்க நகைகளை வாங்கி மகிழுங்கள்.
2: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேயர்களே, இன்று இரவு 8 மணிக்கு நமது 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் புதின பக்கங்கள், ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள், புதின தொடர் வாசிப்பவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், இரவு 8:15 திரையிசை, இரவு 8:30 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்த சிறப்பு நிகழ்ச்சி.
1: ஒரு நாளைக்கு ஒரு முறை புகைப்பது கூட இருதய நோய் வரும் அபாயத்தை 46%,
2: பக்கவாதம்

0: வரும் அபாயத்தை 41% அதிகரிக்குதாம்.
1: இவ்வளவு பாதிப்பு தர புகைப்பழக்கம் நமக்கு தேவையா?
0: கண்டிப்பா தேவையில்லை.
1: என்றும் அக்கறையுடன்
0: உங்கள் FM ரெயின்போ புதுவை 102.8.
2: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பரே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
5: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம் நினைவில்.

0: நேரம் 7:30. தொடர்வது செய்தி அறிக்கை.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை, வாசிப்பவர் மலர்விழி. அசாம் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி பெற்ற வெற்றி வளர்ச்சியிலும் மக்களின் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருவதிலும் அக்கூட்டணி செலுத்தி வரும் கவனத்திற்கு மக்கள் அளித்துள்ள அசைக்க முடியாத ஆதரவை உணர்த்துகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தெரிவித்தார். இந்த மகத்தான மக்கள் தீர்ப்பை வழங்கியதற்காக அசாம் மக்களுக்கு திரு மோடி நன்றி தெரிவித்துள்ளார். மேலும் மாநிலத்தின் மேம்பாட்டிற்காக பிஜேபி தொடர்ந்து பாடுபடும் என்றும் அவர் மக்களுக்கு உறுதியளித்தார். இதேபோல் மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி கூட்டணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவு ஒன்றில், மக்களின் சக்தி மேலோங்கியுள்ளதாகவும் பிஜேபியின் நல்லாட்சி கொள்கை சார்ந்த அரசியல் வெற்றி பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தீவிர பாதுகாப்புடன் நடந்து வருகிறது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ரங்கசாமி தட்டாஞ்சாவடி தொகுதியில் 4441 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதியில் திரு வையாபுரி மணிகண்டன், அரியாங்குப்பம் தொகுதியில் திரு ஐயப்பன், ஏம்பலம் தொகுதியில் திரு மோகன்தாஸ், வில்லியனூர் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரவிக்குமார், லாஸ்பேட்டை தொகுதியில் போட்டியிட்ட திரு வி பி சிவக்கொழுந்து, நெட்டப்பாக்கம் தொகுதியில் திரு ராஜவேலு, காரைக்கால் வடக்கு தொகுதியில் திரு பி ஆர் என் திருமுருகன், ஏனாம் தொகுதியில் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மங்களம் தொகுதியில் போட்டியிட்ட திரு ரங்கசாமி 5780 வாக்குகள் வித்தியாசத்திலும், உழவர்கரை தொகுதியில் திரு நாராயணசாமி 2486 வாக்குகள் வித்தியாசத்திலும் முன்னணியில் உள்ளனர். பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மன்னாடிப்பட்டு தொகுதியில் போட்டியிட்ட திரு நமச்சிவாயம் மற்றும் நிரவி டி ஆர் பட்டினம் தொகுதியில் திரு மீனாட்சி சுந்தரம், முதலியார்பேட்டை தொகுதியில் திரு ஜான்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திமுக சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிட்ட திரு கார்த்திகேயன், ராஜ்பவன் தொகுதியில்

0: போட்டியிட்ட திரு விக்னேஷ் கண்ணன், தெற்கு காரைக்கால் தொகுதியில் போட்டியிட்ட திரு நாஜிம் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா சார்பில் மணவெளி தொகுதியில் போட்டியிட்ட திரு ராமு, திருபுவனை தொகுதியில் போட்டியிட்ட திரு சாய் ஜே சரவணன்குமார் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர். ஊசுடு தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் திரு கார்த்திகேயன் 4018 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்ட லட்சிய ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் 10205 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அஇஅதிமுக சார்பில் உப்பளம் தொகுதியில் போட்டியிட்ட திரு அன்பழகன் 1026 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். நேயம் மக்கள் கழகத்தின் சார்பில் உருளையன்பேட்டையில் போட்டியிட்ட திரு நேரு என்கிற குப்புசாமி 1201 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளாவில் உள்ள 140 தொகுதிகளுக்குமான தேர்தல் முடிவுகள் மற்றும் நிலவரங்கள் வெளியாகியுள்ளன. காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி ஆளும் இடது ஜனநாயக முன்னணியை வீழ்த்தும் பாதையில் உள்ளது. காங்கிரஸ் 63 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. காங்கிரசின் கூட்டணி கட்சியான இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. ஆளும் சிபிஎம் 25 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு தொகுதியில் முன்னிலை வகிக்கிறது. அதன் கூட்டணி கட்சியான சிபிஐ 8 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. அதே சமயம் கேரள காங்கிரஸ் 7 தொகுதிகளில் முன்னிலை வகிக்கிறது. நேமம் தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சரும் பிஜேபி மாநில தலைவருமான திரு ராஜீவ் சந்திரசேகர், மாநில கல்வி அமைச்சரும் மூத்த சிபிஎம் தலைவருமான திரு சிவன்குட்டியை விட சுமார் 1000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வகிக்கிறார். காஞ்சிரப்பள்ளி தொகுதியில் மத்திய அமைச்சரும் பிஜேபி தலைவருமான திரு ஜார்ஜ் குரியன், காங்கிரசின் திருமதி ரோனிகே பேபி மற்றும் கேரள காங்கிரசின் டாக்டர் ஜெயராஜ் ஆகியோரை விட பின்தங்கியுள்ளார். பாலக்காட்டில் மூத்த பிஜேபி தலைவர் திருமதி ஷோபா சுரேந்திரன் காங்கிரஸ் வேட்பாளர் திரு ரமேஷ் பிஷாரடியை விட பின்தங்கியுள்ளார். பேராவூர் தொகுதியில் கேரள பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு சன்னி ஜோசப் முன்னாள் மாநில சுகாதார அமைச்சர் திருமதி கே கே சைலஜாவை விட முன்னிலை வகிக்கிறார். திருச்சூர் தொகுதியில் காங்கிரசின் திரு ராஜன் ஜே பல்லன் சிபிஎம்மின் ஆலங்கோடு லீலா கிருஷ்ணனையும் பிஜேபியின் திருமதி பத்மஜா வேணுகோபாலையும் தோற்கடித்துள்ளார். ஹரிபாட் தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு ரமேஷ் சென்னிதலா 23337 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தமிழக சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து வரலாறு படைக்க தயாராக உள்ளது. மாநிலம் முழுவதிலும் உள்ள 234 தொகுதிகளில் டிவிகே 59 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 49 இடங்களை கைப்பற்றியுள்ளது. மாநிலத்தில் நிலவும் கடுமையான மும்முனை போட்டியில் 99 தொகுதிகளின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 135 தொகுதிகளின் நிலவரங்கள் தெரிய வந்துள்ளன. தேர்தல் ஆணையத்தின் நிலவரப்படி முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆளும் திராவிட முன்னேற்றக் கழகம் 38 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் 22 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. அதே நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 20 இடங்களில் வெற்றி பெற்று 25 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. பாமக 2 இடங்களில் வெற்றி பெற்று 3 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இந்திய தேசிய காங்கிரஸ் 4 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. மேலும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. பிஜேபி 1 இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. முக்கிய வேட்பாளர்களில் சென்னையில் உள்ள தனது சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட தற்போதைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் திரு வி எஸ் பாபுவிடம் 8795 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். சென்னையில் உள்ள சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளிலும் தாவைக்கா தலைவர் திரு விஜய் வெற்றி பெற்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம் சரியாக 7:36:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்க கேட்கலாம். ஏ ரஹ்மான் ஸ்ரேயா கோஷல் இணைந்து பாடியது இரவின் நிழல் திரைப்படத்திற்காக.

நேரம் சரியாக 7:40:35. நிகழ்ச்சி பாடல்களுக்கு கேட்கலாம். தனுஷ் பாடியது ஜகமே தந்திரம் திரைப்படத்திற்காக.

0: ஐடியாக்கா வேணாமே.
1: அப்போ ரூம் போடுறது ஏதாவது ஐடியா?
0: ஆ, அப்படிலாம் இல்லைங்க. தனியாக உங்களோட அப்படியே மாந்தோப்பு பூந்தோப்பு பம்ப் செட்டுன்னு போகலாமா ஜாலியா? சீரியஸா சொல்றேங்க.

நேயர்களை, சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். திரை இசை நிகழ்ச்சியில் இனி பாடல்களுக்கு கேட்கலாம். அனிருத் ரவிச்சந்தர் பாடியது கணா திரைப்படத்திற்காக.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் முன்னெப்போதும் இல்லாத நாளாக அமைந்திருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இன்று மாலை டெல்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய திரு மோடி, இன்றைய தினம் நாட்டிற்கு ஒரு புதிய விடியலை கொண்டு வந்திருப்பதாகவும், மக்கள் இந்தியாவின் மகத்தான ஜனநாயகம், செயல்திறன் சார்ந்த அரசியல் மற்றும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் உணர்வின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் கூறினார். மக்களின் நம்பிக்கையின் காரணமாக தாமரை மீண்டும் ஒருமுறை மலர்ந்திருப்பதில் அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். கட்சி தொண்டர்களுக்கு அளித்த வழிகாட்டுதலுக்காக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீனை அவர் பாராட்டினார். வெற்றிகளும் தோல்விகளும் ஜனநாயகத்தின் ஒரு அங்கம் என்று குறிப்பிட்ட அவர், இந்தியா ஏன் ஜனநாயகத்தின் தாய் என்று அழைக்கப்படுகிறது என்பதை இந்த முறை உலகம் உற்று நோக்கியுள்ளதாக தெரிவித்தார். இன்றைய தினம் இந்தியாவின் ஜனநாயகத்திற்கும் இந்திய அரசியல் அமைப்பிற்கும் கிடைத்த வெற்றி என்று அவர் புகழாரம் சூட்டினார். அசாம் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி பெற்ற வெற்றி வளர்ச்சியிலும் மக்கள் வாழ்வில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டு வருவதிலும் அக்கூட்டணி செலுத்தி வரும் கவனத்திற்கு மக்கள் அளித்துள்ள அசைக்க முடியாத ஆதரவை உணர்த்துகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்த மகத்தான மக்கள் தீர்ப்பை வழங்கியதற்காக அசாம் மக்களுக்கு திரு மோடி நன்றி தெரிவித்துள்ளார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திரு விஜய்க்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய அரசு தமிழகத்திற்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் என்றும் அவர் தெரிவித்தார். மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி திரு விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் வெற்றிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் 30 சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு 27 தொகுதிகளுக்கான முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. அதில் என்ஆர் காங்கிரஸுக்கு 10 இடங்களும், திமுகவிற்கு 5 இடங்களும், பிஜேபிக்கு 3 இடங்களும், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 2 இடங்களும், காங்கிரஸ், லட்சிய ஜனநாயக கட்சி, அதிமுக, நேயம், மக்கள் கழகத்திற்கு தலா 1 இடங்களும், சுயேட்சைக்கு 3 இடங்களும் கிடைத்துள்ளன. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திரு நட்டா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையிலான அரசு புதுச்சேரியின் வளர்ச்சியை தொடர்ந்து துரிதப்படுத்துவதோடு நல்லாட்சியை உறுதி செய்து ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை நோக்கி பணியாற்றும் என உறுதியளித்துள்ளார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை சாத்தியமாக்கிய புதுச்சேரி மக்களுக்கும், பிஜேபியின் மாநில தலைவர் திரு பி பி ராமலிங்கம் மற்றும் கட்சி தொண்டர்களுக்கும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஐபி

ஐபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றிரவு 7:30 தொடங்கிய ஆட்டத்தில் டாஸ் வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட லக்னோ அணி சற்று முன்வரை 4.4 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 65 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:15. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இந்த நிகழ்ச்சி திரை இசை நிகழ்ச்சியின் முதல் பாடல் குட்டிப்புலி திரைப்படத்திலிருந்து.

சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். திரைசை நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். ஜி வி பிரகாஷ்குமார் குரல்ல மத யானை கூட்டம் திரைப்படத்திலிருந்து. நேரம் 8:09:50.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேரம், 8:14. திரைசை நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். வைகோம் விஜயலட்சுமி குரல்ல வீர சிவாஜி திரைப்படத்திலிருந்து.

எஃப்எம் ரெயின்போவின் திரை இசை நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் என்றென்றும் புன்னகை திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை பாடியிருக்காங்க ஹரிஹரன் மற்றும் ஸ்ரேயா கோஷல். தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

0: இதில் பங்கேற்பவர்கள் தாகூர் அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஏ விஜயராணி, டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விஜயன் ஆகியோர். நிகழ்ச்சியை நெறிப்படுத்துகிறார் புதுச்சேரி ஆகாஷ்வாணி மண்டல செய்தி பிரிவின் ஓய்வு பெற்ற துணை இயக்குனர் முனைவர் த. சிவக்குமார்.
1: நேயர்களுக்கு வணக்கம். இன்று புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகி கொண்டிருக்கின்ற தினம். இன்றைக்கு அந்த முடிவுகள் குறித்து நாம் இரண்டு பேராசிரியர் பெருமக்களுடன் கலந்துரையாட உள்ளோம். பேராசிரியர் விஜயராணி மற்றும் பேராசிரியர் விஜயன் அவர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். புதுச்சேரியில் 1964 ஆண்டுதான் முதல் முறையாக சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அதுதான் முறையான முதல் தேர்தல். கிட்டத்தட்ட 219,000 வாக்காளர்களை கொண்டு முதல் தேர்தல் நடத்தப்பட்டது. இப்பொழுது நடைபெற்று இன்று முடிவுகள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த தேர்தல் 16th சட்டமன்றத்துக்கான தேர்தலாகும். இதில் தேர்ந்தெடுக்கப்பட உள்ள உறுப்பினர்கள் 16th சட்டமன்றத்தை அலங்கரிப்பார்கள். கிட்டத்தட்ட 294 வேட்பாளர்களுடன் 950,000 வாக்காளர்கள் வாக்களித்து 30 தொகுதிகளில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். 30 தொகுதிகளுக்கான தேர்தல், 294 வேட்பாளர்கள், 950,311 வாக்காளர்கள் என மிகப்பெரிய திருவிழாவாக இந்த தேர்தல் திருவிழா நடந்து முடிந்திருக்கின்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய வலைத்தளத்தில் கிட்டத்தட்ட அனைத்து முடிவுகளுமே வெளிப்பட்டு விட்டன. இந்த தேர்தல் எப்பொழுதுமே ஒரு கண்ணாமூச்சி ஆட்டம் தான் என்று சொல்வார்கள். எந்த கூட்டணி எத்தனை இடங்களில் வெற்றி பெறும் என்பது போல உறுதியாக சொல்ல முடியாத சூழல்தான் ஒவ்வொரு தேர்தலிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைய புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முடிவுகளும் அதே போலத்தான் உள்ளன. அதை குறித்து நாம் இப்பொழுது பேராசிரியர் பெருமக்களுடன் கலந்துரையாடுவோம். முதல்ல நம்முடைய பேராசிரியர் விஜயன் அவர்களிடம் இந்த தேர்தல் முடிவுகளுடைய சுருக்கத்தை நேயர்களுக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன்.
2: அனைவருக்கும் வணக்கம். நம்ம ரிசல்ட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த தேர்தல் பணி வந்து செய்த அனைத்து காவல்துறையினர் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபட்ட அனைத்து அரசு ஊழியர்கள் மற்றும்

0: அந்த கடை கோடி ஊழியர்லேருந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வரைக்கும் எல்லாரும் அமைதியான முறையில் நல்லபடியாக அந்த தேர்தல் நடத்தி முடிச்சிருக்காங்க. அதற்காக அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களோடு நம்ம ஆரம்பிப்போம். இந்த 30 தொகுதியுடைய ரிசல்ட்டும் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. இப்போ இதில் பார்த்தோம்னா நம்ம தொகுதி வைஸ், அதாவது ஒரு ஒரு தொகுதியாக பார்க்காம நம்ம கட்சி பார்த்தோம்னா அனைத்து இந்திய என்ஆர் காங்கிரஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 12 தொகுதிகள்லையும், டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட 5 தொகுதிகள்லையும், பிஜேபி வந்து 4 தொகுதிகள்லையும், தமிழக வெற்றி கழகம் டிவிகே வந்து 2 தொகுதிகளையும், ஏடிஎம்கே 1, லட்சிய ஜனநாயக கட்சி 1, மற்றும் நேயம் மக்கள் கழகம் 1, இண்டிபெண்டன்ஸ் வந்து 3 பேர்னு சொல்லி 30 தொகுதிகளுக்கும் கிட்டத்தட்ட நமக்கு அறிவிச்சிருக்காங்க. இது வந்து கட்சி வாரியாக பார்த்தோம்னா. கூட்டணி வாரியாக பார்த்தோம்னா நமக்கு வந்து அனைத்திந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 18 தொகுதிகள், அதாவது ஆட்சி அமைக்க தேவைப்படக்கூடிய 16 தொகுதிகளை விட 2 தொகுதி கூட அவங்க கிடைச்சிருக்கு. மேலும் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணியில் பார்த்தோம்னா அவங்க கிட்டத்தட்ட 6 தொகுதிகளில் வராங்க. தமிழக வெற்றி கழகம் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணியில் அவங்க 3 தொகுதிகளில் இருக்கிறாங்க, மற்றும் இண்டிபெண்டன்ட் 3 தொகுதியில் இருக்காங்க.
1: தேர்தல் முடிவுகள் அடுத்து ஆட்சி அமைப்புக்க போவது யார் என்பதை மிக தெளிவாக எடுத்து காட்டிவிட்டது. எந்த விதமான சந்தேகமும் இல்லாமல் தற்போதைய முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையில் அடுத்து ஆட்சி அமைக்கப்பட உள்ளது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் எடுத்து காட்டுகின்றன. சரி விஜயன் சார், இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லுங்க, இந்த தேர்தல் முடிவுகளை 2021 முடிவுகளோட ஒப்பிட்டு சொல்ல முடியுமா?
0: கடந்த 2021 தேர்தலையும் பார்த்தோம்னா என்ஆர் காங்கிரஸ் வந்து 16 தொகுதிகளில் நின்னாங்க. அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகள் வந்து 10, தற்பொழுது அவங்க வெற்றி பெற்ற தொகுதிகள் வந்து 12. அதே மாதிரி நம்ம எல்லா தொகுதிகளும் பார்த்தோம்னா கடந்த முறை வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி பிஜேபி வந்து அவங்க 6 தொகுதிகளில் வெற்றி பெற்றாங்க. இந்த முறை வந்து அவங்க 4 தொகுதிகளில் வெற்றி பெறாங்க. டிஎம்கே வந்து கடந்த முறை வந்து 6 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க, இந்த முறை வந்து 5, 1 கம்மியாக இருக்குது. இண்டிபெண்ட் தான் வந்து இதில் பார்த்தோம்னா கடந்த முறை 6 பேர் ஜெயிச்சிருந்தாங்க, இந்த முறை பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் வந்து 3 தான். காங்கிரஸ் கட்சி வந்து 2 தொகுதிகளில் ஜெயிச்சிருந்தாங்க, இப்போ வந்து ஒரே ஒரு தொகுதியில் ஜெயிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து மாற்றம்னு பார்த்தோம்னா பெரிய அளவில் வந்து பெரிய கட்சிகளில் மாற்றம் இல்லை. இண்டிபெண்ட்டு 3 தொகுதி குறைஞ்சிருக்காங்க. அந்த தொகுதிகள் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் மற்றும் எல்ஜேகே மற்றும் நேய மக்கள் கழகம் போன்ற கட்சிகளுக்கு போயிருக்கு.
1: அப்போ பெரிய கட்சிகளினுடைய செயல்பாடுகள் ஒரே மாதிரியே தான் இருந்திருக்குண்ணா, கிட்டத்தட்ட ஏறத்தாழ அவர்கள் எல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்கு.
0: ஒரே மாதிரி ரிசல்ட் தான் வந்திருக்கு.
1: என்ஆர் காங்கிரஸ் 10 பதில் 12 முன்னேறி இருக்காங்க. பிஜேபியும் டிஎம்கேவும் கொஞ்சம்
0: சீட்டு குறைஞ்சிருக்காங்க.
1: நன்றி சார். இப்போ இந்த கூட்டணி முறையில் பார்க்கும்போது என்டிஏ என்று சொல்லப்படுகின்ற என்ஆர் தலைமையிலான இந்த கூட்டணிக்கு இந்த தேர்தலில் எந்தெந்த அம்சங்கள் சாதகமாக இருந்தன என்பதை பேராசிரியர் விஜயராணி அவர்களை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
2: வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம். நமது புதுச்சேரி மாநிலத்தினுடைய 2026 தேர்தல் களம், அதனுடைய முடிவுகள், சென்ற தேர்தலிலே வெற்றி கண்ட என்டிஏ அதாவது என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி தான் இந்த முறையும் பெரும்பான்மையான நிலையில் தக்க வைத்துக் கொண்டு தனது ஆட்சியை பிடித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த வகையில் என்ஆர் காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு ரங்கசாமி அவர்கள் 2021 16 இடங்களை நின்று 10 இடங்களில் வெற்றி பெற்றார். இந்த முறை 16 இடங்களில் நின்று 12 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார். இது வந்து கூடுதல் வெற்றியை அவருக்கு தந்திருக்கிறது. அதற்கு காரணம் அவர் அந்த கட்சியை ஒற்றுமையோடு வளர்த்து சென்றதுதான். கடந்த 10 நிதானம், பொறுமை, எந்த ஒன்றையும் திட்டமிடுதல் என்கிற ஒரு அடிப்படையில் தனது கட்சியை வலுவாக நடத்தி சென்று இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டு 2026 தேர்தல் முடிவுகள் வெற்றியை தந்திருக்கிறது என்று எண்ண வேண்டும். மக்களிடம் அவர் சேர்ந்து தன்னுடைய ஆட்சி நிகழ்த்திய ஒன்று என்று கூட கூறலாம். ஏன்னா அதுதான் அவருக்கு ஒரு சாதகமான ஒரு நிலை என்று கூட கூறலாம். இன்னொன்று, அவருடைய திட்டங்கள் மக்களை சென்று சேர்ந்திருக்கின்றன என்ற ஒரு கருத்து கணிப்பு அடிப்படையில் கூட சொல்லப்படுகிறது. குறிப்பாக அவர் வந்து ரொம்ப மக்களை கவர்ந்த ஒரு முதல்வராக இருந்திருக்கிறார். கடந்த 5 அல்ல, 10 அந்த நிலையில் அவர் இந்த மேலும் 2 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறார் என்று நினைக்கப்படும் போது அவருடைய அந்த திட்டமிடுதலும் மக்களுக்கு சென்று சேர வேண்டிய நலத்திட்டங்களை செய்திருக்கிறார் என்றுதான் என்ன தோன்றியிருக்கிறது. அதனால்தான் அவருக்கு அந்த பெருவாரியான வாக்குகளையும் பெருவாரியான தொகுதிகளையும் பெற்று தந்திருக்கு. கூடுதலாக 2 தொகுதிகளை பெற்று தந்திருக்கின்றால் இது நிச்சயமான ஒரு காரணமாக இருக்கலாம். அந்த அடிப்படையில் மக்களிடம் அவர் பழகக்கூடிய விதம், மக்களை நேசிக்கக்கூடிய விதம், மக்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள், பொறுமையான செயல்பாடுகள் என்று கூறலாம்.
1: இப்போ திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட மதச்சார்பற்ற முன்னேற்ற கூட்டணி இந்த தடவை கொஞ்சம் பின்தங்கி இருக்காங்க. முன்னாடி வந்து அவங்க

0: காங்கிரஸ் ரெண்டும் எட்டு இடங்கள் பெற்றிருந்தாங்க. இந்த தடவை திமுக ஐந்தும் காங்கிரஸ் ஒன்னும் ஆறு என்று குறைந்திருக்கிறார்கள். இந்த சரிவிற்கு என்ன என்னென்ன காரணங்கள் இருக்க முடியும் அப்படி என்பதை பேராசிரியர் விஜயன் கூறுவார்.
1: சார், இதில் ஒரு வேடிக்கை நம்ம பார்க்கணும். என்ன பார்க்கணும்னா, இங்கே இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஐந்து மாநிலங்களில் தேர்தல் நடந்திருக்கு. இதில் மூணு மாநிலங்களில் பார்த்தோம்னா ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவாங்க, பதவியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கட்சியும் வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வரல, அசாமில் மட்டும்தான் திரும்ப வந்திருந்தாங்க. எல்லா இடத்துலையும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்லி வச்சு அவங்க வந்திருக்காங்க. பட் அசாம்லையும் நம்ம புதுவை மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா பதவியில் இருக்கக்கூடியவங்களே திரும்ப வந்திருக்காங்க. இப்போ இது பல காரணங்கள் நம்ம எடுத்துட்டு போகலாம். நம்ம அரசியலா போகாம பார்த்தோம்னா இதுல கடைசி நேரம் வரைக்கும் வந்து தொகுதி பங்கீடு வந்து முடிவு செய்யாமல் இருந்தது, மற்றும் தொகுதி பங்கீடு செஞ்ச அப்புறமும் கூட வந்து கட்சிகள் வந்து வேட்பாளர்களை திருப்பி பெறாமல் அவங்களும் வந்து களத்தில் இருந்தது போன்ற நிகழ்வுகளை வந்து நம்ம சொல்ல முடியும். அதனால வந்து அவங்களுக்கு பின்னாடி ஏற்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு.
0: இப்போ நம்ம சட்டமன்றம் நாடாளுமன்றத்திலாம் பெண்களுக்கான உறுப்பினர்களுக்கான இடஒதுக்கீடை பற்றி பேசிட்டு இருக்கோம். சட்டங்கள் வந்திருக்கு, அதில் திருத்தங்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன, நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. புதுச்சேரியில் இப்போ நடந்து முடிந்த தேர்தலில் பெண் வேட்பாளருடைய பங்கு என்ன, அதை பற்றி நம்முடைய பேராசிரியர் விஜயராணி அவர்கள் கூறுவார்கள்.
2: கடந்த 2021 ஆண்டினுடைய சட்டமன்ற தேர்தலிலே 36 பெண் வேட்பாளர்கள் நின்றிருந்தார்கள். அதாவது பெரும்பான்மையான கட்சியை சார்ந்தும் சுயேட்சையாகவும் வேறு சில சிறிய கட்சியை சார்ந்து நின்றிருந்தார்கள். அதிலே என்ஆர் காங்கிரஸ் சார்பாக நின்ற நெடுங்காடு தொகுதியை சார்ந்த சந்திரா பிரியங்கா அவங்க வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறையை பார்த்தீங்கன்னா நீங்க 40 பெண் வேட்பாளர்கள் 2026 நின்றிருக்கின்றார்கள். அதுல குறிப்பாக உருளையன்பேட்டை தொகுதியிலே 3 பெண் வேட்பாளர்கள், திருபுவனையிலே 5 வேட்பாளர்கள், உசுடு தொகுதியில 1 பெண் வேட்பாளர், மங்களம் தொகுதியிலே 1, கதிர்காமத்தில 2 பெண் வேட்பாளர்கள், இந்திரா நகரில் 1 பெண் வேட்பாளர், தட்டாஞ்சாவடியில 2 பெண் வேட்பாளர்கள், காமராஜ் நகர்ல 1 பெண் வேட்பாளர், லாஸ்பேட் தொகுதியில 1 பெண் வேட்பாளர், முத்தியால்பேட்டையில 1 பெண் வேட்பாளர், ராஜ்பவன் தொகுதியில 1, உப்பளம் தொகுதியில 1 பெண் வேட்பாளர், நெல்லித்தோப்பு தொகுதியில 2 பெண் வேட்பாளர்கள், முதலியார்பேட் தொகுதியில 2 பெண் வேட்பாளர்கள், அரியாங்குப்பம் தொகுதியில 1 பெண் வேட்பாளர், மணவெளியில் 1 பெண் வேட்பாளர், பாகூர் தொகுதியில 1, நெடுங்காடுல 1, காரைக்கால் வடக்கு 1, காரைக்கால் தெற்கு 1, நிறைவி டிஆர் பட்டின தொகுதியில 2 பெண் வேட்பாளர்கள், மாஹே தொகுதியில 1 பெண் வேட்பாளர், ஏனம் தொகுதியில 2 பெண் வேட்பாளர்கள் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 40 பெண் வேட்பாளர்கள் நின்றிருக்கின்றார்கள். ஆனால் 3 பெண் வேட்பாளர்கள் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிற பெரும்பான்மை முக்கியமான கட்சியிலே என்ஆர் காங்கிரஸ் சார்பாக நின்ற சந்திரா பிரியங்கா அவர்கள் இரண்டாம் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். அதே போன்று அரியாங்குப்பம் தொகுதியில நின்ற விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள் காங்கிரஸ் சார்பாக நின்றார்கள். அவர்கள் 11488 வாக்குகள் பெற்று இரண்டாம் நிலையில தள்ளப்பட்டிருக்கிறார். அவருக்கு முதன்மை நிலையில் இருக்கிற என்ஆர் கட்சியை சார்ந்த ஐயப்பன் என்பவர் 12574 வாக்குகள் பெற்று, அதாவது 1086 வாக்குகள் வித்தியாசத்தில் பின்தள்ளப்பட்டிருக்கிறார் பெண் வேட்பாளராகிய விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி அவர்கள். அது மாதிரி திருபுவனை தொகுதிக்கு சென்றோம் என்றால் அங்கே என்ஆர் கட்சியின் சார்பாக நின்ற கோபிகா அவர்கள் 9039 வாக்குகள் பெற்று இரண்டாம் நிலைக்கும், அவரை எதிர்த்து போட்டியிட்ட தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக போட்டியிட்ட சாய் சரவணகுமார் அவர்கள் 9740 வாக்குகள் பெற்று முதன்மை இடத்தில் பெற்றிருக்கிறார். இந்த இருவருக்குமான அந்த வெற்றி வேறுபாடு என்பது 701 வாக்குகள் வித்தியாசம். அந்த நிலையில் 3 பெண் வேட்பாளர்கள் பெருமை மிகு கட்சியின் சார்பாக நின்று இரண்டாம் நிலையிலே தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, வேறு சில தொகுதிகளில் அது குறிப்பாக நீங்க கதிர்காம தொகுதியில் இருக்கக்கூடிய டிவிகே அந்த கட்சியின் சார்பாக நின்ற திருமதி ஜெயந்தி ராஜவேல் அவர்கள் 3 இடத்திலே தள்ளப்பட்டிருக்கிறார். அவர்களும் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கின்ற நிலையில் மற்றபடி இந்த 2026 என்ற இந்த தேர்தல் களத்திலே 40 பெண் வேட்பாளர்கள் போட்டியிட்டு பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று இருந்தும் இரண்டாம் இடத்துக்கு தள்ளப்பட்டு ஒரு பெண் வேட்பாளர் கூட செல்ல முடியாத ஒரு சூழலில் இன்றைய புதுச்சேரி சட்டசபை இருக்கிறது என்பதை தான் நம்மால் உணர முடிகிறது. இது ஒரு வருந்தக்கூடிய செய்தியாக உள்ளது. என பெண்களுக்கு பல சலுகைகள் அளிக்கப்படக்கூடிய நிலையிலும் 33% பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் கூட இந்த ஒரு வாய்ப்பை வந்து பெண்கள் தவறவிட்டு இருக்கிறார்கள். பெண்களுக்கு அந்த வாய்ப்பு மக்களால் அளிக்கப்படவில்லை என்பதை தான் நாம் உணர முடிகிறது.
0: அதாவது நீங்க சொல்றத பார்க்கும்போது இப்ப பெரிய கட்சிகள்லாம் பெண் வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றன. என்ஆர் காங்கிரஸ், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள் கட்சி, டிவிகே என்கிற தமிழ்நாடு வெற்றி கழகம், இவைகள் எல்லாம் வாக்காளர் பெண்

0: வேட்பாளர்களுக்கு இடமளித்திருக்கின்றன. இருந்தாலும் ஒரு பெண் வேட்பாளர் கூட வெற்றி பெறாமல் போனது மிகவும் வருந்தக்கூடிய விஷயம்தான். இதிலேயே 12 பெண் வேட்பாளர்கள் சுயேட்சையா நின்னுருக்காங்க, ஆனா ஒருவர் கூட வெற்றி பெற முடியவில்லை. அதே போலவே இன்னொரு நீங்க சொன்னதை வச்சு பார்க்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் பாரதிய ஜனதா கட்சியிலையும் இவை இரண்டும் பெரிய கட்சிகள். இதுல பெண் வேட்பாளர்களுக்கு யாருக்குமே அவங்க வாய்ப்பும் தரல, அதையும் நாம இங்க குறிப்பிட்டாக வேண்டும். எனவே பெண் வேட்பாளர்கள் வாய்ப்பு பெறுவதும் வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்ல வேண்டும் என்பதும் நம்முடைய விருப்பம் என்பதை இந்த இடத்தில் நாம் பதிவு செய்து கொள்வோம். அடுத்து சார் நீங்க சொல்லுங்க சார். விஜயன் சார், சுயேட்சைகளுடைய பங்கு எப்படி இருந்தது? போன தேர்தலில் எப்படி இருந்தது, இந்த தேர்தல் எப்படி இருக்கு? சுயேட்சைகள் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க?
1: போன தேர்தலில் பார்த்தோம்னா புதுச்சேரி வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு தேர்தலில் கிட்டத்தட்ட 6 சுயேட்சை எம்எல்ஏக்கள் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. இப்போது இந்த தடவை என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து 3 பேர் தான் ஜெயிச்சிருக்காங்க, கதிர்காமத்தில், நெடுங்காடு மற்றும் மாஹே. இப்போ லாஸ்ட் டைம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து சுயேட்சைகள் ஜெயிச்சிருந்தாங்களோ அந்த எந்த இடத்துலையும் இப்போ சுயேட்சைகள் கிடையாது. இது வந்து ஒரு வித்தியாசமானதை பார்க்கலாம். 3, 6 சொல்லிட்டு அதே தொகுதி வந்தாங்களா? இல்லை, முதல்ல 6 பேர் சுயேட்சை ஜெயிச்சதும் வேறு வேறு தொகுதிகள், இப்போ இருக்கக்கூடிய சுயேட்சை ஜெயிச்சதும் வேறு வேறு தொகுதிகள். இப்போது ஒரு சின்ன ஒரு வித்தியாசம்தான். என்னன்னு பார்த்தோம்னா கடந்த முறை சுயேட்சையாக ஜெயிச்சு இந்த முறை வந்து மாற்று கட்சிகளில் வந்து வேட்பாளர்களாக நின்ன பல வேட்பாளர்கள் வந்து இந்த தடவை வந்து வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க. நம்ம இன்னும் கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சுயேட்சை வேட்பாளரும் முன்னே சுயேட்சையாக ஜெயித்தவங்க யார் யாரெல்லாம் திரும்ப இப்போ நின்றுருக்காங்களோ அவங்களில் வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒருத்தருக்கு ஒரு மட்டும்தான், யாருன்னா வந்து நம்ம நேரு நேயம் மக்கள் கழகத்தில் இருக்கக்கூடிய அவர் மட்டும் தான் கட்சியாக ஆரம்பித்து நின்னார், அவர் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காரு. மற்ற 5 பேரில் யாருமே வந்து ஜெயிக்கல.
0: நல்லது சார். இப்போ புதிதாக தோன்றிய டிவிகே என்கின்ற தமிழ்நாடு வெற்றி கழகம் அடுத்து நம்முடைய தமிழ்நாடு மாநிலத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது தேர்தல் முடிவுகளில். அதே மாற்றம் இங்கு பிரதிபலிக்கவில்லை, ஏன்னா அவங்க 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் அவங்க கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளிலையும் அவங்க வேட்பாளர்களை நிறுத்தியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்ன மாதிரி புதிதாக தோற்றுவிக்கப்பட்ட நேய மக்கள் கழகத்துடன் அவங்கள் இணைந்து 2 சீட்டு அவங்களுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. அங்கே தமிழ்நாட்டில் ஏற்பட்ட டிவிகேவால் ஏற்பட்ட அரசியல் மாற்றம், தேர்தல் முடிவுகள் மாற்றம் இங்கே பாண்டிச்சேரியில் ஏன் பிரதிபலிக்கவில்லை, இதை பற்றி நீங்கள் கருத்து சொல்ல முடியுமா?
1: இது ரொம்ப எளிமையான இதுதான். என்ன பார்த்தோன்னா பாண்டிச்சேரி வந்து தமிழகத்துக்கு உள்ளே இருந்தால் கூட என்றைக்குமே வந்து தனியாக தான் வந்திருக்கும். நீங்கள் எந்த தேர்தல் எடுத்துக்கிட்டாலும் தமிழகத்தில் ஒரு மாதிரி ரிசல்ட் வந்திருக்கும், அப்படியே நேர் ஆப்போசிட்டாக வந்து பாண்டிச்சேரியில் வந்திருக்கும். நீங்கள் கடந்த முறை ஆட்சி இருந்தாலும் சரி, அதுக்கு முடிய எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, எந்த எலெக்ஷன் நீங்கள் எடுத்தாலும் சரி, தமிழகத்திலிருந்து பாண்டிச்சேரி வந்து தனியாக தெரியும். ஒன்று. ரெண்டாவது, ஆல்ரெடி இங்கே வந்து ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கிறதுனால மக்கள் நினச்சிருக்கலாம், என்ன நினச்சிருக்கலாம்னா இருக்கக்கூடிய அந்த ஆட்சி மத்திய அரசோடு இணக்கமாக செயல்படக்கூடிய ஆட்சியாக இருக்கிறதுனால, அவங்க அங்கே ஆட்சியில் இருக்கக்கூடிய பிஜேபியுடைய கூட்டணியில் இருக்கிறதுனால யூனியன் பிரதேசம்ன்ற முறையில் அந்த கட்சிக்கு நம்ம வந்து வாய்ப்பு அளிக்கிற பட்சத்தில் நமக்கு வந்து நிதி ஆதாரங்களும் மற்றும் மாநில அந்தஸ்து கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ அல்லது இருக்கக்கூடிய நிதியும் வந்து பாதுகாக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு மக்கள் நினச்சிருக்கலாம். அதனால இந்த ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: இப்போ இந்த டிவிகேவும் லட்சிய ஜனநாயக கட்சின்ற எல்ஜேகேவும் புதுசாக தோற்றுவிக்கப்பட்டு நம்ம இந்த தேர்தலில் அவங்க முக்கியமான இடம் பெற்றிருக்கிறாங்க. இதை இவங்களுடைய பங்களிப்பு முடிவுகளை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு?
1: கணிசமான வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. நீங்கள் கிட்டத்தட்ட எல்லா தொகுதிகளும் எடுத்து பார்த்தோம்னாலும் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் 2 இடத்துல வந்த வேட்பாளருக்கும் இடையே கூடிய வாக்கு வித்தியாசத்தை விட டிவிகே பெற்ற வாக்கு வித்தியாசம் ஜாஸ்தி. இப்போது இது வந்து ஒரு ஸ்பாயிலர்னு சொல்லுவாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து அவங்க அதிக ஓட்டுகள் பெற்று அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க, ஆட்சி அமைக்க போகிறாங்க. பாண்டிச்சேரியில் அவங்க வந்து ஸ்பாயிலராக இருந்திருக்காங்க. 2 தொகுதி மட்டும்தான் அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி பார்த்தா திருபுவனையும் மணவெளியும் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இதில் இந்த 2 தொகுதியிலையுமே பார்த்தோம்னா ஒன்று வந்து ஆல்ரெடி எம்எல்ஏவாக இருந்த திரு சாய் சரவணகுமார் வந்து இப்போது டிவிக்கில் நின்றுருக்காரு. இதில் பார்த்தோம்னா திரு ராமு அவர்கள் நின்று ஜெயிச்சிருக்காரு. ஸோ 2 தொகுதி அவங்களுக்கு இருக்குது. நீங்கள் லட்சிய ஜனநாயக கட்சியில் நம்ம பார்த்தோம்னா அதோடைய தலைவர் இருக்கக்கூடிய திரு ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் வந்து ஜெயிச்சிருக்காரு. இதில் என்ன ஒரு இது என்ன பார்த்தோம்னா இருக்கிறதுலேயே அதிகபட்ச வாக்கு வித்தியாசம் வந்து அவர் தான், கிட்டத்தட்ட 10,200
0: வாக்குகள் வித்தியாசத்தில்
1: அவர் வந்து ஜெயிச்சிருக்காரு. அவருடைய இன்னொரு வேட்பாளர் வந்து அந்த வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காரு, அதை நம்ம வந்து சுட்டிக்காட்டணும். நெல்லித்தோப்புல வந்து அவங்க 4 இடத்துக்கு தான் போயிருக்காங்க லட்சிய ஜனநாயக கட்சி.
0: அப்ப கட்சியினுடைய தலைவர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார், அடுத்த ஒரு உறுப்பினர் ரொம்பவும் கடைசி நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். சரிங்க சார். அடுத்து இப்போ இந்த தேர்தலில் போன தடவை பங்கு வகித்த 30 எம்எல்ஏக்களும் அப்படியே இதில் போட்டியிடலை. கொஞ்சம் பேருக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை.

0: இதற்கான பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் இந்த தடவையும் போட்டியிட்டார்கள். கடந்த முறை எம்எல்ஏவாக வெற்றி பெற்று இந்த தடவை போட்டியிட்டவர்களில் தோல்வி பெற்றவர்கள் யாராவது இருக்காங்களா, அதை பற்றி சொல்லுங்க.
1: யாராவது நீங்க கேட்குறீங்க, அது ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 பேர் அதாவது இந்த சட்டசபையில் இப்போ எம்எல்ஏவாக இருந்து இந்த தடவை களம் கண்ட, அதுவும் அதே சொந்த கட்சியிலையோ அல்லது மாற்று கட்சியிலையோ அல்லது வேட்பாளர் வந்து கட்சிகளை ஆரம்பித்தோ இப்போ களம் கண்டவங்களில் கிட்டத்தட்ட 12 பேர் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காங்க. நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா எதிர்கட்சி தலைவரே வந்து தனது தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பை இழந்திருக்காரு.
0: திமுகவுடைய எதிர்கட்சி தலைவர் ஆர் சிவா வில்லியனூர் தொகுதியில்
1: வெற்றி
0: வாய்ப்பு மிக முக்கியமான விஷயம். அடுத்தது
1: பிஜேபியில நம்ம வந்து ஸ்பீக்கரா இருந்த திரு ஏம்பலம் செல்வம் அவர்களும் பாத்தீங்கன்னா அவரும் வெற்றி வாய்ப்பு இழந்திருக்காரு. டிவி கேக்கிட்டு இப்போ நீங்கள் லைனாக போயிட்டே வரலாம். நம்ம வந்து திரு அங்காளன், திரு சிவா, திரு சிவசங்கர், திரு ரமேஷ், திரு வைத்தியநாதன், திரு கல்யாண சுந்தரம், திரு பிரகாஷ், அனிபால் கெனடி, சம்பத், சந்திரபிரியங்கா, அசோக் வந்து 12 பேர் வந்து இழந்திருக்காங்க.
0: இப்போ நம்முடைய பேராசை விஜயராணி அவர்கள், தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கூட்டணியில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுமா, ஏற்படுறதுக்கான அவசியங்கள் இருக்கிறதா, உங்கள் கருத்து என்னன்னு சொல்லுங்கள்.
2: பொதுவாக வந்து இப்போ வந்து நம்ம வந்து தொகுதி பங்கீடு என்ற அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப அந்த திட்டமிடுதல் என்ற ஒரு அடிப்படையிலே தனக்கான தொகுதிகளாக ஒரு தேர்தலில் வெற்றி பெற்றால், 16 தொகுதிகள் வெற்றி பெற்றால் ஆட்சி அமைக்க முடியும் என்ற நிலையிலே அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் சார்பாக தலைவர் ரங்கசாமி தனக்கான தொகுதிகள் 16 வகுத்து கொண்டார். அந்த 16 அவர் 12 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறார். அதுக்கு அடுத்த நிலையில் அவர் அந்த கூட்டணி கட்சிகளோடு இருக்கக்கூடிய பிஜேபி அவங்க வந்து 4 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அது இல்லாமல் அகில இந்திய அண்ணா திமுக வந்து 1 தொகுதியும், எல்ஜேகே அவங்க 1 தொகுதி இருப்பதனால அவருக்கு ஏறக்குறைய 18 தொகுதிகள் இருப்பதனால இந்த கூட்டணியில் வந்து நிச்சயமாக வந்து எந்த விதமான இழுபறிகள் இருக்காது என்று தான் நினைக்கிறேன். ஏனென்றால் 16 குறைவாக இருந்தால்தான் நம்ம வந்து அடுத்த கட்சியையோ அல்லது வேறு சுயேட்சைகளையோ நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சென்ற முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படிதான் அவங்க வந்து 16 தொகுதியில் பெற்றதனால 6 சுயேட்சை வேட்பாளர்களிடம் இருந்து அந்த ஒரு வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் என்று பார்த்தார்கள். புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரைக்கும் கடந்த தேர்தல்களில் முன்பு நடந்த தேர்தல்களில் சுயேட்சை வேட்பாளர்களுக்கு மிகுந்த வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த 1 வேட்பாளருக்கோ 2 வேட்பாளருக்கோ அந்த ஒரு பெரிய ஒரு அந்த அதிர்ஷ்டம் என்று சொல்வார்களோ அது இருக்கும். இந்த முறையும் சரி சென்ற தேர்தலிலும் அது வந்து அந்த வாய்ப்பை வந்து அவர்கள் பெறுவதற்கான ஜெயிச்சிருக்கிறாங்களே தவிர ஆளுங்க என்ஆர் கட்சி அவங்களுக்குரிய தொகுதிகள் சரியாக இருப்பதனால இந்த கூட்டணியில் வந்து எந்த விதமான மாற்றமும் நிகழாது. அவர்கள் மிக சிறப்பாக ஆட்சி அமைப்பதற்குரிய ஒரு வாய்ப்புகள் சரியாக இருக்கிறது என்றுதான் எண்ண வேண்டும். இருக்கிறது.
0: இப்போ என்னுடைய ஒரு சின்ன விஷயம், இந்த கருத்து கணிப்பு மற்றும் தேர்தல் வாக்களிப்புக்கு பிறகு எடுக்கப்பட்ட எக்ஸிட் போல்ஸ் இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயமா இருக்கு. இதுதான் மக்களிடையே யார் வெற்றி பெறுவார்கள், யார் ஆட்சி அமைப்பார்கள் என்ற ஒரு கருத்தாக்கத்தை ஒரு உறுதிபட மனசுல ஏற்படுத்துகின்றன. புதுச்சேரியை பொறுத்த அளவுக்கு கிட்டத்தட்ட 5-6 நிறுவனங்கள் எக்ஸிட் போல்ஸ் ரிசல்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. இதுல கிட்டத்தட்ட இந்த 6 நிறுவனங்களுமே என்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட NDA கூட்டணி 15 முதல் 20 சீட்டுகள் வரை பெறும் என்று தெளிவாக சொல்லியிருந்தார்கள். இந்த 6 ரிசல்ட்டுமே இன்றைக்கு நமக்கு தேர்தல் முடிவுகளோடு ஏறத்தாழ ஒத்து போகின்றன. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியே மாற்றமாக இருக்கின்றது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 10,04,197 வாக்காளர்கள் இருந்தார்கள். அதில் 8,36,562 வாக்காளர்கள் வாக்களித்திருந்தனர். அதாவது வாக்குப்பதிவு சதவிகிதம் 83.42%. ஆனால் இப்போ நடுவில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் இப்போ நம்ம மாநிலத்தில் புதுவை மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது, அதனுடைய தாக்கம் ஏதாவது இதில் இருக்குங்களா சார், நீங்கள் சொல்லுங்கள். விஜயன் சார்.
1: சார் கண்டிப்பாக நம்ம வந்து இருந்திருக்கு. என்னன்னு சொல்கிறோம்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து 100,000 வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்னா ஏதோ வந்து நம்ம தகுதி இருக்கிறவங்க யாரும் நீக்கிறாங்கன்னு நம்ம சொல்லலை. இது வந்து ஒரு தென் மாநிலங்களில் முக்கியமாக புதுவை தமிழகத்தில் வந்து இது வந்து ஒரு சிறப்பாகவே செய்யப்பட்டது நம்ம சொல்லணும். அதில் பங்கேற்ற அனைத்து அதிகாரிகளும் ஒரு முறைக்கு பல முறை வந்து அனைத்து வீடுகளுக்கும் வந்து ஃபார்ம்ஸ் கொடுத்து திரும்ப வாங்கியிருக்காங்க. இப்போ என்னென்னா நம்ம அந்த எலக்ட்ரல் ரோல் வந்து என்ன ஆயிருக்குன்னா வந்து பியூரிஃபை ஆயிருக்கு. பியூரிஃபைன்னு நம்ம என்ன சொல்கிறோம்னா அதில் வந்து இறந்தவங்க இல்லை வந்து தொகுதி மாறி போனவங்க இல்லை ஏதாவது 2 இடங்களில் இப்போது வாக்கு உரிமை இருந்த நபர்கள் போன்றவர்களுடைய பெட்டியெல்லாம் நீக்கப்பட்டிருக்கு. அதனால் கிட்டத்தட்ட நமக்கு வந்து 5% மேலே ஜம்ப் இருக்குது.

0: நீங்கள் போன தடவை 86%னா இந்த தடவை கிட்டத்தில் 91% நம்ம வந்து வாக்கு செலுத்தியிருக்காங்க. இது வந்து ஒரு 5% ஜம்ப். புதுவையில் இது வந்து வரலாறுக்காதது, ஒரு 90% மேலே 91% என்பது புதுவையில் இருந்ததே இல்லை. இது வந்து ஒரு வரலாறுக்காதது ஒரு இது. இது வந்து எஸ்ஐஆருடைய தாக்கமாக தான் நம்ம பார்க்கணும் மக்களுக்கு. ஏன்னா இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி நம்ம டாவேக்கான்னு சொல்லிட்டு மாற்றம் இருக்குது, மக்கள் நிறைய வாக்களித்தாங்கன்னு சொல்லலாம். இங்கே வந்து நமக்கு இருந்த அதே காட்சி தான் இருக்குது, சிறு சிறு மாற்றங்கள் தான் இருக்குது. அப்போ அதுலேயும் நமக்கு வந்து பர்சன்டேஜ் கூட வருதுன்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு வந்து எஸ்ஐஆருடைய தாக்கம் தான் நம்ம சொல்லணும்.
1: இந்த தேர்தலில் ஆண் பெண் மூன்றாம் பாலினத்தவர்னு வாக்காளர்கள் பட்டியலும் இருக்குது, வாக்களித்தவர்களுக்கு வித்தியாசமும் இருக்குது. கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட 89 மூன்றாம் பாலினத்தவர் வாக்களித்திருந்தார்கள். இந்த தேர்தலில் அவங்களுடைய பங்கு என்ன, நீங்கள் சொல்லுங்கள் விஜயராணி மேடம்.
2: கண்டிப்பாக நம்மளுடைய புதுச்சேரி மாநிலத்தினுடைய தேர்தல் துறையினுடைய அந்த சிறப்பு பணியினை நம்ம பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த ஆண்டு வந்து மிகச்சிறந்த முறையிலான அந்த திருத்த தொகுதி வாரியாக அரசு ஊழியர்களை பங்கிட்டு அவர்கள் அந்த கணக்கெடுப்பின் பிரகாரம் பார்க்கப்படும் போது ஆண் வேட்பாளர்கள் அதாவது வாக்காளர்கள் 443,595 பேர் என்று 1/1/2026 கணக்கின்படி சொல்லியிருக்கிறாங்க. அதிகமாக பெண் வேட்பாளர்கள் 577 பேர் பெண் வேட்பாளர்கள். அதில் தொகுதி வாரியாக மூன்றாம் பாணியில் பெண் வேட்பாளர்கள் என்று பார்க்கப்படும் போது மண்ணாடிப்பட்டு தொகுதியிலே 3 பேர், திருபுவனையில் இல்லை, உசுடு தொகுதியில் 3 பேர், மங்களம் தொகுதியில் 15 பேர், வில்லியனூர் தொகுதியில் 7 பேர், உழவர்கரையில் 2 பேர், கதிர்காமம் தொகுதியில் 2 பேர், இந்திரா நகரில் இல்லை, தட்டாஞ்சாவடியில் 5 பேர், காமராஜ் நகரில் 6 பேர், லாஸ்பேட்டில் 1, காலாப்பேட்டு 3, முத்தியால்பேட்டில் 7 பேர், ராஜ்பவனில் 6 பேர், உப்பளம் தொகுதியில் 9 பேர், உரளையன்பேட்டை தொகுதியில் 7 பேர், நெல்லித்தோப்பிலே 1, முதலியார்பேட்டில் 4 பேர், அரியாங்குப்பத்தில் 14 பேர், மணவெளி தொகுதியிலே 9 பேர், ஏம்பலம் தொகுதியில் 2 பேர், நெட்டப்பாக்கம் தொகுதியில் 8 பேர், பாகூர் தொகுதியில் 7 பேர், காரைக்காலை சார்ந்த நெடுங்காடு தொகுதியில் 6 பேர், திருநள்ளாற்றிலே 1, காரைக்கால் வடக்கில் 10 பேர், காரைக்கால் தெற்கில் 1, நிரவி மற்றும் டிஆர் பட்டினத்தில் இல்லை, அதேபோன்று மாகே மற்றும் ஏனாம் தொகுதியில் கிடையாது. ஆக மொத்தம் 139 மூன்றாம் பாணியில் பெண்கள் வந்து இந்த 2029 வாக்களித்திருக்கின்றார்கள். கடந்த முறையில் 89 பேர் என்று கூறினீர்கள், இந்த முறை 139 மூன்றாம் பாலின வாக்காளர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். இது வந்து 1/1/2026 கணக்கின்படி உள்ள ஒரு கணக்கெடுப்பு சார்.
1: நம்முடைய இந்த தேர்தல் முடிவுகள் எதை காட்டுகின்றன அப்படின்னாக்கா, ஏற்கனவே மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எனவே இரட்டை எஞ்சின் பலன் இந்த மாநிலத்துக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அதை நிரூபிப்பது போல மக்கள் மீண்டும் இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள். ஆளுங்கட்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பினை மக்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த முறையும் மக்களுக்கான நிறைய திட்டங்களை இந்த ஆட்சி செயல்படுத்தும் என்ற நம்பிக்கையுடன் நம்முடைய கலந்துரையாடலை நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.
0: நன்றி சார்.
2: மிக்க நன்றி அனைவருக்கும்.
3: நேயர்கள் இதுவரை கேட்டது புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் 2026 ஒரு சிறப்பு பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இதில் பங்கேற்றவர்கள் தாகூர் அரசு கலைக்கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஏ விஜயராணி, டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் விஜயன் ஆகியோர். நிகழ்ச்சியை நெறிப்படுத்தினார் புதுச்சேரி ஆகாஷ்வாணி மண்டல செய்திப் பிரிவின் ஓய்வு பெற்ற துணை இயக்குநர் முனைவர் த சிவகுமார். நிகழ்ச்சி அமைப்பு பிபின் எஸ் நாத், அமைப்பில் உதவி பி இளஞ்செழியன், படைப்பு ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் மண்டல செய்திப் பிரிவு.
4: தொடர்வது செய்திச் சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. பிஜேபியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் முன்னெப்போதும் இல்லாத நாளாக அமைந்திருப்பதாக குறிப்பிட்டார். மேலும் மேற்கு வங்கம், அசாம், புதுச்சேரி, தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களைச் சேர்ந்த மக்களுக்கும் கட்சி தொண்டர்களுக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இன்று மாலை டெல்லியில் உள்ள பிஜேபி தலைமையகத்தில் கட்சி தொண்டர்கள் மத்தியில் உரையாற்றிய திரு மோடி, இன்றைய தினம் நாட்டிற்கு ஒரு புதிய விடியலை கொண்டு வந்திருப்பதாகவும், மக்கள் இந்தியாவின் மகத்தான ஜனநாயகம், செயல்திறன் சார்ந்த அரசியல்

மற்றும் ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்னும் உணர்வின் மீது நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் கூறினார். மக்களின் நம்பிக்கையின் காரணமாக தாமரை மீண்டும் ஒருமுறை மலர்ந்திருப்பதில் அவர் மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். கட்சி தொண்டர்களுக்கு அளித்த வழிகாட்டுதலுக்காக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபீனை அவர் பாராட்டினார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அசாமில் தொடர்ந்து 3வது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்றுள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 99 இடங்களை கைப்பற்றி ஆட்சிக்கு மீண்டும் திரும்பியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி பெரும்பான்மை பெற்று மாநிலத்தில் முதல் முறையாக அரசு

0: உள்ளது. கேரளத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி 99 இடங்களை கைப்பற்றி ஆட்சிக்கு மீண்டும் திரும்பியுள்ளது. மேற்கு வங்கத்தில் பிஜேபி பெரும்பான்மை பெற்று மாநிலத்தில் முதல் முறையாக அரசு அமைக்க தயாராக உள்ளது. தமிழ்நாட்டில் நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான திரு விஜய் தலைமையில் அக்கட்சி முதல் தேர்தலிலேயே அதிக இடங்கள் பெற்று முன்னிலை வகிக்கிறது. புதுச்சேரியில் திரு ரங்கசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பெற்று அரசு அமைக்க உள்ளது. அசாமில் பிஜேபி 81 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. அதன் கூட்டணி கட்சிகளான அசாம் கன பரிஷத் மற்றும் போடோலேண்ட் மக்கள் முன்னணி முறையே 9 மற்றும் 10 இடங்களை கைப்பற்றியுள்ளன. முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா ஜாலுக்பாரி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். கேரளத்தில் காங்கிரஸ் 63 இடங்களிலும் IUML 22 இடங்களிலும் வெற்றி பெற்று கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைத்துள்ளது. முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தனது தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். பிஜேபி தலைவர் திரு ராஜீவ் சந்திரசேகர் நேமம் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். மேற்கு வங்கத்தில் பிஜேபி முன்னிலையில் உள்ளது. முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி பவானிபூர் தொகுதியில் முன்னிலையில் உள்ளார். திரு சுவேந்தி அதிகாரி நந்திகிராம் தொகுதியில் முன்னிலையில் உள்ளார். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் 70 இடங்களில் வெற்றி பெற்று மேலும் 36 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் 37 இடங்களில் வெற்றி பெற்று 22 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. அதிமுக 29 இடங்களில் வெற்றி பெற்று 18 இடங்களில் முன்னிலையில் உள்ளது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி 30 இடங்களில் 18 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை அமைக்கிறது. என்ஆர் காங்கிரஸ் 12 இடங்களிலும் பிஜேபி 4 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
2: Good evening. This is Akashvani. I am Saira Mujtaba with the news at 9. The headlines. BJP scripts history with massive mandate in West Bengal. Also seals third consecutive term in Assam. NDA retains Puducherry. Prime Minister Narendra Modi expresses gratitude to people and party workers of West Bengal, Assam, Puducherry, Tamil Nadu and Kerala. Attributes today's win to India's democratic and constitutional values. Congress-led United Democratic Front sweeps Kerala. TVK party of actor-turned-politician Vijay opens account with blockbuster performance in Tamil Nadu. In assembly by-elections, BJP bags 4 seats, Congress wins 2, while NCP Sunetra Pawar wins with record margin. And poll results cheer domestic stock markets with Sensex surging 356 points and Nifty crossing 24,100. And now the news in detail. The Bharatiya Janata Party BJP has scripted history in West Bengal by securing an overwhelming mandate in the 294-member state assembly. The ruling BJP-led NDA has secured a historic third consecutive term in Assam. In Kerala, the United Democratic Front has swept the polls with 99 seats, signalling a decisive return to power. Puducherry is expected to witness the return of a National Democratic Alliance or NDA government led by N. Rangasamy's All India NR Congress, AINRC. In Tamil Nadu, actor-turned-politician Vijay's party, TVK, is poised to deliver a super hit on debut. In West Bengal, the party has crossed the majority mark of 148 in the 294-member house, ending the 15-year rule of Mamata Banerjee-led Trinamool Congress or TMC in the first election after Special Intensive Revision or SIR of electoral rules. With this win, the state will be witnessing its first BJP government since independence. Out of a total of 293 assembly seats, results have been declared for 213 constituencies so far. BJP has bagged 154 seats, while Trinamool Congress has won 54 seats. Congress and regional Aam Janata Unnayan Party, AJUP, secured 2 seats each, and CPM clinched 1 seat. More from our correspondent.
3: The Bharatiya Janata Party swept West Bengal with a thumping majority. The party outpowered the Trinamool Congress in several districts of West Bengal. After the results of many constituencies started to come out, it is observed that people of Bengal relied on the development and pro-people campaign of the BJP. BJP's vote share increased by more than 7% compared to the last assembly election. Trinamool Congress's vote share decreased by more than 8%. Trinamool Congress's chief, Mamata Banerjee, is trailing in the Bhavanipur assembly as the last report came in. Many heavyweight Trinamool Congress candidates and sitting ministers lost their constituencies. Shoshi Paja, Sujit Bosu, Chandima Bhattacharya, Birbaha Hasda, among many have been

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: காற்றலையில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு இனிமையான இரவு வணக்கத்தோடு. ஆகாஷ்வாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்தை வானம் நிகழ்ச்சிக்காக நான் RJ விஜய். நேரம் சரியாக 9:16:21. ஒலிக்கும் பாடல் சரணாலயம் திரைப்படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பாடியது.

தேன் சிந்துதை வானம் நிகழ்ச்சியில் இனி பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் உமாரமணன் கே ஜே யேசுதாஸ் இணைந்து பாடியது அரங்கேற்ற வேளை திரைப்படத்திற்காக. பாட்டு கேட்கலாமா?

காற்றலையில் இணைந்திருக்கும் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சியில் நீ பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது புது புது அர்த்தங்கள் திரைப்படத்திற்காக.

0: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
4: FM ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சி பாடல்களுக்கு கேட்கலாம் தீபன் சக்கரவர்த்தி உமாரமணன் இணைந்து பாடியது மெல்ல பேசுங்கள் திரைப்படத்திற்காக.

நேரம் சரியாக 9:42. தேன் சிந்து தெய்வானம் நிகழ்ச்சியில் இனி பாடல்களுக்கு கேட்கலாம். எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இணைந்து பாடியது தாய் வீடு திரைப்படத்திற்காக.

நேயர்களே, சைபாலின் இன்று ஒரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். தேன் சிந்துதேவானம் நிகழ்ச்சியில் இனி பாடல் ஒலிக்க கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது நிலவே நீ சாட்சி திரைப்படத்திற்காக.

Thank you.

காற்றலையில் இனிமையான இசை கீதங்களை நேர்களின் செவிகளுக்கு இசை விருந்தாக கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நிகழ்ச்சி அணிப்பாடலுக்கு கேட்கலாம் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது தம்பிக்கு எந்த ஒரு திரைப்படத்திற்காக.

எஸ்பிபி சாரோடைய வாய்ஸில் ரொம்ப சூப்பரான பாடல் வந்து நம்ம கேட்டுட்ருக்கேன். இந்த நேரம் பார்த்தீங்கன்னா 10:06:49 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுட்ருக்கீங்க தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் கேட்கலாம். மலேசிய வாசுதேவன் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க ஆன்பாவம் திரைப்படத்திற்காக.

0: எஸ்காட்ரலையில் சில மறக்க முடியாத இனிமையான திரைப்பட பாடல்களை வழங்கி கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நேரம் சரியாக 10:11:40. நிகழ்ச்சி கேட்க போகிற பாடல் கேஜே யேசுதாஸ் சித்ரா இணைந்து பாடியிருக்காங்க என் பொம்மை குட்டி அம்மாவுக்கு திரைப்படத்திற்காக.
1: குயிலே குயிலே குயிலக்கா, குயிலே குயிலே குயிலக்கா, கூட்டு

தேன் தேவானம் நிகழ்ச்சியில நீ பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இனிமையான இசையில அருண்மொழி சுவனலதா இணைந்து பாடியது சக்திவேல் திரைப்படத்திற்காக பாடல் கேட்கலாம்.

கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்துதே வானம் நிகழ்ச்சியை. நிகழ்ச்சியில் நீ பாடலுக்கு கேட்கலாம் கேஜி யேசுதாஸ் ஸ்மரலதா இணைந்து பாடியது பாட்டு வாத்தியார் திரைப்படத்திற்காக பாடல் கேட்கலாம்.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
1: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 605006.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
3: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டு ரசிக்கிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சியை தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சியில் பாடலுக்கு கேட்கலாம். இசைஞானி இளையராஜாவின் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது பிரியங்கா திரைப்படத்திற்காக பாடல் கேளுங்கள்.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. என்றும் உங்கள் மனதோடு.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி தேன் சிந்ததே வானம். நேரம் சரியாக 10:45. நிகழ்ச்சியினை கேட்கும் பாடல் ஜெயச்சந்திரன் சுனந்தா இணைந்து பாடியது செவ்வந்தி திரைப்படத்திற்காக.

நேரம் சரியாக 10:55. தேன் சிந்தை வான்மே சரிவாக பாடல் ஒழுக்கி கேட்கலாம். சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 11 மணி. இனி நாளை நமது புதுச்சேரி வானொலியில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல். வழங்குகிறார் பேராசிரியர் வி. ஆ. இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

நேரம் 11 மணி. இனி நாளை நமது புதுச்சேரி வானொலியில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் உங்கள் அனைவருக்கு. காலை 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க சென்னை அஞ்சல் வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 தெய்வீக ராகம். உழவர்களுக்கான செய்திகள். இதில் பஞ்சகாவியா தயாரித்தல் குறித்த காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். இந்நிகழ்ச்சியில் மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் மேலாண்மையின் பச்சை நிற குப்பை தொட்டி. வாசிப்பவர் என் காயத்ரி ஸ்ரீகாந்த் அவர்கள். 7:02 புதுவை புதுமை நிகழ்ச்சியில் வசந்த வாசல். இளம் தம்பதியினருக்கான நிகழ்ச்சி. உறவு மேம்பட இளம் தம்பதியினர் வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டிய குணநலங்கள் குறித்து கதிர்காமம் இந்திராகாந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் மனநலப் பிரிவின் துணைத் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் கே. மதன் அவர்களுடனான சந்திப்பு. உடன் உரையாடுபவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:25 நலமாய்வாழ ஆஸ்துமாவை கண்டறியும் முறை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுவாச மருத்துவத்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் பி. லோக்நாத் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே. காலை 8:02 முதல் 8:15 மணி வரையிலும் 8:30 முதல் 8:55 வரையிலும் நம புதுவை 8:55 சைபாலின் இன்றொரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 9:02 திரை இசை. 10:02 கெட் செட் கோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள். ராஜம் கிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ரோஜா இதழ்கள் புதின தொடர். வாசிப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே. விஜயலட்சுமி அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே. இந்நிகழ்ச்சியில் தொழில் நிறுவன சட்டம் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி மாவட்ட நீதிமன்ற வழக்கறிஞர் அகிலா அவர்கள். உடன் உரையாடுபவர் பி. ஆனந்தி. 2:15 காலத்தை வென்ற கானங்கள். பிற்பகல் 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக ஆஸ்துமா தினம் குறித்து புதுச்சேரி சுவாச மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் கே. கலையரசன் அவர்களுடன் நேர்முகம். மாலை 4:00 முதல் 6:10 மணி வரை திரை இசை. 6:20 முதல் 6:59 வரையிலும் இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும் மற்றும் 7:35 முதல் 7:59 வரையிலும் மனம் விரும்புதே. இரவு 8:05 மியூசிக் பை த பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் இரவு 11 மணி வரை தேன் சிந்திதே வானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 FM ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறும். இதற்கிடையே காலை 7:00 முதல் 1:00 வரையும் மணிக்கு ஒரு முறையும் இரவு 7, 8 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். மாலை 6:00 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 6:45 மாநில செய்திகள். 7:15 பிற்பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி இரவு 9 மணி மற்றும் 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

கேட்டது. நாளை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இடம்பெறும் நிகழ்ச்சிகள். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

0: ये हमारी रगों में दौड़ता हुआ संस्कार है और आज सिर्फ भारत का लोकतंत्र ही नहीं जीता है, आज भारत का संविधान भी जीता है।
1: And with that, we end this news bulletin.
2: நேரம் 11:10. நேயர்களை, புதுவை வானொலியின் FM ரெயின்போ 102.8 MHz இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.